ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக்காண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 14 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி திங்கள் 21 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4 தேதி. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை இன்று இடம்பெறும் ராகம் செஞ்சு காம்போதியே.

மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குறளமுதம் அதிகாரம் 105, இரவு, குறள் எண் 1. இறக்க இறந்தார்க்கு காணின் கரப்பின் அவர்படி தம்படி அன்று. பொருள்: வறியவர் செல்வம் உடையவரிடம் கேட்கலாம், அவ்வாறு கேட்ட பிறகு செல்வம் கொடுக்காது ஒழித்தால் அது அவருக்குத்தான் படியே தவிர கேட்டவருக்கு அன்று என்பதாகும். குறளும் பொருளும் மீண்டும் அதிகாரம் 105, இரவு, குறள் எண் 1. இறக்க இறந்தக்கார்க்கு காணின் கரப்பின் அவர்படி தம்பளி அன்று. பொருள்: வறியவர் செல்வம் உடையவரிடம் கேட்கலாம், அவ்வாறு கேட்ட பிறகு செல்வம் கொடுக்காது ஒழித்தால் அது அவருக்குத்தான் பழியே தவிர கேட்பவருக்கு அன்று என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

நிகழ்ச்சி நிரல் இன்றைய ஒலிபரப்பில் தொடரவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி, நீலகிரி காலநிலை மாற்றங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, நீரிழிவு நோய் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் தொடர்ந்து திரைகாணும். நிறைவாக சட்டம் அறிவோம். பணி இடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்புச் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடர் 2வது பருவம், தொடர்ந்து ஞான அமுதம் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம், 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு

என்ன பதில்? தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, வானொலி உடனான உங்கள் பயணம் எந்த வயதில் தொடங்கியது? 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே. நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 இன்றைய அனுபவ பேழை நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 2:00 இடம்பெறும். 2:55

0: utmost seriousness and accountability will be fixed wherever it lies. External Affairs Minister Dr. S. Jaishankar co-chaired the 10th India-Laos PDR Joint Commission meeting with Deputy Prime Minister and Minister of Foreign Affairs of the Laos People's Democratic Republic, Thongsavan Phumihan, in New Delhi yesterday. In his remarks, Dr. Jaishankar said India and the Laos PDR share close civilizational ties reflected in their common heritage of Buddhism and the Ramayana. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம் நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன் தானாகவே மேம்பட்டுவிடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றன. எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன்

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: அருளிசை பக்தி பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு. பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி வேளாண் பரிந்துரைகள்.

0: விவசாயிகள் விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்யும் போதும் நிலத்தை தேர்வு செய்யும் போதும் சில வகைகளை கையாளலாம். மணற்பாங்கான பூமி, மழை குறைவான பகுதிகள், சரிவான பகுதி, பாசன முறைகளில் பயிர் சாகுபடி மேற்கொள்ள இயலாத பகுதிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் சிறந்த முறையாகும். அழுத்தம் ஈடு செய்யும் சொட்டுவான்கள் மூலம் மேடு பள்ளமான நிலங்களுக்கு கூட பாசனம் செய்ய இயலும். மேலும் மிக லேசான மணலில் கூட அதிக நீர்ப்போக்கு சொட்டுவான்கள் உதவியால் 3.3 முதல் 0.5 மீட்டர் இடைவெளியில் பாசனம் செய்யலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 விவசாயம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு வெள்ளாமை செய்கிறோம் அப்படின்னா தனி ஒரு மனிதனாக அதை நம்மளால் செய்து முடிக்க முடியாது. அதற்கு நிறைய பேரோட பங்களிப்பும் உதவியும் தேவைப்படுகிறது.
2: இப்போ இந்த விவசாயம்னா எனக்கு அப்பத்துலேருந்தே கொஞ்சம் அம்மாங்க கூட இருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. வேலைக்கு போவேன், படிக்குவேன், அப்படி இருக்கக்குள்ள அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகவும் ரொம்ப நம்ம விரும்பி எதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அது சீக்கிரம் பழகிடலாம். எனக்கெல்லாம் வந்து ஒரு 1.5 வருஷம் ஒரு 2 வருஷம் பிடிச்சிச்சு. சைடுனாக்கா அந்த காவாயிருக்கலாம் பேடு காவங்க வரும், அந்த காவாயிலேயே வச்சிடணும் பைப்புங்களை வச்சுட்டு நம்ம பிடிச்சிக்கணும். இல்லைன்னு வைங்க அப்பவும் ஃபோர்ஸாக வந்து நடுவில் கட் ஆயிடுச்சுன்னா பேடு ஃபுல்லாகவே நாஸ்தி ஆகிடும், விதை வீணாயிடும். கேரட் விதையெல்லாம் சொல்லவே வேண்டாம், 2-3 பேடு போயிடும்.
1: அப்படி செழிப்பான வேளாண்மையில் விவசாய தொழிலாளர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லைங்களா? இதை பத்தின பல்வேறு பயனுள்ள தகவல்கள் நம்மளோட பகிர்ந்துக்க தயாரா இருக்காங்க. ஃபிங்கர் போஸ்ட் பகுதியை சேர்ந்த விவசாய தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்கள் இன்று இரவு 7:30 கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
0: சின்ன வெங்காயத்தில் திருகல் நோய் மேலாண்மை, வெங்காய உற்பத்தியில் ஆந்திராக்னோனஸ் திருகல் நோய் மற்றும் கோடிக்கால் நோய் என பல பெயர்களில் அழை

0: இருபது முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 75 முதல் 100 சதவிகித காற்றின் ஈரப்பதம் இருக்கும் சூழலில் இந்த பூஞ்சான நோய் வேகமாக பரவும். பாசனநீர் பாதிக்கப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்ட பண்ணை உபகரணங்கள், பாதிக்கப்பட்ட விதை குமிழ்கள் மூலம் இந்த நோய் பரவும். இதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை விவசாயிகள் எடுக்கலாம். இனி தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில்

வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜிகான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து

0: நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைப்பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது.

0: பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பா ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. நீலகிரி காலநிலை மாற்றங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: நீலகிரியில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இதமான காலநிலை கொண்டு இருக்கும். வெப்பநிலை பொதுவாக 15-25 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்துட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் காலமாக நம்ம பாக்குறோம். தென்மேற்கு பருவமழை, அதாவது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை இருக்கக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய காலம். இங்க எப்படி இருக்குன்னா மேற்கு பகுதியான கூடலூர், அப்பர் பவானி ஆகிய பகுதிகளில் வந்துட்டு அதிகப்படியாக மழை பெய்து கொண்டே இருக்கும். இந்த காலத்துல வந்துட்டு ஆறுகள் மற்றும் அணைகள்ல வந்துட்டு முழுமையாக நீர் நிரம்பி இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை, அதாவது அக்டோபர் முதல் நவம்பர் வரை இந்த மாவட்டத்துல கிழக்கு பகுதியில், அதாவது கோத்தகிரி குன்னூர் ஆகிய பகுதியில வந்துட்டு அதிகமா மழை பொழிவதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். மைக்ரோ கிளைமேட், நீலகிரியில வந்துட்டு ஒரு சிறப்பு என்னன்னா சில கிலோமீட்டருக்கு இடைவெளியில வானிலை வந்துட்டு அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். சில இடங்களை பாத்தீங்கன்னா ஈரப்பதம் மிகுந்த பகுதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கூடலூர் மற்றும் முக்குர்த்தி, அதாவது மேற்கு சரிவுகள்ல பாக்கலாம். குறைந்த ஈரப்பதம் கொண்ட பகுதிகள்னு பாத்தீங்கன்னா மசனகுடி மற்றும் சீகூர், கிழக்கு சரிவுகள்ல காணக்கூடிய மறைவு பிரதேசமாக பார்க்கப்படுது. அப்போ என்ன அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மைக்ரோ கிளைமேட், அதாவது ஒரு பகுதியில ஒரு மாதிரியான ஒரு காலநிலையும் இன்னொரு

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
5: நீரிழிவு நோய் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: சாப்பிட்றதுக்கு முன்னாடி 120 இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 150 வரைக்கும் போகுது. நான் சுகர் மாத்திரை எடுத்துக்கணுமான்னு கேட்டா எடுத்துக்க தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு டெஸ்ட் எடுப்போம், கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது. ஒவ்வொரு ரத்த அணுக்கள்லயும் எவ்வளவு சுகர் பெர்சன்டேஜ் போய் டெபாசிட் ஆயிருக்குன்னு பாக்கணும். அது நார்மலா நாங்க வந்து என்னன்னா ஒரு 6.4 தான் அதோட ஆவரேஜ்ல வேல்யூ. 6.2 7.4 வரைக்குமே நாங்க வந்து என்னன்னா அது ஒரு நார்மலா தான் வச்சிருப்போம். அவ்வளோ இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் எதுவும் வேணும். இந்த வேல்யூ எப்போ வந்து என்னென்னா ஒரு 6.4 மேலே போதும், ஒரு 7 எல்லாம் டச் பண்ணுதுன்னா நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் டயபெட்டிக்காக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உடம்புல சுகர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுனாலும் அதனால பாடி அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு. அதை தான் நாங்கள் சொல்லுவோம். உங்களோட பாடி இப்போ எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் அந்த HbA1c டெஸ்ட் பார்க்க சொல்றது. இப்போ எனக்கு 200 இருக்கு, நான் உடனே டேப்லெட் எடுக்கணுமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வேல்யூ பார்த்தேன் எனக்கு 200 இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல உங்கள் டயட் பேட்டர்னை ஒழுங்காக பார்க்கணும். நீங்கள் என்ன மாதிரி சாப்பிட்றீங்க, அதுக்கு முந்தினாலெல்லாம் என்ன சாப்பிட்ருந்தீங்க, அது எல்லாமே கிளியராக பார்த்துக்கணும். உங்கள் டயட் பேட்டர்ன் எல்லாமே கிளியராக இருக்கா, சுகராட டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா, அது எல்லாமே பார்க்கணும். அப்படி சுகராட டயட் எதுவுமே ஃபாலோ பண்ணல, டயட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா நார்மலாக தான் இருக்குன்னா வி வில் கிவ் யூ கிரேஸ் பீரியடாக ஒரு 15 நாங்கள் கொடுப்போம். இந்த 15 வந்து என்னென்னா இன்னுமே வந்து என்னென்னா டயட் எங்கெல்லாம் ரெகுலரைஸ் பண்ண முடியும், சுகர் இல்லாத ஒரு டயட்டை எப்படி கொண்டு வர முடியும், அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வந்து என்னன்னா உங்களோட வேல்யூஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு 180 மேலேயே தான் உங்களுக்கு சுகர் எப்பயுமே இருந்துட்டு இருக்குன்னா ரொம்ப லோடோஸாக இருக்கிற சுகர் டேப்லெட்ஸ் நாங்கள் கொடுப்போம். ரொம்ப லோடோஸ் அதுலேயும் வந்து என்னென்னா ஒரு 1/2 எடுத்துக்க சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கிளைகோலிக் ப்ரொஃபைல், கிளைசிக்மிக் இண்டெக்ஸ் அதெல்லாமே நாங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருப்போம். இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா, அதனால ஏதாவது உங்கள் பாடியிலே அஃபெக்ட் ஆகுறீங்களா என்னங்கிறத எல்லாமே பார்த்துட்டு இருப்போம். இப்போ எனக்கு வந்து என்னென்னா சுகர் 300 இருக்கு, எனக்கு ஒரு 10 சுகர் 300 தான் இருக்குது, ஆனால் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களோட கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் HbA1c வித்தின் லிமிட்ல மேபி இருந்திருக்கலாம். உங்கள் உடம்புல எவ்வளோதான் சுகர் ஜாஸ்தி ஆச்சுனாலும் அதன் காரணமாக உடம்பு பாதிக்கப்படலை, அவ்வளோதான் அவ்வளோதான் அதோட விஷயம். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் சுகர் இல்லை மாத்திரை தேவையில்லை அப்படின்னுலாம் இருந்திருக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சுகர் இருந்துச்சுன்னா டைமாக உங்களோட பாடியிலே ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னென்னா லேட் ஆகும், சீக்கிரமாகவே

0: பண்ணுறது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் தப்பாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, அவங்களுடைய அவார்ட்ஸை ஐ மீன் ரிசர்ச் ஸ்காலர்ஸை வந்துட்டு அவங்களுடைய கைட்ஸ் வந்துட்டு தப்பாக யூஸ் பண்ணுறதுங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றதுனால 2015 வந்துட்டு யூஜிசி பாஷ் யூஜிசி கைட்லைன்ஸ் வந்துட்டு 2015 வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ் கொண்டு வராங்க. கொண்டு வந்து காலேஜஸில் சொல்கிறாங்க இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க பண்ண வேணாங்கிறாங்க. இதுலேயும் அதே தான், மற்றது எல்லாமே அதே தான். இதில் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் யார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த காலேஜில் படிக்கிறவங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு வந்தவங்களோ இல்லை ஒரு ஷார்ட் கோர்ஸுக்கு படிக்க வந்தவங்களோ ஒரு அப்ளிகேஷன் போட வந்தவங்களோ அவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக தான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தெளிவாக லாங்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி, இவங்க தான் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்டு காலேஜ் கேம்பஸில் இவங்களுக்கு ஏதாவது நடந்தால் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா, இல்லை காலேஜ் கேம்பஸில் நடந்தால் மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எஜுகேஷன் டூருக்கு போகிறாங்க, இன்டர்ன்ஷிப்க்கு போகிறாங்க, வேறு எங்கேயாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு போகிறாங்க, ஒரு காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி எங்கேயாவது போகிறாங்க, அப்படி எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே எல்லாமே அதுக்கு அதுவும் வெல்கம் பண்ணுறத சேம் பாஷ் ஆக்ட் அப்படிங்கிறாங்க. ஒரிஜினல் பாஷ்லேயும் அதே தான், வேலை இடம் அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளார அந்த கம்பெனிக்குள்ளாரங்கிறது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனியோடைய ஒரு கான்ஃபரன்ஸுக்காக அவங்க வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் யாராவது தப்பாக பிஹேவ் பண்ணாங்கன்னா கூட அது கம்பெனி டைமில் கம்பெனி ஆளுக்கு நடந்ததாக தான், இங்கே நடக்கலல்ல அங்கே தானே நடந்தது, பாஷுக்கடியில் வராது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் பாஷுக்கடியில் தான் வரும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கம்பெனியில் வந்துட்டு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இல்லை வேறு விஷயத்துக்காக நம்மளை கோவப்படுத்திட்டாங்க இல்லை கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னெல்லாம் சொல்கிறது வந்துட்டு அந்த மாதிரி அது அது வந்துட்டு செக்ஷுவல் நேச்சர் இல்லாதனால அது வந்துட்டு பாஷில் வரக்கூடாது. ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை, என்கிட்ட எப்பவும் கடுகடுன்னு இருக்காங்க, என்னை வந்துட்டு டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு அந்த ரெட்ரெசல் வேறு, ஹெச்ஆர் த்ரூ நீங்கள் போகலாம். பாஷுங்கிறது வந்துட்டு இட் ஹஸ் டு பி அப்சல்யூட்லி ஒன்லி செக்ஷுவல் அப்யூஸ் இன் எனி ஃபார்ம், அவ்வளோ மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும். அப்புறம் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, நீங்கள் காலேஜோட இதுக்காக எங்கே இருந்தாலும் சரி, கேன்டீனில் இருக்கீங்களா, கிரவுண்டில் இருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸ் மீட் போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது கான்ஃபரன்ஸ் போகிறீங்களா, எதுக்கு போகிறதா இருந்தாலும் அங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா அதுவும் இங்கே தான் வருது அப்படிங்கிறாங்க.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

என்று ஜோன் 5. ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாள், அதாவது இன்டர்நேஷனல்

செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளாா்.

ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின்போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை

0: ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவக்குமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுகளில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டுவருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம்

தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னார்டிஸ் வாசாமி இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யு லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25.

ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ನೀಲ್ ಗ್ರೀಸ್. என்ன நேர்களே, இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸோட தகவல்களை கேட்க நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இன்றைக்கும் கூட ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்கள் எல்லாருக்காகவும் காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, சடங்குகள். இதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த உலகம் முழுக்க பல விந்தையான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு, பல விந்தையான மனிதர்களும் கூட நிறைஞ்சிருக்காங்க. மனிதர்கள் கடைபிடிக்கக்கூடிய வினோதமான விந்தையான சடங்குகள் அப்படின்றது, பல சொல்லக்கூடிய சடங்குகள் இருக்குது, சில சொல்ல முடியாத சடங்குகளும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பகிர்ந்துக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். விந்தையான வினோதமான சடங்குகள் சிலவற்றை உங்களுடைய மனப்பார்வைக்கு இன்னைக்கு நாங்கள் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இன்றைய நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

அடியே பட பாடலை கேட்டீர்கள். ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்து குடுவினருடன் பாடியது அந்த பாடல்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. நேர்களே, இன்றைய சுவாரஸ்ய தகவலாக இந்த உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுற சில விந்தையான சடங்குகளை பற்றி சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்க போகிறோம். சடங்குகள் அப்படின்றது மனிதருடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் விழாக்களின் போது இப்படி கடைபிடிக்கப்படக்கூடிய ஒன்று. இதில் சில மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மூட நம்பிக்கை மாதிரி தெரிந்தாலும் கூட அவர்களை பொறுத்தவரை அது சடங்குகள் என்று அவர்கள் செய்து வரும் பழக்கம் உலகம் முழுக்க பரவியிருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் அவரவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து அந்த சடங்குகளோட தன்மைகள் இருக்குது. பொதுவாக மரணம் அப்படின்றது ஒரு அசுபமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். யாரும் விரும்பக்கூடாத ஒரு செய்தி, விரும்பாத ஒரு செய்தி மரணம் அப்படின்லாம். ஆனால் அந்த மரணமும் கூட சுப சகுனமாக கருதப்படக்கூடிய பழக்கம் பல மனிதர்களிடம் இந்த உலகத்தில் நிலவி வருது. இது போக இந்த மரணத்தை பல விதங்களில் பாவிக்கக்கூடிய மனிதர்களும் கூட உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காங்க. இதில் மடகாஸ்கர் இந்த ஒரு நாட்டில் ஃபாமாடி ஹானா அப்படின்ற ஒரு சடங்கு கடைபிடிக்கப்படுது. என்னடா இது, பேரே புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? இறந்தவர்களின் உடல்களை

0: தந்தை சொல்படி நடப்பதே தவம். மறுபேச்சில்லாமல் தந்தையின் வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தந்தை தன் மகனை எப்பொழுதும் கைவிடுவதில்லை. இப்படி தந்தைக்கு தான் ஆற்ற வேண்டிய கடமை பற்றி நினைத்த சிகாரி மறுபுறத்தில் தாய்க்கு தான் பட்ட கடன் பற்றி யோசித்தான். என் பிறப்பிற்கே முதற்காரணம் தாய்தான். தாயுள்ளவன் காப்பாற்றப்படுவான். தாயை இழந்தவன் பாதுகாப்பை இழக்கிறான். அம்மா என்று அழைத்து கொண்டு வீட்டில் நுழையும் வாய்ப்பு பெற்றவன் எந்த துக்கத்திலிருந்தும் விடுபடுகிறான். குழந்தைகளையும் பேரக்குழந்தைகளையும் பெற்றவன் கூட தன்னுடைய தாயாருக்கு குழந்தையாகவே இருக்கிறான். தாயை போன்ற சரணாலயம் வேறு எதுவும் இல்லை. தாயை போன்ற பாதுகாப்பு வேறு எதுவும் இல்லை. தாயிடம் கிட்டுகிற அன்பு போன்றது வேறு எதுவும் கிடையாது. சிகாரி மேலும் சிந்தித்தான். தாய் தந்தை என்ற இருவரின் நிலையை பார்க்கும்போது மனைவியை காப்பாற்றுவதால்தான் கணவன் பதி என்று அழைக்கப்படுகிறான். அவளுக்கு ஆதரவு அளிப்பதால்தான் அவன் பர்த்தா என்று அழைக்கப்படுகிறான். பதி என்றால் தலைமை தாங்குபவன், பர்த்தா என்றால் ஆதரவு அளிப்பவன், பாதுகாப்பவன். ஆதரவளிப்பது காப்பாற்றுவது என்ற இரண்டு பொறுப்புகளிலிருந்தும் நழுவிவிட்ட மனிதன் பர்த்தா என்றும் பதி என்றும் அழைக்கப்படுவதற்கு அருகதை அற்றவனாகி விடுகிறான். யோசித்து முடிவெடுக்கும் தன்மை பற்றி மேலும் சில கருத்துக்களையும் அவர் கூறினார். தொடங்கப்பட்ட செயலை நிறுத்திவிடுவது, மிகவும் நெருக்கமான நட்பை ஒருவரோடு ஏற்படுத்தி கொள்வது, கோபத்தின் காரணமாக எழுந்த விரோதத்தின் அடிப்படையில் ஒரு செயலை புரிவது ஆகியவற்றில் மிகவும் நீண்ட யோசனைக்கு பிறகே ஒருவன் முடிவெடுக்க வேண்டும். உறவினன், நண்பன், பணியாள், மனைவி போன்றவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படும் போது அதற்குரிய தண்டனை தருவதற்கு முன் மிகவும் ஆழ்ந்த யோசனை தேவை. பீஷ்மர் யுதிஷ்டரிடம், நான் உனக்கு சொன்ன வரலாறுகள், கதைகள், தர்மங்கள் யாவற்றையும் வசுக்கள் ஒருமுறை என்னிடம் கூறியவையே. நீ தர்மத்தை விட்டு விலகாதவன், எனவேதான் உனக்கு சொன்னேன். நான் உனக்கு கூறியவை யாவும் மேலான தர்மங்கள், அவற்றின்படியே நடந்து கொள் என்று கூறினார். இதை கேட்டு யுதிஷ்டர் மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்தார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

இன்றைய குட் மார்னிங் நீல் கிரீஸோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுற பலவிதம் வினோதமான விந்தையான சடங்குகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இந்தியாவிலும் கூட இந்த சடங்குகளுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாதுங்க. அதாவது இந்தியாவில் ஜூட்டா கபாய் அப்படின்ற ஒரு சடங்கு வடநாடுகளில் கடைபிடிக்கப்படுது. அதாவது திருமணங்களில் இது குறும்புத்தனமான சடங்கு. திருமணத்தின் போது மணமகனின் காலணியை மன மகளின் சகோதரன் மற்றும் சகோதரிகள் இணைந்து மறைத்து வைத்து விடுவார்களாம். காலணியை அவர்களிடமிருந்து திரும்ப பெற வேண்டும் என்றால் தனது மச்சினன் அல்லது மச்சினிக்கு மணமகன் பணம் கொடுக்க வேண்டுமாம். இதேபோல சீனாவில் இன்னொரு வகையான வினோதமான சடங்கு கடைபிடிக்கப்படுது. அதாவது அழுகை சடங்கு. சீனாவின் ஒரு சில பகுதிகளில் திருமணத்திற்கு முன்பு மணமகள் கண்ணீர் விட்டு அழுவது ஒரு சடங்காகவே பின்பற்றப்படுகிறதாம். இந்த சடங்கின்படி திருமணத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக சீன முறைப்படி துஜியா என அழைக்கப்படும் மணமகள் தினமும் ஒவ்வொரு மணி நேரம் அழ வேண்டுமாம். ஸ்காட்லாந்தில் முகம் மற்றும் உடலில் கருப்பு நிற சாயம் பூசிக்கொள்வது திருமணத்திற்கு முன்னதாக மணமகனுக்கும் மணமகளுக்கும் கட்டாயமான ஒரு சடங்காக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சடங்கின் மூலம் மணமக்களை தீய ஆவிகளிடமிருந்து காக்கும் என நம்பப்படுகிறது. பிரெஞ்சில் மணமகளும் மணமகனும் திருமணத்தில் எஞ்சிய உணவை சாப்பிடுவது என்பதும் கூட ஒரு சடங்காக கடைபிடிக்கப்படுகிறது. கிரீஸ் நாட்டில் பீங்கான் தட்டுக்களை உடைத்து நொறுக்குவது திருமணங்களின் போது நடக்கப்படும் ஒரு வினோதமான வித்தியாசமான சடங்காக கடைபிடிக்கப்படுகிறது. மணமகனின் கால்களில் கட்டை அல்லது பழைய கரும்பு பழைய மீன் உலர்ந்த மீன் கொண்டு அடிப்பது இந்த சடங்கும் கூட ஒரு சடங்காக கடைபிடிக்கும்.

படுகிறது. இதெல்லாம் போக கென்யா நாட்டில் மசாய் அப்படின்ற ஒரு இனத்தில் மணமகள் மீது எச்சில் உமிழ்வது ஒரு சடங்காக கடைபிடிக்கப்படுகிறது. மணப்பெண்ணின் தந்தையை அவளது தலை மற்றும் மார்பு பகுதிகளில் எச்சில் துப்பும் சடங்கு பின்பற்றப்படுகிறது. இந்த பெண்ணின் சகிப்புத்தன்மையை சோதிக்கக்கூடிய ஒரு சடங்காக இது கடைபிடிக்கப்படுகிறதாம். அதாவது கணவன் வீட்டிற்கு செல்லும் முன்பாக பெண் எக்காரணம் கொண்டும் தந்தை வீட்டிற்கு திரும்ப வரக்கூடாது என்பதற்காக இந்த சகிப்புத்தன்மை சடங்கு நடத்தப்படுகிறதாம். என்ன நேயர்களே, இன்றைய குட் மார்னிங் நீலகிரிசை பல வித்தியாசமான வினோதமான சடங்கு முறை தகவல்களோடு ரசித்து கேட்டீர்களா? இத்துடன் இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிறைவு பெறுகிறது.

0: கேட்டது கொண்டான் கொடுத்தான் படப்பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், சின்மையே குழுவினர் பாடியிருந்தார்கள். தேவாவின் இசையில் நாம் முத்துக்குமாரின் பாடல் வரிகளவை.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: கிருஷ்ணவேணி பஞ்சாலை என்ற படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா சித்ரா குழுவினர் பாடியது. அந்த பாடல் என்.ஆர். ரகுநந்தனின் இசையில் ஒலித்தது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

மூன்று படத்திற்காக தனுஷ் ஸ்ருதிஹாசன் இணைந்து பாடிய இந்த பாடலோடு இந்த திரை கானம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடரும்.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் ஒன்பது தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தநேரில இருந்து வரேன்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும். அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க, இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
3: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டோட கேட்போம்.
2: நீங்கள் ரேடியோவில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்குது?
3: பாடல்கள் கேட்போம், இது செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிடுவோம், பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போமாவது ஒரு கேட்குறது.
2: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா? சில பேர் என்னைக்காவது வர்றவங்க, அண்ணே ஒரு பாட்டு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
3: அது கேட்டிருக்கேன்.
2: அப்போ கேட்கும்போது நீங்கள் பாட்டு
3: கேட்பீங்க? அது லாங் ஜவாரி எங்கேயும் போனால் பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
2: அந்த காலத்தில் அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமாக குட்டியாகவே வந்துருச்சு. நம்ம ஃபோன்லேயே கூட இப்போ நமக்கு ரேடியோலாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்போ பாட்டு கேட்குற அனுபவமும் எப்படி இருக்கு?
3: அது அப்போ வந்து இந்த வாழ்வுன்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூட்டிட்டு தெளிவாக கேட்குது.
2: எங்கே போனாலும் அந்த ரேடியோ கை எடுத்துக்கிட்டு போயிடலாம்.
3: அப்போ வந்து அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வாழ்வு உள்ள ரேடியோவாக இருந்துச்சு, அது நல்லா கேட்போம், நல்லா இருந்துச்சு கேட்க.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
3: நமக்கு நிறைய அந்த நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன் குலத்தை தான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
4: தர்மா, பெருமாள்புரம்.
2: நீங்கள் ரேடியோ கேட்பீங்களா?
4: ரேடியோ கேட்டிருக்கிறேன், ட்ராவலில் அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேறு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சுருக்கனால வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிளில் செட்டில் கேட்கறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்னஸ் முன்னாடி இருக்கும்போது செட் வச்சுருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
2: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க?
4: பாட்டு கேட்கறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒருத்தான் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கேன்.
2: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும், இல்லை பாட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
4: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம், அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்ம நம்மளும் கால் பண்ணி பேசுவோம், நம்ம பேசுறதும் அதில் கேட்கும் அப்படின்னா நினைச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருப்போம்.
2: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சுருக்கீங்களா?
4: பாடி இருக்கிறோன்னா அது இப்போ நீங்கள் சடனாக கேட்டால் ஒன்றும் சொல்ல வராது இல்லை. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும் நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்ன, குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்தில் இந்த பாட்டு ஓடணும்லாம் இருக்கும்.
2: இல்லை இதெல்லாம் ரேடியோலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இங்கெல்லாம் ரேடியோவில் போகுது.
4: நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நான் அதை பார்த்துருக்குறேன் அந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த ஃபோன் அடிச்சு எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும், உங்களை பிடிக்கும், அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், அந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு இருக்கு.
2: சரி, ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
4: என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னா ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் கொலசேரிப்பட்டினம்.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா, சின்ன வயசுல கேட்டிருக்கேன். எங்க அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதில் கரெக்டாக 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால் அது எங்கள் அப்பா 24 மணி நேரமும் எங்கள் அப்பா கையில் ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும் போது பக்கத்தில் அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதில் கேட்டுட்ருப்பாங்க.
0: உங்கள் அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்கள் என்ன விரும்பி கேட்பா?
1: நாங்களும் சின்ன பிள்ளைகள் நம்ம கதை சொல்லுவாங்க, அதில் அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்கள் அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்ருப்போம். நிறைய வந்துட்டு அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால் நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கோம். காலையில் சாமி பாட்டு அப்பா வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர். அதனால் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணா அவன் சினிமா பாடல் கேட்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்றுக்கு விரும்பி இருக்கணும்.
0: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது. இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: எப்பமா அது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: ஆகாஷ்வாணின்னு சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணையாக இருந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
0: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட 1 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: எந்த நேரத்துலலாம் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பமான வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதுல வானொலி நிகழ்ச்சி தான் நாங்கள் கேட்டுட்ருப்போம்.
0: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை சினிமா பாட்டுகள் அதுதான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
0: தேங்க்யூ சார். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வர? ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்தில் அக்காணிக்க முடியுங்க, சிறிய வில்லேஜ். அங்கே வந்து மேக்ஸிமம் நியூஸ் தான் நாங்கள் கேட்குறோம்.
0: நீங்கள் எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசில் கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
3: நான் 6 படிக்கும்போது நினைக்கிறேன், அப்போ வந்து கேட்டுட்ருக்கேன். இல்லை, செய்தி மட்டும்தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும் தான் கேட்போம். வேறு சினிமா பாடலாம் நாங்கள் எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். இல்லை சேனல் அந்த உழவர் உலகமாக அது விரும்பி கேட்போம். கிராமனால அதையும் விரும்பி கேட்போம். இல்லை வேறு எதுவும் கேட்க மாட்டோம். இந்த தான்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
4: சீனிவாசனில் குடியிருக்கேன், திருநெல்வேலி.
0: எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன்?
4: 61-62 இருக்கும்.
0: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் நம்ம ரேடியோ தான் கேட்டிருந்துருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதில் தான் கேட்டிருந்துருப்போம். அந்த காலத்துலலாம் செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னால ரேடியோ தான் கேட்டிருக்கோம்.
4: ஆமாம், எல்லா நியூஸும் அதில்தான் நியூஸ் அதான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. எல்லாம் நியூஸ் அப்புறம் அதான் அப்போ அதில் போடுறப்போ கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலாங்குறிச்சி, டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலியெல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கேட்போம், கேட்போம், கேட்டிருக்கேங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினாக செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: 6-7 வயசுல வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கறதுக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லயே ரேடியோ வந்து எதுல நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசா அதுக்குன்னு ரேடியோ வச்சிருப்பாங்களே வீட்டுல, அந்த மாதிரி
1: மரக்கட்டை இது மாதிரி இருக்குமா? வானொலி ரேடியோ, அதெல்லாம் கேட்போங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல் மனக்கட்ட 6 மணிக்கு மேல கண்டிப்பா வைப்பாங்க, கேட்போம்.
0: மத்தவங்க உங்க வீட்டுல உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
1: நாங்க வந்து அந்த டைம் டிவி எல்லாம் கிடையாது கிராமத்துல, ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டுல ரெண்டு வீட்டுல இருக்கும், பாட்டு கேட்கக்காண்டியே நாங்க போய் அங்க இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடுவாங்க, அது கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ சொன்னோடனே டக்குன்னு உங்க ஞாபகத்துக்கு வருது?
1: வருதுன்னா செய்தியில் தான் மெயினும், செய்தி. அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பாடல் போடுவாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அது கண்டிப்பாக கேட்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மேல அதான் வைப்போம்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு தி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9 மணி.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

0: ஆனந்த ராகம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் இளையராஜா குழுவினர் பாடியது பஞ்சு அருணாச்சலம் எழுதி இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: புதுகார் வெல்ல வாய்ப்பு.
6: வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
5: டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
7: நிறுத்த முட்டாளே.
5: என்ன,
8: இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
5: ஓ,
7: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
5: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
9: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
5: கூல்

0: நேரம் 9:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்
3: ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம், அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம். அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க. குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல, அது மாதிரி அந்த தூளியில் அடிபட்டவங்களை படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா, அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை. அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போயிட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குலுக்கலுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால் ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போக வேணாம், குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன? 4 சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது. அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான். இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது, அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு பிரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக். அவர் என்ன பண்ணார்னா, குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான். அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவை அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சு தான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸு சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள், இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம். யாராக இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான், கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யார் அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடெண்ட்டுனா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நானும் அவன்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: பழங்களும் காய்கறிகளும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மண்ணுக்கும் சக்தி அளிப்பவை. வீணாகும் சமையலறை கழிவுகளை இயற்கை உரங்களாக மாற்றுவோம். வளமான மண்ணே வாழ்வின் ஆதாரம்.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம் இதோ உங்களுக்காக. விலை அளவுகள் யாவும் கிலோ 1க்கானவை மட்டும். கத்தரிக்காய் கிலோ 55 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வெண்டைக்காய் 34 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 45 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரை 90 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், பீர்க்கங்காய் 45 முதல் 48 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 42 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 முதல் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 28 ரூபாய் முதல் 32 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 30 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ 40 ரூபாய், தேங்காய் கிலோ 50 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 முதல் 45 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, பீட்ரூட் 45 ரூபாய், நூல்கோல் 35 ரூபாய், டர்னிப் 30 ரூபாய், முட்டைகோஸ் 25 ரூபாய், காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 160 முதல் 180 ரூபாய்க்கும், இஞ்சி 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கரிபீன்ஸ் 50 முதல் 60 ரூபாய், புஷ்பீன்ஸ் 50 முதல் 60 ரூபாய், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய், ஊட்டி அவரை 110 முதல் 130 ரூபாய், கலர்கோஸ் 30 ரூபாய், குடைமிளகாய் 50 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், புரோக்கோலி 80 ரூபாய், கறிவேப்பிலை கிலோ 50 ரூபாய், கொத்தமல்லி 70 முதல் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, புதினா 50 ரூபாய், கீரை வகைகள் யாவும் கிலோ 1க்கு 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய் முதல் 55 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 முதல் 35 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 140 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, மாம்பழம் 100 முதல் 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, வாழைப்பழம் பூவன் ரகம் 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரிஸ் 35 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவல்லி 50 ரூபாய், ஆப்பிள் கிலோ 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், அன்னாசிப்பழம் 80 ரூபாய், முலாம்பழம் 50 ரூபாய். இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறிகள், கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது. நேயர்களே, உங்களுக்காக

தேங்கி நிற்கும் நீரில் உருவாகும் சிறு உயிர்கள் மனிதர்களாகிய நமது உயிருக்கே ஆபத்தாக மாறும். வீட்டின் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வோம். டெங்கு போன்ற கொடிய நோய் பரப்பும் கொசுக்களுக்கு பாய் சொல்வோம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:20.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது
2: ரெட்ரோ ராகங்கள்.
3: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை

0: அடுத்த வாரிசு. இந்த படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியது. கேட்ட அந்த பாடல் நேர்களே, இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி.
1: இன்று ஜூன் 5, ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாள், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரஷன். இது ஆண்டுதோறும் ஜூன் 4ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் நினைவு கூறப்படும் ஒரு நாளாகும். 1982 ஆகஸ்ட் 19 முதல் ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. 1982 லெபனான் போரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மீது கவனம் செலுத்தியது. பின்னர் இதன் நோக்கம் உடல், மனவளர்ச்சி, உணர்ச்சி ஆகிய பாதிப்புகளுக்கு ஆளான உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள் அனுபவிக்கும் வலியை உணர்ந்து கொள்வதாக விரிவடைந்தது. பன்னெடுங்காலமாக பல்வேறு போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணுவதாக அமைந்துள்ளது இந்த நாள்.
2: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: ஆர்பிஐ சொல்கிறது
2: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது கேட்ட அந்த பாடல் சங்கர் கணேஷின் இசையில் ஒலித்தது.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
0: ஆம் நேயர்களே, இன்றைய நீங்கள் கேட்டவையிலும் கூட நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு பெறலாம், ரசிக்கலாம். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன விஷயத்தை பேச போறீங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதாவது வானொலியுடனான உங்கள் பயணம் எந்த வயதில் தொடங்கியது அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை, நீங்கள் முதல் முதல்ல வானொலி கேட்ட நாள், அந்த நிகழ்ச்சி, இது எல்லாம் கூட நீங்கள் எங்கள் கூட பேசலாம். இன்று காலை 11:02 நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-1010-18 அல்லது 8300-1919-18 தொலைபேசி எண், 0423 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2966781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

வைரமுத்து எழுதி இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய அந்த பாடல் இளமை காலங்கள் படத்திற்காக ஒலித்தது.

0: சந்திப்பு பட பாடலை கேட்டீர்கள். வாலி எழுதி டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குழுவினர் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 9:43:25. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப் எம் 101.8.
1: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.

இன்று நீ நாளை நான் இது கேட்ட பாடல் இடம்பெற்ற படம். வைரமுத்து எழுதி, இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்பிரமணியம், உமாரமணன், எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. கேட்ட அந்த பாடல்

மலையூர் மம்பட்டியான் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியதை கேட்டீர்கள்.

இன்றைய ரெட்ரோ ராகங்களின் நிறைவு பாடலாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மண் வாசனை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது வைரமுத்துவின் பாடல் வரிகள். பாடலுக்கான இசை இளையராஜா.

0: FM 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: पॉडकास्ट और वायरल रील्स के शोर में सोचो असली ओजी कौन है. बॉस रेट्रो इज द न्यू कूल और इंडिया का सबसे पहला ट्रेंड सेटर है अपना आकाशवाणी. वही सुकून वाली वाइब, म्यूजिक और सॉलिड इन्फो पूरे 90 सालों से नॉन स्टॉप ट्रेंडिंग. ट्यून इन करो क्योंकि लेजेंड्स कभी आउटडेटेड नहीं होते. आकाशवाणी 90 ईयर से इंडिया की ओरिजिनल आवाज.
2: இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி.
3: இன்று ஜூன் 5, ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாள், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரஷன். இது ஆண்டுதோறும் ஜூன் 4ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் நினைவு கூறப்படும் ஒரு நாளாகும். 1982 ஆகஸ்ட் 19 முதல் ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. 1982 லெபனான் போரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மீது கவனம் செலுத்தியது. பின்னர் இதன் நோக்கம் உடல், மன வளர்ச்சி, உணர்ச்சி ஆகிய பாதிப்புகளுக்கு ஆளான உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள் அனுபவிக்கும் வலியை உணர்ந்து கொள்வதாக விரிவடைந்தது. பன்னெடுங்காலமாக பல்வேறு போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணுவதாக அமைந்துள்ளது இந்த நாள்.

0: ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லிருங்க, என்ன டாபிக் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பேச போறீங்க?
1: எனக்கு பிடிச்ச டாபிக் வந்து சாக்லேட்ஸ் அண்ட் கேக். நான் அதை பத்தியே பேசிட்டேன்.
0: நீ பேசும்போதே தெரியுது சாக்லேட்டும் சரி கேக்கும் நிறைய சாப்பிடுங்க. உண்மையா போய்யா?
1: அது உண்மைதான், ரொம்ப நிறைய சாப்பிடுறேன்.
0: கேக்ல எந்த பர்டிகுலர் கேக் ரொம்ப பிடிக்கும், என்ன சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அது எப்போதுமே ஊட்டியோட ஸ்பெஷாலிட்டி ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்ன்ற வேர்டே எனக்கு பிடிக்கும், அதனால எந்த கேக்னாலும் ஓகே தான்.
0: சரி, சாக்லேட் வந்து சாதாரணமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வச்சு சாப்பிடுறது ரொம்ப விரும்புவாங்க, இல்லை ஐஸ்கிரீமோட சேர்த்து அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்கிறதுக்கு முடியுமா?
1: சாக்லேட்ஸ் வச்சே கேக் பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: கேக் பண்ணலாம் அப்படின்னா பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் அம்மா சமைச்சு கொடுத்ததை வாங்கி சாப்பிட்ருக்கீங்க?
1: சமைச்சு கொடுத்ததை வாங்கி சாப்பிட்ருக்கேன்.
0: அப்போ அதை பற்றி பேச போகிறீங்க. ஓகே, வில் வெயிட் அண்ட் சி. நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அனு கீர்த்தனா, நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி பேச போகிறேன்.
0: அப்போ ரேடியோ பற்றி பேசுறது இல்லையா?
2: ரேடியோ பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங்.
0: ஆர்கானிக் ஃபார்மிங் அப்போ 20 டாபிக் கொடுத்தோம், ஏன் அதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்?
2: ஏன்னா நான் படித்தது வந்து பாட்னி, ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் அதை எடுத்தேன். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னாலே வந்து நேச்சுரலாக நம்ம வந்து பிளான்ட்டு க்ரோ பண்ணுறது தான், ஸோ அதனால் ஆர்கானிக் ஃபார்மிங்.
0: நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதான் சாதாரண கேள்வி தான். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மாதிரி சொன்னால் எதை சொல்லுவோம்?
2: கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம பிளான்ட்டை க்ரோ பண்ணுறது தான் ஆர்கானிக்.
0: கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்க, ஆனால் தப்பான, அதாவது கரெக்டான பதில் சொல்கிறீங்க. நான் கேட்ட கேள்விக்கான பொருத்தமான ஆன்சர் கிடையாது. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படின்னா என்ன? அது
2: மாட்டோட கவுடங், அதுக்கப்புறம் மாடு ரொம்ப அவசியம், அதோட கவுடங் வந்து ரொம்ப
0: ரொம்ப அவசியம். ஓகே, அப்போ நீங்கள் அதை பற்றி நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வீட்லேயோ இல்லைனா வெளியிலையோ ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
2: இல்லை.
0: பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது
2: பண்ணணும்,
0: ஃபியூச்சரில் பண்ணுவீங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அனுசுப்ரியா.
0: அனுசுப்ரியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் பிகாம் சிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து என்ன
0: ஏன் படிக்கிறீங்க?
2: நம்மளோட நாலேஜ் க்ரோ பண்ணிக்கிறதுக்கு, நம்மளோட ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதுக்காக.
0: இப்போ வேலை வேண்டாம்,
2: வேலை கண்டிப்பாக.
0: நீங்கள் என்ன டாபிக், 20 டாபிக் கொடுத்தேன், என்ன டாபிக் பற்றி பேசுகிறேன்?
2: நான் வந்து இம்பேக்ட் ஆஃப் ஏஐ பற்றி பேசுகிறேன், அதில் வந்து என்னென்ன கிரைம்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன்.
0: பேச போறீங்க?
3: என் பேர் ரிஜாய்ஸ் தேன்மொழி, நான் எம்காம் இன்டர்நேஷனல் பிசினஸ் முடிச்சிருக்கேன்.
0: முடிச்சிருக்கீங்க, ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
3: ஆல்ரெடி ஒரு ஜாப் போயிட்டு இருந்தேன், ஸோ அது எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன்.
0: ஓகே, இப்போது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, பிஸ்னஸ் பண்ணும்போதே அது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கமும் இருக்கும், சிலருக்கு வந்து அது ஒரு லைஃப் ஸ்கில்லாக எடுத்துட்டு இதை ஒரு ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா?
3: இன்ட்ரெஸ்ட்
0: இருக்கு, அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுனால பிஸ்னஸும் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகலாம் அப்படின்ற ஐடியாவா? நான் சொல்கிறது கரெக்டா? நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ்
4: பண்ணுங்க. நான் ரூத் வினிஷியா, பிஎஸ்சி சைக்காலஜி செகண்ட் இயர். அவங்கள சரியான வழியில் நடக்கிறது, அதனால அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை.
0: சைக்காலஜி படித்தோன்னா என்ன செய்ய போறீங்க?
4: ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாவோ இல்லைன்னா தெரபிஸ்ட் அந்த மாதிரி.
0: ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம்?
4: ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கும், டிப்ரெஷன்ன்றது அது 6 மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அது தட் இஸ் கால் டிப்ரெஷன்.
0: சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
4: சைக்காலஜிஸ்ட் வந்து கவுன்சிலிங் பண்ணி இது பண்ணுவாங்க, சைக்காட்ரிஸ்ட் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க.
0: இப்படி எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கேள்வி கேட்க முடியாத மாதிரி ஆகிடும். அப்புறம் சைக்காலஜியில் அதாவது படிக்கும்போது ட்ராமாட்டிக் கவுன்சிலிங்னா என்ன?
4: ட்ராமாட்டிக் கவுன்சிலிங்ன்றது அதில் டிவிஷன்ஸ், ஒருத்தங்களோட ட்ராமாவை அவங்கள எப்படி

0: இருந்து வெளியே கொண்டு வருது. அவங்களோட லெஸ் ஃபியர்ஃபுல்ல இருந்து லீஸ்ட் ஃபியர்ஃபுல்ல இருந்து ஹை, அவங்க மோஸ்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேருந்து அவங்களை எப்படி டு கோ த்ரூ, மேக் தெம் கோ த்ரூ தட் அண்ட் தென் மேக் தெம் ஓவர் கம் தட் ஃபியர்.
1: வேற ஒரு சூழ்நிலையில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ்ல பேசும்போது கண்டிப்பாக அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்து உங்களை பற்றி சொல்லுங்கள்.
0: தீபிகா, நான் வந்து க்ரியோ ஹப் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அது வந்து ரிலேட்டட் வெப்சைட் டெவலப்மெண்ட், இப்போ இருக்க ப்ரொமோஷன் அந்த ரிலேட்டட் கம்பெனி. ஸோ அதில் நான் அக்கௌண்ட் அப்படின் ஹேண்டில் பண்ணிருக்கேன்.
1: பேசும்போது எனக்கு என்ன கேள்வி கேட்கலாம்னு தோணுதுன்னா, சைபர் கிரைமை பற்றி நான் கேட்கணும் தோணுது. அதை பற்றி எதாவது கேட்கட்டுமா, இல்லை எதை பற்றி நீங்களா சொல்கிறீங்க?
0: நான் வந்து தொடபட்டான்ற டாபிக் தான் எடுத்தேன், ஏன்னா எனக்கு வந்து ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும்.
1: ஸோ உங்ககிட்ட நான் நீங்கள் டாப்பிக்கை சூஸ் பண்ணி கேட்கவே இல்லை. என்ன டாபிக்?
0: நான் ஹவு ஏஐ எஃபெக்ட்ஸ் ஆர் லெசன்ஸ் அப்படின்னு எடுத்தேன். அப்புறம் ரேடியோ பற்றியும் பேச
1: போகிறோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் நீங்களா ஸ்கிப் பண்ணிட்டீங்க தொட்டப்பட்டாவை பற்றி இந்த பேச போகிறோம், அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது.
0: ஏன்னா சைபர் கிரைம் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. நான் அதனால் நீங்கள் வந்து வெப்சைட் இல்லை ஏஐ பேஸ்ட் ரிலேட்டட் இல்லை ப்ரொமோஷன் எதுக்கு ப்ரொமோஷன் அந்த ரிலேட்டட் கேட்டிங்கன்னா அதனால் ஆன்சர் பண்ண முடியும்.
1: தொட்டப்பட்டா ஏன் பிடிச்சிருக்கு? 20 டாபிக்ல 19 விட்டு தொட்டப்பட்டான்னு மேலே போயிட்டீங்க. நான் டாப்ல இருக்கணுன்றதுனால தானே?
0: கரெக்டா தான். இன்னொன்று எனக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு ட்ரக்கிங், இந்த மலையிலலாம் ஏறி போறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ ஸோ கண்டிப்பாக நான் போய் டிராவல் பண்ணணும்னு ஆசை. பட் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. சில இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் போகணும் இன்னும் ஃபியூச்சர்ல.
1: ஓகே, ட்ரக்கிங் அப்படின்போது ரொம்ப ஸ்டீப்பான ஒரு இடத்துல போய் கிளைம் அப், நாட் டவுன்வர்ட், அப்வர்ட் டைரக்ஷன்ல போகணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
0: நான் ஸ்கூலில் பண்ணும்போது நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் என்சிசியில் இருந்தனால நான் ட்ரக்கிங் போயிருக்கேன். ஸோ அதனால எனக்கு
1: எந்த இடம் இங்கே
0: நம்ம ஊட்டியில் தான் போனேன். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக கேத்தி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நான் வந்து நஞ்சநாடு வரைக்குமே நான் ஃபுல் ட்ரக்கிங் வாக்கிங்கில் தான் போயிருக்கேன்.
1: ஓகே, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். கேரளா போகும்போது எடக்கல் கேவ் யாருக்காவது யாராவது போயிருக்கீங்களா? ஓகே, நீங்கள் ஒரு கேங்காக கூட பிளான் பண்ணிட்டு போங்க. அங்கே எடக்கல் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்குது வயநாட்டில், அது நல்லா ஸ்டீப்பாக இருக்குது. அங்கே ஒரு கிளைமேக்ஸ் இருக்காது, நான் சொல்லக்கூடாது. நீங்களே போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அங்கே ஒரு ராக்கில் ஒரு நல்ல இடம், அவ்வளோதான். மீதி அங்கே போனால் உங்களுக்கு நீங்களே அதை அனுபவிக்கலாம். அது ரொம்ப ட்ரக்கிங் போகிறவங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததை நம்ம போகலாம். இங்கே போய்
2: நான் ஸ்டார்ட்டி ஏஞ்சல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்.
1: பலரையும் ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் டாக்டராகவும் கலெக்டராகவும் அரசியல்வாதியாகவும் மாற்றணும் அப்படின்றது பேசிக்காக ஃபவுண்டேஷன் கொடுக்குற ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சருக்கும் நடந்த ஏதாவது அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
2: எனக்கு மோஸ்ட்டாக இந்த நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சராக தான் இருக்கேன். அவங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை தவிர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எனக்கு
1: நீங்கள் அது பிடிச்சிருக்கு. இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கும் அல்லது ஸ்டூடெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட் வந்து சிலர் வந்து கேட்கவே மாட்டாங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரதே பெரிய விஷயமாக இருக்கும். சிலர் வந்து உங்களே அடிப்பாங்க டீச்சரியே. அந்த மாதிரி ஏதாவது நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்
2: ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் ஆந்திராலேருந்து, சரச்சந்தன்ட்டு. அவனுக்கு தமிழ் சொல்லவும் புரியாது, இங்கிலீஷும் புரியாது, எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் அவன் கஷ்டப்படுவான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ட்டை எப்படி இன்னும் நிறையா நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவனுக்கு சொல்லி அன்பாக புரிய வைக்கிறது அந்த இது.
1: நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கீங்கன்னு புரியுது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் நிறையா அடி வாங்க போகிறீங்கன்னு புரியுது. ஓகே,
2: வைஷ்ணவி
1: இப்போது டீச்சராக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க.
0: குக்கிங்கில் ஹஸ்பண்ட் பண்ண மாட்டாங்க, மட்டும் பண்ணணும், அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்.
1: எதில் குக்கிங்கில் எந்த ஸ்பெசிஃபிக் உணவு வகைகளில் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு?
0: பிரியாணி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்.
1: கேட்கணுன்ற கேள்வி நீங்களே ஆன்சராக சொல்லிட்டீங்க. ஒரு ஒரு நிமிஷத்தில் பிரியாணி பற்றி எப்படி பண்ணுவீங்கன்ற சொல்லுங்க பார்க்கலாம். சட்டி வைக்கணும், எண்ணெய் ஊற்றணும், ஆரம்பிங்க.
0: ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம்
1: பார்த்தீங்களா சட்டி இருந்தோன்னா ஸ்டவ் போயிட்டு
0: ஸ்டவ் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பாத்திரத்தில் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை வச்சு, அதுக்கப்புறம் நெய் இந்த மாதிரி போட்டு, அடுத்து ஸ்பைசஸ் ஆனியன் ஜிஞ்சர்.
1: ஓகே, ஆனியனோடு நிறுத்து. நீங்கள் எந்த சப்ஜெக்டை பற்றி பேச போகிறீங்கன்னு கேட்கல நாங்கள்.
2: ரோஸ் அண்ட் ரோஸ் கார்டன்.
1: ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம்.
0: அதுக்கப்புறம் டொமேட்டோ இந்த மாதிரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ரைஸ் அந்த மாதிரி, சிக்கன் இல்லை மட்டன் எடுத்துக்கோங்க.
1: நல்லா நீங்கள் சமைக்கிற பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குமா?
0: சம்டைம்ஸ் ஒவ்வொரு நேரம் சொதப்பெல்லாம் வரும், ஒவ்வொரு நேரம் எதிர்பார்க்கறதன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக.
1: இப்படி சொல்கிறவங்களோட பிரியாணி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு பார்த்தோம், வீட்டில் இருக்க

0: கிட்ட கேட்டு பார்த்தா நல்லா இருக்கும். உங்க சென்ஸ் என்ன?
1: அம்மா சமைக்கிற பிரியாணி எப்படி இருக்கும்?
2: தெரியல
0: எனக்கு. ஓகே, என்ன சொல்றேன்,
3: நான் ஷக்கீனா, நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1 இயர் பேபி இருக்கிறதுனால ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்.
0: இந்த கிளாஸில் போய் உட்காருறது, டீச் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுருங்க, ஆளை விடுங்க. காலையில் கிரவுண்டுக்கு போனேன்னா ஜாலியாக சாயங்காலம் வரைக்கும் விளையாண்டுட்டு அடுத்தவங்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்துட்டு ஜாலியாக இருப்பேன். அந்த எய்மோட தான் இங்கே ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக மாறுறீங்க.
3: கண்டிப்பாக சார். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் தான், ஃபுட்பால் பிளேயர் தான். ஸோ அதனால வந்து என்னோடய கெரியரை டுவர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மூவ் பண்ணிட்டேன்.
0: என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க
3: சார்? நான் வந்து நீலகிரி தார் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். எனக்கு நம்ம நீலகிரியில் ரொம்ப பிடிச்சது வைல்ட் அனிமல்னால் அந்த நீலகிரி தார். அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பார்க்க முடியாது, ரொம்ப இன்டீரியர் தான் நம்ம போய் அதை பார்க்கணும். அதுக்காக நம்ம இன்னும் உள்ளே போய் வைல்ட் அனிமல்ஸ் கூட சேர்ந்து பார்க்காம தனியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதோட பெருமைகளை பற்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கேன்.
0: நீலகிரி தார் நீங்கள் வந்து நேச்சுரலாக நேஷ்னல் பார்க்கில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அங்கே நேரில் போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா?
3: இல்லை சார், ஆனால் பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. நான் இன்னும் அப்படி எங்கேயும் இப்போ பார்த்ததில்லை, இங்கேயும் ஃபாரஸ்ட்டில் எங்கேயும் பார்த்ததில்லை. அது பார்க்கணுன்னு நான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
0: நீங்கள் சொல்லுங்கம்மா.
4: என்னோடய பேர் மிஸ்ஸஸ் டெஃபிலா. நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுற ஃப்ரூட் கிச்சன்.
0: ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்னது அது?
4: க்ளவுட் கிச்சன். அது குக்கிங் பண்ணி ஜொமேட்டோ மூலமா சேல்ஸ் பண்ணுறது. வீட்டிலருந்தே பிரியாணி, சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி நிறையா பண்ணி அவங்க வந்து ஆர்டர் கொடுத்து நாங்கள் சேல் பண்ணுவோம்.
0: இப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி நிறையா பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதாவது சப்போர்ட் கால் வேணும் இல்லையா? கட் பண்ணுறதுக்கு, தோலை உரிக்கிறதுக்கு, நான் சொல்கிறது ஆனியன் தோலை அது அப்படியெல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா?
4: ஏன்னா டீ அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலுமே டீ வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீ அப்படின்னாலே கேப் கிடைக்கும் போதெல்லாம் டீ தான் நிறையா சாப்பிட்றத விட டீ தான் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால் டீ பற்றி பேசுவோம்.
0: டீ காஃபியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த டீயை தான் நான் சாப்பிடுவேன், அதை தான் அடுத்தவங்களுக்கும் சொல்லி அவங்க சாப்பிட வைப்பேன்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்?
4: நீலகிரி அப்படின்னாலே டீ தான் ஸ்பெஷல். எங்கே பார்த்தாலுமே டீ எஸ்டேட்டு, டீ ஃபேக்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால்
5: நினைக்கிறேன்
0: பிளட் ஸ்டிமுலேட்டர்னு
5: சொல்கிறீங்க, அதை சொல்லலாம், அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குட் திங் சார்.
0: ஓகே, நீங்கள் என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க?
4: நீலகிரி டீ.
0: டீயை பற்றி, அதான் அதுலேருந்து தான் ஆரம்பித்தோம் இல்லையா? இப்போது நீங்கள் சொல்லுங்கள்.
5: மைசெல்ஃப் பிரதாப். நான் வந்து ஊட்டியில் தான் இருக்கேன். நான் வந்து பிஇசி முடிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்போ வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனாக இருக்கேன், யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனிங். ஃப்ரம் கலிஃபோர்னியா, இங்கேருந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இப்போதைக்கு அது பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வெப்சைட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங், கோடிங்கு, சம் லாங்குவேஜஸ், கோடிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இப்போ இந்த காலத்தில் வந்து வி கேன் டிசைன் சம்திங். இப்போ உங்கள் கஸ்டமருக்கு வந்து ஒரு வெப்சைட்டு எந்த மாதிரி அவங்க சொன்னால் போதும், வி கேன் டிசைன் வித்தவுட் கோடிங். ஸோ கோடு இல்லாமல் வி கேன் டிசைன் எனி திங். ஸோ அது அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம்.
0: கோடு இல்லாமல் டிசைனிங் அப்படின் போது அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக?
5: நோ சார், இப்போ ஏஐக்கே கோடு தான் தேவைப்படும். ஆனால் இந்த டிசைனுக்கு வந்து இமேஜஸ்ஸு ப்ளஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃபிக்மாவில் வந்து ஒரு ப்ளக்இன் இருக்குது. அந்த ப்ளக்இன் வேணுமா, இது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட், நாட் பை ஏஐ, பட் இட்ஸ் இட் ஜென்ரேட் இட்ஸ் ஓன் செல்ஃப்.
0: என்ன டாபிக்
5: நான் வந்து ஈகிள் பற்றி பேசலான்னு இருக்கேன்.
0: ஜாப் ப்ரொஃபஷனுக்கும் ஈகிளுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ஏன் ஈகிள் பற்றி பேச போகிறேன்?
5: எனக்கு ஈகிளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதோட ஃபோக்கஸ்ட், அதோட வில் பவர், அதோட ரீபில்ட் பவர். நியர்பை 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் கேன் டெட், பட் இட் வில் ரைஸ் அப் அகைன் டு லிவ் 30 இயர்ஸ் நியர்பை. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட குவாலிட்டிஸ், அதோட பில்ட், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: பேர்ட்ஸில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேர்டுன்னு சொல்லலாம்
5: இல்லையா சார். இஸ் அ கிங் ஆஃப் ஸ்கை அண்ட் பேர்ட்ஸ்.
0: ஆல் த பெஸ்ட். என் பேரை நானே சொல்லிட்டுமா இல்லை நீங்கள் சொல்கிறேன்
2: சொல்கிறேன். என் பேர் ரோஷன் ஜோஸ்வா. நான் இப்போ பிடெக் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஐடி
0: அதாவது இந்த கேங்லி வச்சுங்க தான் யங்கஸ்ட்டு யூத்துன்னு நினைக்கிறேன்ல. அப்படிதானே சொல்லு சொல்லு பரவாயில்ல சொல்லு. சரி ரோஷன், பி ஃபஸ்ட் இயர் சேர போறியா?
2: நான் பிடெக் ஐடி சேர போறேன்.
0: கண்டிப்பாக ஃபியூச்சரில் என்ன போகலாம் ஆசை?
2: ஃப்யூச்சரில் வந்துட்டு எனக்கு ப்ரோக்ராமர் இல்லைன்னா கோடலாம்.
0: வேறு உன்னோட என்டர்டெயின்மெண்ட்லாம் என்ன?
2: என்டர்டெயின் ஃபோன்
0: ஓப்பனாக சொல்கிறேன். ஃபோனை வந்து நோண்டுறது நல்லதா இல்லையா?
2: நல்லது இல்லை. ஆனால் எப்பாச்சும்
0: ஓகே. என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்?
2: நான் வந்து இன்னைக்கு நீலகிரி ரயில்வேஸ் பற்றி பேச போகிறேன்.
0: நீலகிரி ரயில்வேஸ். ட்ரெயினில் ட்ராவல் ரொம்ப பிடிக்குமா?
2: ஆ பிடிக்கும்.
0: அப்போ ஃப்ளைட் ட்ரிப் பிடிக்காதா?
2: இல்லை ஃப்ளைட்டை விட ட்ரெயின் ரோட்டில் இருக்கிறதுனால சேஃபு ஜாஸ்தி. அதனால
0: ஓகே. நீலகிரி ட்ரெயினை பற்றியா ஜென்ரல் ட்ரெயினை
2: பற்றி? நீலகிரி ட்ரெயினை பற்றி.
0: நீலகிரி ட்ரெயினில் போகிறதே ஒரு ஜாலி இல்லையா?
2: ஆ.
0: ஊட்டிலேருந்து குன்னூர் போகிற வரைக்கும் எத்தனை டனல் வருது? அதெல்லாம் கேட்காதீங்க. ட்ரெயினில் போனோமா என்ஜாய் பண்ணோமா? ஊட்டியில் ஓடுற ட்ரெயின் நிலக்கரி ட்ரெயினா இல்லை டீசல் என்ஜின் ட்ரெயினா? ரெண்டுலேயுமே ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதுதானே யோசிக்கிறேன். ஓகே ஓகே. ஆல் த பெஸ்ட். நீங்கள் சொல்லுங்கள்.
6: பிரகாஷ், மெயின்டெனன்ஸ் இருக்கலாம்.
0: ஓகே. நீங்கள் வந்து யூத்தாகவும் இருக்கீங்க, நிறைய விஷயத்த பேசுகிறீங்க. அதாவது உங்களுக்கு ஸ்கூல் டைமில் யாராவது மறக்க முடியாத டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்களா?
6: இருக்காங்க. மேக்ஸ் டீச்சர்.
0: அடி வாங்கின ஞாபகமா?
6: அடி வாங்கின ஞாபகம்.
0: சரி சரி. எதுக்காக அடிச்சாங்க?
6: மேக்ஸ் தப்பாக போட்டேன்.
0: அதுலேருந்து கணக்கு கரெக்டாக போட ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா?
6: ஆமாம். சரி.
0: அது இப்போ நல்லதுக்குன்னு தோணுதா இல்லை வந்து அடித்து தப்புன்னு தோணுதா?
6: நல்லதுன்னு தான் தோணுது. தவறு திருத்தும் போது தான் அது சரி பண்ண முடிஞ்சு.
0: ஓகே. நீங்கள் என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க
6: இன்னைக்கு? நான் நிலச்சரிவுகளை பற்றி பேச போகிறேன்.
0: டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். 20 டாப்பிக்கில் நிலச்சரிவு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இல்லையா? டாப் சாயில் வந்து அடிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ்னால லேண்ட்ஸ்லைடு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுன்றதை பற்றி பேச போகிறோம்.
6: ஆமாங்க, அதை பற்றி பேசுகிறேன்.
0: ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
0: சாராவில் ஸ்டார்ட் பண்ணோம். சாராலேயே முடிக்கலாம் அப்படின்னு இருப்பான். ஏன்னா சாராக்கிட்ட நிறைய கேள்வி கேட்கல. நீங்கள் தான் இந்த யூத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி யூத்தை ஆர்கனைஸ் பண்ணி சிங்கிங் மியூசிக்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி வெளியில் மீடியாக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி அடிஷ்னல் எஃபோர்ட்டா இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுறாங்களா, இவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிங்க?
4: செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட் நான் ரெண்டுமே சொல்வேன். நாங்கள் நிறைய சாங்ஸ் பாடுவோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் வந்து கோத்தகிரியில் டெலிஃபோனுக்கு போய் அங்கே வந்து நிறைய பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஃபுட் ப்ரொடக்ட்னு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அந்த மாதிரி கொடுப்போம். இதில் வந்து என்னால் மட்டும் பண்ண முடியாது, இவங்களோட சப்போர்ட்னால தான் இதை கண்டிப்பாக பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் இது வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் இந்த மாதிரி எங்களுக்கே நாங்கள் எங்களுக்கே பண்ணுற மோட்டிவேஷன் அந்த மாதிரி.
0: ஓகே. இப்போ நீங்கள் என்ன முடிச்சிங்க? இப்போ என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க?
4: நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் இப்போ அசோசியேட் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்.
0: சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா?
4: ப்ரைவேட்.
0: ப்ரைவேட். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னும் போது ப்ரைவேட்டில் அது எப்படின்றது இன்னும் கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கள்.
4: ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண சைபர் செக்யூரிட்டியில் நிறைய டொமைன்ஸ் இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறது ஐசிடி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் டொமைன்ஸ் தான். அது வந்து எப்படின்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து வெண்டாஸ்க்கு வந்து கொடுப்போம். அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் வந்து யூசர்ஸோட ஐடென்டிட்டியை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம். யூசர்ஸோட பாஸ்வேர்ட்ஸு அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எதுவுமே லீக் ஆகாத மாதிரி நம்ம வந்து அதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம்.
0: 20 டாபிக்ஸ் கொடுத்து நம்ம பேச சொல்லி அதை டிசைட் பண்ணியிருக்கோம். 20 டாபிக்ஸ் கொடுத்து நீங்களும் ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தீங்க. அப்போ இந்த 20 டாபிக்ஸ் நான் கொடுக்கும்போது அதை பற்றி என்ன யோசிச்சிங்க? நீங்கள் எந்த டாபிக் சூஸ் பண்ணுங்க?
4: நான் கேக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ண எடுத்திருக்கேன். எனக்கு பர்சனலாகவே கேக்ஸ் பிடிக்கும், பர்சனலாகவே சாக்லேட்ஸ் பிடிக்கும். சரி, எனக்கு பிடிச்சதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தான்.
0: ஓகே, நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.
4: தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி.
7: வானொலி காற்றின் வழியே கானம் பாடி கவலைகளை மறக்க செய்யும் மந்திரம், பண்பலை வழியே பாசத்தை அள்ளி இல்லங்கள் தோறும் இனிமை சேர்க்கும் வான்

0: பயணம், வார்த்தைகளின் விளையாட்டு, பாட்டுகளின் தொகுப்பு, பாசத்தின் இணைப்பு. இதுவே நம் வானொலி, இதுவே நம் வானொலி. வானொலி காற்றின் மொழி, உறவு பாலம், தொகுப்பாளிகளின் குரல், தேனருவி. அந்த தேனருவியின் மூலமாக நாம் இன்று நீலகிரி தார் பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? நீலகிரி தார், அதாவது வரையாடு என்று அழைக்கப்படுவார்கள். இன்று நாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் கம்பீரமான அடையாளமான வரையாடு பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு. தென்னிந்தியாவின் உயரமான மலைப்பகுதிகளில் மட்டுமே வாழும் ஒரு தனி சிறப்பு மிக்க விலங்கு. செங்குத்தான பாறைகளிலும் மேகங்கள் தவழும் புல்வெளிகளிலும் மிக லாவகமாக ஏறும் திறன் கொண்டதால் இதனை மலைகளின் அரசன் என்று அழைக்கிறோம். இதன் உடல் அமைப்பு மலைப்பாறைகளுக்கு இடையே வாழ்வதற்கு ஏற்ற வகையில் மிகவும் வலுவானது. வளர்ந்த ஆண் வரையாடுகளின் முதுகில் வெள்ளி நிறத்தில் ஒரு திட்டு தோன்றும், அதனால் அவை சேடில் பேக் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் அழிவின் விளிம்பில் இருந்த இந்த இனம் இன்று தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கையால் மீண்டு வருகிறது. தமிழக அரசு 2022 நீலகிரி வரையாடு திட்டம், ப்ராஜெக்ட் நீலகிரி தார் என்ற பிரம்மாண்டமான திட்டத்தை தொடங்கி இவற்றின் வாழ்விடங்களை பாதுகாத்து வருகிறது. தற்போது காடுகளில் சுமார் 2600 மேற்பட்ட வரையாடுகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இரவிக்குளம் தேசிய பூங்கா மற்றும் ஆனமலை பகுதிகளில் இவற்றை நாம் அதிகம் காணலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலியல் சமநிலைக்கு வரையாடுகள் மிகவும் அவசியமானவை. நமது இயற்கையின் பொக்கிஷமான இந்த விலங்கை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி.
1: All India Radio. All India Radio is different from regular radio because it is a government-run national broadcasting service that focuses on public service rather than profit. It provides reliable news, educational programs and promotes Indian culture through music and regional content. Broadcasting in many languages, it reaches even remote areas, making it more inclusive and informative than private radio stations. Today, I am going to speak about the famous Nilgiri Mountain Railway. This beautiful train runs from Metpalayam to Ooty, passing through the scenic Nilgiri Hills. It is one of the oldest and most unique mountain railways in India. The journey is around 46 kilometers long, but what makes it special is not the distance, it is the experience. The train moves slowly, allowing passengers to enjoy breathtaking views of green forests, tea gardens, tunnels and waterfalls. A special feature of this train is its track and pinion system, which helps it climb steep slopes safely. This engineering marvel makes the train very unique. The railway is also recognized as UNESCO World Heritage Site, highlighting its cultural and historical importance. During the journey, the train passes through beautiful places like Kunnur, where the climate is cool and pleasant. The sound of the train and fresh air and the stunning views make it a memorable experience. In conclusion, the Nilgiri Mountain Railway is not just a means of transport, but a journey through nature and history. It is truly a pride of Tamil Nadu and India. Thank you.
2: வணக்கம் அனைவருக்கும். வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி அல்ல, அது நம்முடன் பேசும் ஒரு நண்பன். கண்களால் பார்க்க முடியாத உலகத்தை குரல்களின் மூலம் நமக்கு உணர்த்தும் அதிசயம்தான் வானொலி. செய்திகளும் பாடல்களும் கதைகளும் எல்லாவற்றையும் எளிதாக நம்மிடம் கொண்டு சேர்க்கிறது. டிஜிட்டல் உலகிலும் வானொலியின் முக்கியத்துவம் குறையவில்லை. அது இன்னும் பலரின் நாளை ஆரம்பிக்கவும் முடிக்கவும் துணையாக இருக்கிறது. வானொலி என்பது வெறும் ஒளி அல்ல, அது உணர்வு, அது இணைப்பு, அது நினைவுகள்.
3: அனைவருக்கும் அன்பான வணக்கம். 90 ஆண்டுகால கம்பீர வானொலி ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது என்ற குரலை கேட்டு அதிகாலை வேளையில் துயிலெழுந்த நாட்கள் அன்றும் இன்றும் நம் நினைவில் பசுமையாக உள்ளன. பல்லு போனாலும் சொல்லு போகாது என்று சொல்லப்படும் அந்த தாத்தாவின் பழைய ரேடியோ ஒரு காலத்தின் வீட்டின் முக்கியமான மரியாதைக்குரிய உறுப்பினராக இருந்தது. 1936 ஜூன் மாதம் சென்னை ஆகாசவாணி திறக்கப்பட்டதிலிருந்து இன்றும் வரை சுமார் 90 ஆண்டுகளாக அது இந்திய மக்களின் குரலாக தமிழக மக்களின் உணர்வாக நிலைத்து நிற்கிறது. வெறும் செய்திகள் மட்டுமல்ல, பட்டிமன்றங்கள், நாடகங்கள், வயல்வெளி செய்திகள் மற்றும் நம் மனதை வருடும் திரைப்பாடல்கள் என நேரடியோ

ரேடியோ தராத பொழுதுபோக்கு இல்லை. தொழில்நுட்பம் வளர்ந்து டிஜிட்டல் யுகத்தில் நாம் வளர்ந்தாலும் ரேடியோவில் ஒளிபரப்பாகும் அந்த தனித்துவமான லைவ் உணர்வு எதிலும் கிடைக்காது. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிகள் மூலம் இன்றும் வானொலி உங்கள் மத்தியில் நேரடியாக தொடர்பில் உள்ளது. 90 ஆண்டுகால நம் காதுகளிலும் மனதிலும் கவர்ந்து வரும் வானொலி சேவை காலங்கள் கடந்து தொழில்நுட்பங்கள் மாறினாலும் அதன் கம்பீரமான குரல் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.

இருசக்கர வாகன ஓட்டிகளை கட்டாயமாக தலைக்கவசம் அணியுங்கள். அடுத்த நிகழ்ச்சிக்காக சில நொடிகள் காத்திருப்போம் நேர்களை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளாா்.

0: கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச் செயல்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி,
1: 2026 சர்வதேச புக்கர் பரிசு பெறும் யங் ஸ்வாங்சி எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான பதில் தைவான். இலக்கிய உலகில் மிக உயரிய விருதுகளில் ஒன்று புக்கர். 2026 சர்வதேச புக்கர் பரிசு தைவானிய எழுத்தாளர் யங் ஸ்வாங்சி எழுதிய தைவான் டிராவலாங் என்ற நாவலுக்கு வழங்கப்பட்டது. இந்த நாவலை ஆங்கிலத்தில் மிகச் சிறப்பாக மொழிபெயர்த்த லின் கிங் என்பவரும் இப்பரிசினை நூலாசிரியருடன் பகிர்ந்து கொள்கிறார். மாண்டரின் சீன மொழியில் எழுதப்பட்டு சர்வதேச புக்கர் பரிசை வென்ற முதல் புத்தகம் என்ற மாபெரும் வரலாற்று சாதனையை இந்நூல் படைத்துள்ளது. இன்றைய கேள்வி, தமிழகத்தின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் ஐஜி யார்? கேள்வி மீண்டும் ஒரு முறை, தமிழகத்தின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் ஐஜி யார்?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:04:40. நீங்கள் கேட்டவை நேர்களே, இந்த பாட நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டே நீங்கள் உங்களுடைய மன கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு பேச போகிற தலைப்பாக கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான். நீங்கள் வானொலியுடனான உங்கள் பயணத்தை எந்த வயதில் தொடங்கினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நினைவில் இருக்கிறதா? வாருங்கள், பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில். வானொலியுடனான உங்கள் பயணம் எந்த வயதில் தொடங்கியது? இந்த விஷயத்தை பேசிட்டே நீங்கள் விரும்பி கேட்குற எல்லா பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு அழைக்கக்கூடிய நேயர்களுக்காக நிகழ்ச்சிக்கான தொடர்பு எண்களை நினைவுபடுத்துகிறோம். 9344-9010-18 இந்த எண்ணுக்கு, அல்லது 8300-9010-18 இந்த எண்ணுக்கு அழைக்கலாம். தொலைபேசி எண் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2967-81 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம்.

நேர்களின் நிகழ்ச்சியோட இணைப்பில் ஏதோ தொலைபேசி இணைப்பில் ஏதோ தடங்கள் ஏற்பட்டிருக்கு. நேர்களை சந்திக்கலாம். நீங்கள் இன்னைக்கு பேச போகிற விஷயத்தை இன்னொரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். வானொலி உடனான உங்களுடைய பயண அனுபவம் எந்த வயசில் தொடங்குச்சு, என்ன வானொலி நிகழ்ச்சியை நீங்கள் முதல்ல கேட்டீங்க, இதை பற்றி நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேசலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ வந்த காலகட்டத்திலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பழைய பழைய நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு நினைவில் இருக்கும். அதாவது தமிழகத்தின் ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் தவிர அகில இந்திய அளவில் ஒலிபரப்பான எல்லா ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன்ஸோட ப்ரோக்ராம்ஸும் கேட்டிருப்பாங்க. இது போக தனியார் தொலைக்காட்சிகள் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த நிகழ்ச்சியை கேட்டு முதல்ல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அதை கேட்டீங்க அப்படின்னு நினைவு இருந்தால் பகிர்ந்துக்கலாம்.

0: அமுதவல்லி படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பி சுஷீலா குடுவினர் பாடியது அந்த பாடல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் ஒலித்தது. நீங்கள் கேட்டவையோட அடுத்த நேயரை சந்திக்கலாமா? ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: காலை வணக்கம், திருப்பூர் மனவைக்கா சந்திரசேகர்.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: வானொலி வந்துங்க, நான் 1980 இருந்து கேட்டு வர்றேங்க. இதுல வந்து எனக்கு வந்து பொழுதுபோக்கு மட்டுமா இல்லாம அது வந்துங்க நல்ல உலக செய்திகள், நல்ல அறிவியல் இந்த மாதிரி செய்திகள் கொடுக்குதுங்க எனக்கு. அதனால வந்து என்னால கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் விட முடியலங்க. அது ஒரு நல்ல கூட சகோதரர் அம்மா அப்பா மாதிரி கூடவே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எனக்கு வானொலி.
0: 1980 என்ன வயசுன்னு கேக்கலாமா?
1: கேக்கலாம். எனக்கு ஒரு 3வது படிச்சுட்டு இருந்தாங்க.
0: 3வது படிக்கும் போது கேக்குறீங்க?
1: ஆமா, வீட்டுல அந்த பேட்டரி செல் இருக்குல்லங்க, அந்த ரேடியோ, அந்த ரேடியோ வந்துங்க 1 ரூபா பிரைஸ் உண்டு ரேடியோங்க. 1 ரூபா அப்ப அந்த திருவிழாக்கெல்லாம் டிக்கெட் கொடுப்பாங்கல்ல பரிசு போட்டி.
0: எந்த ஸ்டேஷன் கேட்டீங்க?
1: திருச்சிங்க.
0: ஏதாவது நிகழ்ச்சி ஞாபகத்துல இருக்கா?
1: இருக்குங்க, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி கேட்டேன். காலையில 7:30 வந்து திரைப்பட பாடல் போடுவாங்க, அப்புறம் 7:30 ஆங்கில செய்தி வருங்க. இதுல வந்துங்க திருச்சி வானொலி இயக்குநர் வந்து ஸ்கூல் ஆண்டு விழா வந்தாரு 9வது படிக்கும் போது, அவங்க வாங்கிட்டு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிக்கு என்ன வர சொன்னாருங்க. 10 ரூபாய் போக முடியலங்க அப்ப.
0: ஓஹோ.
1: அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் வானொலியை வந்து சிறந்த நேரம் தேர்ந்தெடுத்து நாங்க உட்கார வச்சு நிகழ்ச்சி போன மாசம் கூட கொடைக்கானல் போயிட்டு வந்தாங்க.
0: ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை சந்திச்சதுல. என்ன பாடல் தரலாம்?
1: ஆளின் அழகராஜன் உன்னை பார்த்த நேரம்.
0: ஓகே, அந்த பாடல் இது உங்கள் அனைவருக்காகவும் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்திற்காக விஜய் ஏசுதாஸ் ஸ்ரீவர்தினி பாடியது அந்த பாடல். தமன் இசையில் ஒலித்தது நாமுத்துக்குமாரின் பாடல் வரிகள். நேயர்களே, நீங்கள் கேட்டவையோட அடுத்த நேயர் அவரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, கோயம்புத்தூர்ல இருந்து அட்டப்பாடி செல்வி சுப்பிரமணியன் பேசுறேம்மா.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: எனக்கு வானொலியோட தொடர்பு பாத்தீங்கன்னா 1975 உண்டு. அப்படின்னா நான் சிறுவனா இருந்தேன், பாத்துக்க 6ஆம் கிளாஸ் இருந்தேன். ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இந்த காலையில 6:30 நியூஸ், 7:00 நியூஸ், அந்த டைமை பார்த்து அந்த செய்திகள் வாசிப்பது சரோஜ நாராயணசாமி அப்படி என்று சொன்ன உடன் ஸ்கூலுக்கு ஆயத்தமாயிருவேன். அந்த நிகழ்ச்சிக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அந்த செய்தி அறிக்கைக்கும் ரொம்ப தொடர்பு உள்ளது. ஏன்னா அப்பம்லாம் வந்து கடிகாரத்தை பாக்கறது இல்ல, வானொலி நிகழ்ச்சியை கேட்டுதான் பள்ளிக்கூடம் கிளம்புற மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கை தொடர்பு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வானொலியில பாத்தீங்க முருகன் இயக்குனர் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன நேர்ல வரவழைச்சி ஒரு மணி நேரம் நேருடன் சந்திப்பு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிய என்னுடைய விருப்ப பாடல்களை கேட்டு வழங்கினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2022 சுதந்திர இந்தியாவின் பவள விழா ஆண்டு, இதே ஒட்டி சென்னை வானொலி செய்தி அறிக்கை பிரிவு வந்து வினாடி வினா போட்டி நடத்தியது. அதுல பரிசு பெற்று டிஷர்ட் பரிசு பெற்றேன். இதெல்லாம் மக்கிய நினைவுகளாகும்.
0: என்னமா விருது வென்ற நேயர்கள் எங்களுக்கு இருக்கவங்க எல்லாம்.
1: ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நெல்லை வானொலியில பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கேன். அங்கேயும் நேருடன் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கேன். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அங்க பங்கு பெற்றிருக்கேன். கோவை வானொலியில கருத்து உரை சித்திரம் ஒண்ணு ஒரு நிகழ்ச்சி 2-3 நான் எழுதினேன், அதை ஒளிபரப்பு பண்ணாங்க. பட்டுச்சேலைன்னு ஒரு உரை சித்திரம் ஒளிபரப்பாச்சு. அப்புறம் 108 திவ்ய தேசத்துல ஒன்னான அகோபிலம் பத்தி எழுதி அனுப்ப, ஆனா அந்த ஸ்பான்சர் கிடைக்காம அந்த நிகழ்ச்சி பாதியிலே முடிஞ்சு போச்சு. இப்படி வானொலியோட எனக்கு நிறைய தொடர்பு உள்ளது, இன்றளவும் இருக்கிறது.
0: என்ன பாடல் தரலாம் நிகழ்ச்சியில சொல்லுங்க.
1: இது அவன்தான் மனிதன் படத்திலிருந்து எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது அந்த பாடல்.
0: ஓகே, நன்றி. இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
1: மிக்க நன்றி.

0: அவன்தான் மனிதன் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது கேட்ட பாடல். எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது கண்ணதாசனின் பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். நலம் நலமறிய ஆவல்.
0: நலம் சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: அப்புறமா வானொலி பத்தி கேட்டிருந்தீங்க. நான் என்னுடைய பிரைமரி படிக்கிறச்சே வந்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறது, எங்க வீட்டு பக்கத்துல தெரு ஓரத்துல வந்து ஒரு பெரிய ஹோட்டல் இருக்காங்க, பெரிய வானொலி கட்டி வச்சிருக்காங்க. அதுல வந்து இலங்கை வானொலி ஓடிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து இரவு நேரங்கள்ல வந்து திருநெல்வேலி வானொலி உள்ள பாட்டு எல்லாம் போடுவாங்க. அந்த ரெண்டு வானொலி தான் நான் முதல்ல ஆரம்பத்துல கேட்டது. அதாவது என்னோட

0: பிரைமரி காலத்துல. அப்ப வந்துட்டு என்ன நினைவு, அதாவது விவரம் வந்த பிறகு எங்க வீட்டுல வானொலி பெட்டி வேணும் நாங்க. அப்படின்னா டீன் பண்ணி ஒவ்வொரு நிலையமா பிடிச்சு பிடிச்சு பாட்டு கேட்டுட்டே இருப்பேன், நிகழ்ச்சி கேட்பேன், செய்தி கேட்பேன், சேவை செய்தி, அப்புறம் வந்து உழவர்களும் அப்படி நிறைய கேட்டுட்டே இருப்பேன். அப்புறமா நான் தனியாட்டு இப்ப வானொலி பெட்டி வாங்கி வாங்கினதுக்கு அப்புறம் இது சேனல் இது போடுவோம், ஆண்டனா போடுவோம். ஆண்டனா போட்டா ஊட்டி வானொலி தொடங்கின காலத்துல இருந்து, கொடைக்கானல் வானொலி தொடங்கின காலத்துல இருந்து அந்த நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சிகள்ல நிறைய கேட்டு இருக்கோம், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட வானொலி இணைப்பு ஆப்ல கேட்டு ஊட்டியில தொடர்பு கொண்டு பேசி கொண்டு இருக்கிறேன்.
1: என்ன பாடல் தரலாம்? அதாவது தயவு செஞ்சு எல்லா நேயர்களுக்குமான ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிமிஷம், இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி, இதுல பாடல்களோட உங்களுடைய கருத்துக்கள் ஒலிபரப்பாகும். தயவு செஞ்சு நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை குறிப்பா ஒரு 30-40 நொடிகளுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க அப்படின்னா அது மற்ற நேயர்களுக்கு நிறைய நேரத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில பெற்றுத்தரும். என்ன பாடல் தரலாம்?
0: எனக்கு நம் நாடு படத்துல இருந்து ஆடை முழுதும் நனைய நனைய மழை அடிக்குது.
1: ஓகே, அந்த பாடல் இதோ உங்கள் அனைவருக்காகவும் தொடர்கிறது. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நேயர்களே, மறுபடியும் நினைவுபடுத்துறோம், இந்த நிகழ்ச்சியில நேரம் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை மிக குறைந்த நொடிகள்ல எத்தனை சுருக்கமா ரத்தின சுருக்கமா பதிவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியோட நேரத்தின் பலன் நிறைய நேயர்களுக்கு கிடைக்கும். நன்றி வணக்கம். இதோ இன்றைய நிகழ்ச்சியின் நேயர் கேட்ட அந்த பாடல் தொடர்கிறது.

0: நம் நாடு படத்திற்காக பி. சுஷீலா பாடியது வாலியின் பாடல் வரிகள். இசை எம். எஸ். விஸ்வநாதன். நேரம் 11:32 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது, நீங்கள் கேட்டவை வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை இன்றைய நிகழ்ச்சியில உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் முதன் முதலாக வானொலி கேட்ட அனுபவம் இதை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம் ஓடி எஃப்எம்.
1: ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: நன்றி. 75
0: ஓகே, உங்களுடைய தொலைபேசி இணைப்பு வந்து அவ்வளோ சரியாக எங்களுக்கு ரிசீவ் ஆகலை. உங்களுடைய குரல் வந்து ரொம்ப
1: திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் ஆகிய அலைவரிசை நான் முதன் கொண்டதாக கோடை பண்பலை அறிந்து படமா என்னும் நிலை.
0: ஓகேங்க,
1: பாடல்களை பாடி
0: என்ன பாடல் தரலாம்? நன்றி, இதோ உங்களின் விருப்ப பாடல் உங்களுக்காக.

0: ஆலயமணி படத்தின் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. அது கண்ணதாசன் எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் ஒலித்தது. ஹலோ, வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க, தலைப்பு கேட்டிருப்பீங்க.
1: கேட்டேன். அது வந்து வானொலிக்கு நான் முதல் முதலாக நான் கேட்ட அனுபவம் வந்து 10 வயசுல. அது ஏதோ பற்றி பாடுது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப இதாக விளையாட்டு தரமாக கேட்டுக்கிட்டேன். அப்புறமா எங்கள் தாத்தா கூப்பிட்டு இங்கே பாரு, என்னமோ பாடுது பாடுறா அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போ நான் பார்த்தேன். அப்போ உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆவலாக ஆகிடுச்சு. அதுலேருந்து டெய்லி தாத்தா கிட்ட சொல்லி சொல்லி வைக்க சொல்லி வைக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இது எப்படி வச்சிடும், இந்த வானொலி எப்படி வச்சிடும் அப்படின்னு தான் கேட்டேன். எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
0: என்ன பாடல் தரலாம்?
1: எஸ்பியோட பிறந்த நாள், அதனால வந்து சித்தி தெரியாத காட்டின் படத்துல இருந்து கேட்டதெல்லாம் நான் தருவேன். அந்த பாட்டை கொடுங்க மேடம்.
0: ஓகே, நன்றி, வணக்கம். இதோ உங்களின் விருப்ப பாடல்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது திக்கு தெரியாத காட்டில் என்ற படத்திலிருந்து கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம் ஓடி எஃப்எம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஓட்டிலிருந்து ராஜ்குமார் மேம்.
0: ஓகே, என்ன என்ன உங்களுடைய அனுபவம் என்ன?
1: எனக்கு வந்து இந்த கோவை ரெயின்போல பூ பூக்கும் நேரம் காலையில் 7 மணிக்கு வந்து போடுவாங்க, ஸ்டார்டிங்ல ஆரம்ப கட்டத்துல. அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தொடர்ச்சியா நிறைய வருஷம் அந்த நிகழ்ச்சி
0: கேட்டிருக்கேன்.
1: அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து ரோஜா தோட்டம் பாடல் படம் வந்து புன்னகை தேசம்.
0: ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல் வருகிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒலித்தது புன்னகை தேசம் படப்பாடல். உன்னிகிருஷ்ணன், ஹரீஷ், ஸ்வர்ணலதா குழுவினர் பாட கேட்டீர்கள். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: மேடம். நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் மேடம்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: நன்றி மேடம். எனக்கு இந்த வானிலுடைய அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வானொலி தான் என்ன ஒரு காமிச்சிருக்கு மேடம். ஆமா, அதுல பல நிகழ்ச்சிகளை வந்து நான் ஒரு 25 வருடமா வானொலியை கேட்டிருக்கேன்.
0: இல்ல, முதல் முதலாக வானொலி கேட்ட அந்த
1: முதல் பாத்தீங்கன்னா, நான் சிறு வயது, அப்ப நான் வந்து 8 வகுப்பு நான் படிச்சிட்டு இருக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா, சென்னையில விவேக் பாரதி பண்பலைன்னு இருக்கு. அதுல பாத்தீங்க, 8:30 ஒரு இசை ஒண்ணு போடுவாங்க, 8:30 மணிக்கு. சோ அந்த இசையை கேட்டுதான் ஸ்கூலுக்கே கிளம்புவேன்
0: நான்.
1: அப்படி தொடங்கின என்னோட பயணம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 25 வருஷமா வானொலி கூட ஒன்று இணைந்து இருக்கேன்.
0: அந்த காலகட்டத்து மனிதர்கள் தான் வானொலியோட என்ன சொல்றது, ரொம்ப தீவிரமான நேயர்கள், ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, என்ன படம் தரலாம்?
1: கண்டிப்பா இருக்கு, பிரியமான தோழி திரைப்படம். பாடல் பாத்தீங்கன்னா, பெண்ணே நீயும் பெண்ணா, அந்த படம்.
0: ஓகே, நன்றி, வணக்கம். இது உங்களின் விருப்ப பாடல் உங்களுக்காக.

0: பிரியமான தோழிப்பட பாடலை பா விஜய் எழுதி எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் உன்னிமேனன் கல்பனா குழுவினர் பாட கேட்டீர்கள். நேர்களை இந்த நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு நேயர் ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் சின்ன மஞ்சள் மேடம், இன்னைக்கு தலைப்பு என்னங்க மேடம்?
0: வானொலியுடனான உங்களுடைய பயணம் தொடங்கியது எப்போது?
1: இப்ப பாருங்க, நான் பஸ்ல போயிட்டு இருக்க இந்த வானொலி கேட்டு உங்க கூட பேசணும் சொல்லி பேசிட்டு இருக்கிறேன் மேடம். எனக்கு வானொலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: பஸ்ல போகும்போது முதல்ல கேட்டீங்களா?
1: என்னங்க மேடம்?
0: பஸ்ல போகும்போது முதல்ல கேட்டீங்களா?
1: பஸ்ல போறத கேட்டு உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன்.
0: இல்ல, முதல் முதல்ல எப்ப வானொலி கேட்டீங்கன்னு கேக்குறோம் நாங்க.
1: முதல் முறைக்கு பாத்தீங்கன்னா 1983 தான் வானொலி கேட்டேன் மேடம்.
0: என்ன பாடல் தரலாம்?
1: தெய்வ வாக்கு வள்ளி வள்ளி என்ன பாட்டு போடுங்க.
0: ஓகே, அந்த பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ.

தெய்வ வாக்கு படத்திற்காக வாலி எழுதி இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய இந்த பாடலோடு இன்றைய நீங்கள் கேட்டவை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைசை பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவப் பேழை, நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையின்

துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி. இரண்டு 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி. சூழல் காப்பதில் பழங்குடி ஆளுமைகள். ஊட்டி ஆவண மையத்தின் நிறுவனர் வி. மதிமாறன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர்களின் பங்களிப்புகள் குறித்து உதகை ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வேளாண் தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு செய்தியறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 நாடக மலர் அலையும் ஆசைகள் நாடகம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். அமைப்பு கே ஆர் ஜெயகணேஷ், எம் ரமேஷ். 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.

0: நலவாழ்வின் நம்பிக்கை குரல் சிநேகிதியே இந்த நிகழ்ச்சியில மகளிர் மட்டுமே பங்கு பெறலாம். உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு தெரிந்த டிப்ஸ், ஆரோக்கிய டிப்ஸா இருக்கலாம், இல்லாட்டி உணவு சமைக்கும் குறிப்புகளா இருக்கலாம், இல்லாட்டி அழகு குறிப்புகளா இருக்கலாம், உங்களுக்கு எந்த குறிப்பு தெரியுமோ அந்த குறிப்புகள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில மகளிர் மட்டும்தான் பங்கு பெற போறோம். நீங்க அழைக்கிறதுக்கு முன்னாடி
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: சிநேகிதியே அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நம்மோட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க என்ன குறிப்பு தர போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கூடலூர் வர்ஷா பேசுறேங்க மேடம்.
0: எப்படியோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காலரா வந்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றீங்க, அப்படிதானே?
1: ஆமாங்க மேடம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
0: அதனால ஃபர்ஸ்ட் கிடைச்சிருது.
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, சூப்பர், தேங்க்யூ. சொல்லுங்க, அதாவது இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? விதவிதமா என்ன மாதிரி கொண்டு வருவீங்களே?
1: இன்னைக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்குல்லங்க மேடம்,
0: ஆ
1: அது சீவி, அதை சாறு எடுக்கணுங்க மேடம்.
0: உருளைக்கிழங்கு சீவி சாறு எடுக்கணும்.
1: ஆ,
0: அதுக்கப்புறம்?
1: அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்லங்க மேடம்.
0: ஆ, கஸ்தூரி மஞ்சள்.
1: ஆ, அது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு
0: சரி
1: ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடணுங்க மேடம்.
0: ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும்.
1: ஆ
0: சரி, அப்ளை பண்ணிடலாம்.
1: அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு வெத வெத தண்ணியில வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா
0: சரி
1: கொஞ்சம் பாலிஷா இருக்குங்க மேடம்.
0: பாருங்களேன், முகம் பாலிஷா இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்கே போதும்.
1: அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டா நல்லா இருக்குங்க மேடம்.
0: ஆமா ஆமா, ஒண்ணு மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு சேர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்க, அப்படித்தானே?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: சித்தாலந்து
0: கண்கள் பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ
0: ஃபார் காலிங். இதே மாதிரியான அழகு குறிப்புகள்லாம் நீங்க சூப்பராகவே சொல்லிட்டு இருக்கலாம். உங்களுக்கான அந்த எண்களை நான் கொடுக்குறேன். 8300-119-1018, 2969-6671-0423. இந்த எண்ணையும் இணைத்துட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் சூப்பராக டிப்ஸ் எல்லாமே சொல்லி நீங்கள் சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். இப்போது அவங்க கேட்ட அந்த பாடல் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் சூப்பராக பாடலாம் கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் எல்லாமே அழகாக சொல்லிட்டுருக்கீங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும். ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் டிப்ஸ் எல்லாமே நிறைய தெரியும். லேடிஸ் இந்த நேரத்தில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக கூட இது அமையும். சரி, நான் கூட உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியலன்னு. ஆனால் இப்போ டைம் கிடைச்சிருக்கு, கட்டாயமாக நான் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது இந்த கால் வெடிப்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று. இது பிளைன்ஸில் அவ்வளோக்கு இருக்குமான்னு தெரியாது, ஆனால் ஊட்டியில் வந்து நிச்சயமாக கால்கள் வந்து அடி வந்து வெடிச்சு போயிடுது, பாத வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால் வந்து ரொம்ப வெடிச்சிச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு சில சமயங்களில் பிளட் வர மாதிரி ஆகிடும், அப்படியே கிராக் விட்டுரும், அப்போ நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் லெமனை அதில் புழிஞ்சிட்டு நம்மளுடைய காலில் கொஞ்சம் நேரம் அதில் வச்சோன்னா அப்போது என்ன ஆகுனா ஊறி நம்ம கால் வந்து அப்படி நிற்கும். இதை வந்து நல்லா ஒரு நாரெல்லாம் வச்சு தேய்ச்சி கழுவிடலாம். அதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சமாக இந்த வண்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா கிரீஸ், அந்த கிரீஸை ரொம்ப கம்மியாக எடுத்து நம்ம காலில் போட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த வெடிப்புகள் சீக்கிரமாகவே போயிடுது. ரொம்ப அதிகப்படியாக யூஸ் பண்ண வேண்டாம், எப்போனாச்சும் ஒரு டைம், வாரத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி கொஞ்சமாக கிரீஸ் வச்சு, கொஞ்சம் காலை ஒயிட் கலர் கிரீஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் அந்த வெடிப்புகள் அவ்வளோ சீக்கிரம் வரதும் இல்லை, சீக்கிரமாக போயிடுதும். இது வந்து முக்கியமான ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஒரு பாடல் நான் தரப்போகிறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது UTFM 101.8. அதுக்குள்ளே ஒரு காலர் இருக்காங்க, அவங்க அட்டன் பண்ணுறாங்களான்னு பார்த்து

காலர் ஒருத்தர் வந்தாங்க, என்னமோ தெரியல, இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. அழகான டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லி மாதிரி என்னமோ கொண்டு வந்திருப்பாங்க போல். ஆனால் என்னாச்சுன்னா கட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஒரு அழகான பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து அந்த காலர் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அழகான டிப்ஸும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இது UTFM 101.8 இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சியை சூப்பராகவே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் பரிமலா தேவி, சென்ட் மேரிஸ்ல இருந்து பேசுறேன்.
0: சூப்பர், சொல்லுங்க பரிமலா தேவி, இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: மேடம், இந்த நான்வெஜ் எல்லாம் செய்யறோம் இல்லைங்களா வீட்டுல, அது எப்படி இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் வீட்டுல.
0: நான்வெஜ் சொல்றது வந்து நம்ம மட்டன் சிக்கன் அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே வா.
1: எனக்குறாங்க அப்படி வர்றதே இல்லைங்க, அது மீன் சுத்தம் வர்றமே வராது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டுல பண்றப்ப ஒரு ஒன் வீக்ல ஒரு மாதிரி ஆயிடும், கலர் மாறிடும், சேஞ்ச் ஆயிடும். அப்ப என்ன பண்ணோம்னா, கல் உப்பு இருக்கு இல்லைங்களா, கல் உப்பு ரெண்டு போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா அது நீங்க ஒரு 15 days 10 days வச்சீங்கன்னா கூட அது ஒண்ணுமே ஆகாது.
0: அரைச்சு வச்சுட்டு அது கூட கல் உப்பு சேர்த்து நம்ம வச்சிடணும்.
1: இல்ல இல்ல இல்ல, நம்ம மிக்சில போடுறப்பவே கல் உப்பு போட்டு வச்சிருக்கோம், கல் உப்பு போட்டு அரைச்சிடணும்.
0: சரி சரி,
1: கைப்படாம வச்சீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்கிறேன் மேம், நான் வெளியிலதான் வைக்கிறேன். அது 15 days வரைக்குமே ஒண்ணும் ஆகுறதுல, அது கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுறதுல அப்படியே இருக்குங்க. நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்துறப்ப கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணிட்டோம்னா போதும்.
0: அத கவனத்துல வச்சுக்கணும். ஓகே, இந்த அழகழகான டிப்ஸ் எல்லாம் சொல்றீங்க, நீங்க வீட்டுல இருக்கீங்களா, வெளியே வேலைக்கு போறீங்களா?
1: ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க,

0: வீட்டில் தான் இருக்கேன், நர்சரி பார்க்குறேன். நான் வந்து நிலையத்தில் கூட நான் பேசியிருக்கேங்க மேம்,
1: ஆமா நான்
0: உழவர்
1: கேட்டு.
0: இதில். ஆமாம் ஆமாம்
1: சூப்பருங்க
0: சொல்லிட்டு
1: சூப்பருங்க.
0: நர்சரி வச்சுருக்கோங்க மேம். அதை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே வீட்டை பார்த்துட்டு பாப்பா பார்த்துட்டு இருக்கேங்க.
1: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அழகான டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்க. என்ன பாடல் வேணும்
0: மேடம்? இந்த அழகன் படத்துல இருந்து ஜாதி மல்லி பூச்சடமை.
1: ஓகே, இந்த சந்தோஷத்தோட அந்த பாடல் நம்ம தரோம், கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
0: ஓகே, தேங்க்யூங்க மேடம்,
1: தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் சூப்பராகவே சொல்லலாம், புதுமையாகவும் இருக்குது. கேட்டு நாங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்ப்போமா? அதனால் டிப்ஸ் சொல்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருங்க. மகளிர்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் தினமும் பங்கு பெற்று தினமும் நிறைய டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்போது அழகான ஒரு பாடல் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சியை சூப்பராகவே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய டிப்ஸ் எல்லாமே சொல்லிட்டுருக்கீங்க. ஒருத்தர் நமக்கு டிப்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக டிப்ஸ் அமைச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க போட்ட டிப்ஸு தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். இருங்க, அதுக்குள்ளே ஒரு காலர் இருக்காங்க, நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம்.
1: ஹலோ
0: ஹலோ
1: மேடம், கேக்குதுங்களா?
0: ஆமா ஆமாங்க, கேக்குது, சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
1: கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேன் மேடம்.
0: சூப்பருங்க, ஒரு மெசேஜ் கூட அனுப்பிச்சிருந்தீங்கன்னு
1: நினைக்கிறேன். ஆமா, ஹஸ்பண்ட் அது நான் வர்க்கிங்ல இருக்கிறேன்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: நான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நட்ஸ்ல இது இருக்குல்ல, உங்களுக்கு நட்ஸ்ல வந்து உருண்டை பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைய பாத்தீங்கன்னா, எள்ளு வந்து ஒரு கப்பு,
0: சரி,
1: வேர்க்கடலை வந்து ஒரு கப்பு, பிளாக் சீட் ஆலிவேதர் இருக்குல்ல அது ஒரு கப்பு,
0: சரி,
1: அப்புறம் பம்கிங் சீடு, சன்ஃபிளவர் சீடு, என்னென்ன சீடு இருக்கோ அதெல்லாம் ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம்.
0: சரி,
1: எள்ளு வேர்க்கடல அதெல்லாம் மசந்த பம்கிங் சீடு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நெய்யில வறுக்கணும்.
0: எல்லாத்தையும் நெய்யில வறுத்து,
1: கொஞ்சம் பாதாம் முந்திரி இருந்தா அது கூட கொஞ்சம் பத்து பத்து போட்டுக்கலாம்.
0: சரிங்க,
1: வறுத்துட்டு நல்லா மிக்சியில பொடி பண்ணி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையாச்சு கருப்பட்டியாவது போடலாம், கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டுக்கலாம்.
0: சரி,
1: நல்லா போட்டு உருட்டி வச்சிட்டீங்க, இந்த குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க, நம்மளே லேடிஸ் சாப்பிடலாம்.
0: நல்ல ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா மேம், நல்ல இடுப்பு எலும்பெல்லாம் கொஞ்சம் நல்ல பலம் கிடைக்கும், கை மூட்டுலாம் வலிக்குது நமக்கு. அது நல்ல ஹெல்தி இதா இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
0: சரிதான், ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. என்னன்னா, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம தேடி தேடி வாங்கணும்.
1: இல்ல மேடம், எல்லா டிபார்ட்மெண்ட்ல எல்லா கடையிலயும் இருக்கு மேடம்.
0: அப்படிங்களா?
1: பெரிய அதிசயம், எங்க பார்த்தா 100 கிராம் விலையும் ஒண்ணு ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. 100 கிராம் 20 ரூபா 30 ரூபா 50 ரூபாக்குள்ளதான் ரொம்ப சீப்பா வரும். எல்லாம் 100 கிராம் போட்டா கூட உங்களுக்கு ஒரு 10-25-30 உருண்டை வரும்.
0: சரி சரிங்க,
1: குழந்தைகள் தினம் ஒண்ணு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். வீட்டுல நம்மளும் கூட லேடிஸுக்கு ஒரு காலையில 11 மணிக்கு ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம், நமக்கு இதா இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்.
0: சூப்பர் தாங்க, அருமையான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்மா?
1: எனக்கு வந்து தங்கமின்ல இருந்து ஆனந்தரி ஆலயம் மேற்கிறாள்.
0: கட்டாயமா உங்களுக்கு அந்த பாடலுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க, நன்றி. அதாவது ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலமாக கூட ஒரு டிப்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த முடக்கத்தான் கீரை இருக்குது, இதில் நிறையா மருத்துவ பலன் இருக்குது. அந்த கீரையினுடைய இலைகளை சுத்தம் செஞ்சு தண்ணீரில் நல்லா கழுவிட்டு, அது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம், காய்ந்த வற்றல் மிளகாயை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம், இதை மிக்சியில் போட்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட வந்து அரிசி மாவை நம்ம நல்லா கலந்துட்டு, தோசை பதத்துக்கு வந்தோடனே அதை தோசைக்கல்ல ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா சிவக்க வறுத்துட்டு, பொன்னிறமாக இருக்கும்போது அதை எடுத்து சட்னி, தேங்காய் சட்னியாக இருக்கலாம், இல்லை சாம்பாராக இருக்கலாம், எது கூட வேணால் நம்ம சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து உடல் வலிமைக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி தான். இந்த மாதிரி அழகான டிப்ஸை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். அழகழகான டிப்ஸை நீங்கள் பகிர்ந்துட்டுருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில். இன்னும் நிறைய டிப்ஸை எல்லா நாட்களிலும் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போது அருமையான பாடல் ஒன்று கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா

எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: ஜிஎஸ்டி ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த ஜிஎஸ்டி. அப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்ப நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ் என் சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக

0: ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்ட போது 72 பேர் அதில் இருந்ததாகவும் இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தரம்சலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் ஹைடெக் டூல் ரூம்ஸ் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சுயசார்பு நிலையை நிர்ணயிப்பதில் உற்பத்தி துறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்று நமது இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்து வருகிறது. மேக் இன் இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அதற்கு அடித்தளமாக விளங்கும் ஒரு மிக முக்கியமான மத்திய அரசு திட்டத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதுதான் ஹைடெக் டூல் ரூம்ஸ் மற்றும் தொழில்நுட்ப மையங்களின் முன்முயற்சி. ஒரு சிறந்த கட்டிடம் அமைய எப்படி வலுவான அஸ்திவாரம் தேவையோ அதே போல எந்த ஒரு பெரிய தொழிற்சாலைக்கும் உற்பத்தி துறைக்கும் துல்லியமான கருவிகள், அச்சுக்கள் மற்றும் டைஸ் ஆகியவை தேவை. இவற்றை உலக தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்குவதே இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கமாகும். மத்திய எம்எஸ்எம்இ அமைச்சகத்தால் நாடு முழுவதும் இந்த ஹைடெக் டூல் ரூம்கள் மற்றும் தொழில்நுட்ப மையங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. எளிமையாக சொன்னால் இது

அதிநவீன இயந்திரங்கள் மற்றும் மின் பொருள்களை கொண்ட ஒரு தொழில்நுட்ப களஞ்சியமாகும். இந்த திட்டத்தில் இருக்கும் வசதிகள் அதிநவீன வடிவமைப்பு, கேட் மற்றும் கேம்ப் போன்ற மென்பொருள்கள் மூலம் மிக துல்லியமான வடிவமைப்பு மற்றும் சிஎன்சி இயந்திரங்கள், கணினி மூலம் இயக்கப்படும் அதிநவீன சிஎன்சி இயந்திரங்கள் மூலம் மிக துல்லியமாக பாகங்களை உருவாக்குதல். மற்றொன்று முன்மாதிரி தயாரிப்பு. ஒரு பொருளை பெரிய அளவில் உற்பத்தி செய்வதற்கு முன் அதன் மாதிரியை தயாரித்து பார்க்கும் வசதி. சிறு மற்றும் குறு தொழில் முனைவோரால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இத்தகைய அதிநவீன இயந்திரங்களை சொந்தமாக வாங்க முடியாது. அவர்களின் இந்த தேவையை பூர்த்தி செய்யவே அரசு இந்த மையங்களை அமைத்து மிக குறைந்த செலவில் இந்த வசதியை அவர்களுக்கு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் இது ஹைடெக் டூல் ரூம்ஸ் திட்டத்தின் பின்னால் உள்ள மிக முக்கியமான நோக்கங்கள் மூன்று. தரமான உற்பத்தி. இந்திய தயாரிப்புகள் சர்வதேச தரத்திற்கு இணையாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான துல்லியமான கருவிகளை வழங்குவது. மற்றொன்று தொழில்நுட்ப உதவி. எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு ஏற்படும் தொழில்நுட்ப சவால்களுக்கு தீர்வு காண்பது மற்றும் அவர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவது. மற்றொன்று திறன் மேம்பாடு. வெறும் கருவிகளை மட்டும் வழங்குவதோடு இந்த மையங்களின் பணி முடிந்துவிடுவதில்லை. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தற்போதைய தொழில்துறைக்கு தேவையான அதிநவீன பயிற்சிகளை வழங்கி அவர்களை வேலை வாய்ப்பிற்கு தகுதியானவர்களாக மாற்றுகின்றன. இந்த திட்டத்தினால் நமது தொழில்துறைக்கு கிடைக்கும் நன்மைகள். சுயசார்பு இந்தியா. இதற்கு முன்னால் மிக துல்லியமான அச்சுக்களையும் கருவிகளையும் நாம் வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்து வந்தோம். ஆனால் இன்று இந்த டூல் ரூம்கள் மூலம் இந்தியாவிலேயே அவை தயாரிக்கப்படுவதால் இறக்குமதி செலவு பெருமளவு குறைந்துள்ளது. மற்றொன்று வேலை வாய்ப்பு உருவாக்கம். இந்த மையங்களில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு துறை, விண்வெளித்துறை, வாகன உற்பத்தி மற்றும் மின்னணுவியல் போன்ற முன்னணி துறைகளில் 100% வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. மற்றொன்று புதுமை புகுத்துதல். புதிய சிந்தனைகளுடன் வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அவற்றின் யோசனைகளை நிஜ பொருளாக மாற்றுவதற்கு இந்த மையங்கள் பெரும் துணையாக நிற்கின்றன. தமிழ்நாட்டில் கூட சென்னை, கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்களில் இத்தகைய தொழில்நுட்ப மையங்கள் மற்றும் டூல் ரூம்கள் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்பம் என்பது இன்று ஆடம்பரம் அல்ல, அது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான கட்டாயம். 4ஆம் தொழிற்புரட்சியை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களை இந்த டூல் ரூம்கள் உள்வாங்கி வருகின்றன. சுருக்கமாக கூறின், இந்த உற்பத்தி துறையின் முதுகெலும்பாக திகழும் எம்எஸ்எம்இகளுக்கு இந்த ஹைடெக் டூல் ரூம்ஸ் திட்டம் ஒரு வரப்பிரசாதமாகும். இது இந்திய தயாரிப்புகளை உலகரங்கில் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எள்ளளவும் மையமில்லை.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் ஹைடெக் டூல் ரூம்ஸ் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இனி ஊர்ஜி எஃப்எம் 101.8 இல் கேட்போம் மெல்லிசை பாடல்கள்.

மஹமத் ரஃபி பாடியது அந்த பாடல் பிரம்மச்சாரி படத்துக்காக. இது 1967 வெளிவந்த ஒரு பழைய பட பாடல். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இனி அடுத்த பாடல் கூட அதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து.

என் கண்டோக்கே போயாலும். இந்த பாடல் கண்ணூர் செரீஃப் பாடினது. சூப்பரான பாடல் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேயர்களை நினைவில் கொள்ளுங்கள், இன்று பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் சூழல் காப்பதில் பழங்குடி ஆளுமைகள் ஊட்டி ஆவண மையத்தின் நிறுவனர் வி மதிமாறன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. கேட்க தவறாதீர்கள். இனி

பாடல் மஹதீரா படத்தில் இடம்பெற்றது. அந்த பாடல் ரஞ்சித் ஜானகி ஐயர் பாடினது. ஒரு தமிழ் பாடலை கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. 1:32:58 தொடரும் பாடல் இப்போது.

நிறைய சமயங்கள்ல குதிக்கிற மாதிரியான பாடலை கேட்குது விட, கொஞ்சம் ஒரு அமைதியான பாட்டை இப்போ கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி பாடல் தான் நம்ம இப்போ ஒன்று கேட்டோம். சோமஸ் மாத்தூர் பாடினது அந்த பாடல் புல்லட் படத்துக்காக. அதை யோசிச்சுட்டு அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல்

டான் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீர்கள். கேட்ட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் நிறைவடைகிறது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிடவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலம் அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகார பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரி முறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை June 12 திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. எல்என்டி நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்துவரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப் பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம், குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை

0: பின்னர் 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெறவுள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
1: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட் மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும்பொழுது அந்த இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடித்தோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுனதற்கான உரிமை வந்து இலவசமாக பெற்றுக்கிறோம். இது இல்லாமல் டூல் கிட்டும் இலவசமாக நாங்கள் தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
0: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டமுதுறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலா தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 தேதி நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 1:55. திரைகானம் ஒன்று.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய அந்த பாடல் சாதனை படத்திற்காக. திரைக்கானம் கேட்டீர்கள். நேர்களை நினைவில் கொள்ளுங்கள், இன்றிரவு 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, தொடர்ந்து 7:30 தோட்டமும் தொழிலும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, இடையில் அஞ்சல்.

0: They will be assessed on strength, flexibility, balance, endurance and precision under global standardized judging criteria. Aparna Khun, Akashwani News, Ahmedabad.
1: The southwest monsoon arrived in Kerala today. According to the IMD, the monsoon is delayed by 3 days as the normal onset date of the monsoon over Kerala was the first of this month. More from our correspondent.
2: Orange alert has been declared in 6 districts of Kerala due to the possibility of isolated very heavy rainfall today. Heavy rain is continuing in many parts of Kerala and southwest monsoon is expected to reach Kerala today. According to the earlier forecast, the monsoon is likely to arrive in Kerala today or tomorrow. The onset of southwest monsoon will officially be declared by the IMD Delhi if at least 60% of the 14 observatories in Kerala and Lakshadweep record more than 2.5 mm rainfall for 2 consecutive days. Many places in Kerala have already received around 5 mm of rain since midnight. Smithy M. Palluruthi, Akashvani News, Thiruvananthapuram.
1: And now before we end the bulletin, the headlines once again. Energy security, trade and investment top the agenda of Prime Minister Narendra Modi's talks with acting President of Venezuela Delcy Rodriguez in New Delhi. Northeastern Council's meeting underway in Shillong. Union Home Minister Amit Shah chairs deliberations on tourism, agriculture, economic corridor development, infrastructure and connectivity. Veteran film producer Pehlaj Nihlani passes away. Republicans and Democrats jointly seek to end President Donald Trump's military action in Iran. U.S. House of Representatives passes resolution. Southwest monsoon sets in over Kerala. And first World Yogathan Sports Championship begins in Ahmedabad. With that, we end the midday news.
3: Neram Irandamani Padinain the Nimadam Ungal UTFM Nutionapuli Etil Negashi Ketumunadaka.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
9: நீலமலை நேரம்.
8: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி கோத்தர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் மக்களின் பாடல்கள் எனப்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

சாலைகளில் கால்நடைகளை மேயவிடாமல் மேய்ச்சல் நிலங்களுக்கு அனுப்பி மேயவிடுங்கள். அது அவைகளுக்கும் நிம்மதி, சாலையை கடக்கும் வாகனங்களுக்கும் நிம்மதி.

0: நிலத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. அனுபவப் பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: வணக்கம் நேர்களே, அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற எஸ் விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் மூன்றாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் நேர்களே, அனுபவம் என்ற ஒன்று நாம் வாழ்க்கையில் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களின் தொகுப்பே ஆகும். அந்த தொகுப்பில் பல்வேறு நிகழ்வுகளும் பல்வேறு சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கும். அதனுடைய முக்கியமான தொகுப்பை தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தின் கதை, குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒத்தக்கல் மந்து உதகமண்டலத்தின் கதை. இதே நிகழ்ச்சியில் பல்வேறு அறிஞர்கள் நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் விக்டர் பிரபுராஜ் அவர்களும் உதகமண்டலத்தின் கதையை தான் அறிந்த விதத்தில் தன்னுடைய நினைவுகளிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார். அந்த நிகழ்வுகளே இந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சியாக அலங்கரிக்கிறது. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். எனது பெயர் எஸ் விக்டர் பிரபுராஜ். நிலவை பதிவேடு துறையில் ஒரு உன்னதமான ஒரு துறை. அதில் முக்கியமான காரியங்கள் என்ன என்றால், நிலவை துறையில் அதிகமான பழு உள்ள வேலைகள் செய்ய வேண்டும்.
0: அதாவது இப்போ சர்வே அப்படிங்கிற ஒரு விஷயம் நீலகிரிக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணது பிரிட்டிஷ். ஸோ அவங்களுடைய ஒர்க்கை தான் நம்ம இன்னைக்கும்
1: பண்ணிட்டு இருக்கோம்.
0: அதோட ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டு வச்சுட்டு. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள். ஸோ எப்படி இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சது ஊட்டியில் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும்?
1: சொல்ல முடியும் சார். நான் அந்த சர்வேயருடைய பேர் வந்து எனக்கு திடீர் என்று ஞாபகத்திற்கு வரல. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு முன்னாடி சுலைவன் அவர்கள் இந்த நீலகிரியை பார்த்து அவர் எந்த பக்கம் வந்தாருனாக்கா, ஆக்சுவலாக சுலைவன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். நீலகிரி வாஸ் நாட் அட் த ஃப்ரேம், யாருக்கும் தெரியாது. ஜான் சுலைவன் வந்து இந்த ஒரு இடத்துல ஈவினிங் அப்படியே வாக் வரும்பொழுது இந்த கிரீன் மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாதி தூரம் குதிரையை

0: அந்த அரக்கோடிலிருந்து கீழே போனீங்களா கொக்கோடுன்ற ஒரு வில்லேஜ் வரும், அந்த வழியாக தான் அவர் வந்திருக்காரு. இன்னும் நாங்கள் இப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன்லலாம் போகும்போது பார்த்தீங்களா ஒரு மானியூமெண்ட் மாதிரிலாம் கட்டி வச்சுருப்பாங்க டெலிஸ்கோப்பை பார்க்குறதுக்கெல்லாம். அதுக்கான அங்கீகாரமெல்லாம் ஒன்றும் அது காட்டில் இருக்கிறதுனால யாரும் அதை பார்த்ததில்லை. சில இடங்கள்லாம் பார்த்தீங்களா இன்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கும், அப்படியே சிமெண்ட்டில் வரைஞ்ச மாதிரி அந்த கல்லில் செதுக்கின சிலைகள் எல்லாம் இருக்கும் அங்கே. அதெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் தான் அங்கே வந்திருக்காங்க, வந்து அந்த ஒரு இடத்துல வந்து உட்காந்து டெம்பரரி ஷீட்ஸ் மாதிரி போட்டு அப்புறம் அடுத்த நாள் வேற ஒரு இடத்துக்கு வந்து. அப்போல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் அவ்வளோ இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. அப்படியே மேலே மேலே வந்து கீழ்கொத்தேரிக்கு வந்திருக்கார் சோழ மட்டம். சோழ மட்டத்தையும் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு பஜார் மாதிரி தான் இருக்கு. அந்த சோழ மட்டத்தில் ஐக்கியமாக இருந்து அப்புறம் மேலே கீழ்கொத்தேரி வந்து கீழ்கொத்தேரியிலிருந்து அப்புறம் நேராக துடப்பிட்டா வந்திருக்கார். என்னுடைய யூகத்தில் சொல்கிறேன் இவர் சிலைவன் அவர்கள் அங்கே வந்து அங்கிருந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்களா இன்னும் தொடப்பட்டாலேருந்து பார்த்தீங்களா யூ கேன் சீ த ஹோல் பார்ட் ஆஃப் ஊட்டி அத்தனையும் தெரியும். நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஊட்டின்ற அப்போ மற்றவங்கிட்டலாம் கேட்கும்பொழுது ஒட்டுக்கமண்ட் அன்றெல்லாம் அதற்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. டோடா பீப்புளுக்கு கிட்ட கேட்கும்பொழுது இது இந்த மந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் மூலியமாக அவர் வந்து ஊட்டி கண்டுபிடிச்சு ஊட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஹவுஸில் கட்டுறாரு. அந்த பில்டிங்கை நீங்கள் கூட போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: எஸ்,
0: வெறும் ஸ்டோனில் தான் அந்த கல், நீலகிரி மாவட்டத்தினுடைய கற்களால் தான் கட்டியிருக்கார் அது. அந்த இடத்துல அவர் செட்டில் ஆகி அங்கே தான் அந்த ஃபஸ்ட் செக்ரட்டரி லான்ஸ்குள்ள செக்ரட்டரியேட்டாக பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டியிருக்காரு. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் ஒவ்வொரு இடத்தையும் நுணுக்கமாக, அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் என்னன்னாக்கா ஒரு பில்டிங்கை கட்டினா அதில் அது அநேக நுணுக்கங்கள் இருக்கும். அப்போல்லாம் சிமெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கோழி முட்டை கேஸ்டர் ஆயில் அப்புறம் கல்ல மாவு போன்றவைகளில் வச்சு தான் அதை கட்டியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் 4 வருஷம் படித்தேன். அதில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பிரிக்கெல்லாம் தொட்டு பார்த்தா இன்னும் சொரசொரப்பாக இருக்கும். மழை அடித்தா கூட அது அதில் இருக்க பார்ட்டிகிள்ஸ் கூட கரைஞ்சி வராது, அவ்வளோ திக்காக இருக்கும். நல்லா கட்டியிருக்காங்க. அவர் 2-3 ஓக் ட்ரீஸ் கூட நட்டிருக்காரு இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடி கார்டனில். இன்னும் அது இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த ஓக் ட்ரீஸ் இருக்குது.
2: இன்னும் நிறைய விஷயங்கள் உலக மண்டலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. விக்டர் பிரபராஜ் அவர்கள் நம்மளுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: சார், பாடலுக்கு முன்பு ஊட்டியோடைய கதை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஊட்டியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, அதனுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்கலாங்களா?
1: அந்த இடத்துல இருந்து தான் ஊட்டியை கண்டுபிடிச்சு ஸ்டேட் பேங்கை கட்டி, நீலகிரி லைப்ரரி கட்டி, அப்புறம் மற்ற அரசர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தமிழ்நாடு அரண்மூர் பேலஸில், ஜோத்பூர் அரண்மனை அது, இப்போ தமிழகம், ஜோத்பூர் அரண்மனை. அந்த ஜோத்பூர் ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா அரசர்களையும் கூப்பிட்டு ஊட்டியை வந்து நீலகிரி மாவட்டத்தை பண்படுத்தணும். ஏன்னா தனி மனிதனாய் தனியாக ஒரு இதை கலெக்டரேட்டில் இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து செய்ய முடியாதுன்றக்காக இஎஸ் இன்வைட்டட் சோ மெனி கிங்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். மைசூர் மகாராஜாவை கூப்பிட்டுருக்காரு, போர்மந்தர் மகாராஜா, ஜோத்பூர், அப்புறம் இன்னும் அநேக ராஜாக்களை ஆந்திராவிலேருந்து நிறைய ராஜாக்கத்து எல்லாம் வந்திருக்காங்க. வந்து அவங்களுக்கு வந்து அநேக இடங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த இடத்த வச்சு இதை வந்து பண்படுத்தி அங்கே ஒரு பங்களா கட்டணும், மக்களை வந்து குடி அமர்த்தணும் அப்படின்னு சொல்லித்தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீங்கள் இந்த ஊட்டியிலே பார்த்தீங்களா ஜோத்பூர் பங்களா, அப்புறம் இந்தாண்ட குட்ஸபர் ஸ்கூல் இப்போ கட்டியிருக்காங்க பாருங்க, அங்கே அதெல்லாம் பழைய காலத்து ராஜாக்கள் அரண்மனைகள்.
0: இன்னொரு விஷயம் நம்ம இதில் கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க சார், அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எப்படி இடங்களை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மலை முகடுகள் தான், எதுவுமே கீழே வேலியில் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ மலை முகடுகள் தான் எப்போவுமே சன்லைட் இருக்கணும், சன்லைட் வந்து எல்லா பக்கத்துலேருந்தும் அந்த ரேஸ் உள்ளே வரணும். ஏன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம வார்ம்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ நல்ல வெல் பிளான்,
1: நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மலை முகடுகளில் தான் பார்த்தீங்களா பங்களாஸ் மற்றதெல்லாம் டாப் ஆஃப் ஃபீல்ட் அதில் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வருவதற்கு முன்னதாகவே படுகா கம்யூனிட்டியில் மக்கள் பார்த்தா அந்த வில்லேஜ் எல்லாம் எங்கே பண்ணியிருப்பாங்கன்னா தாழ்வான பகுதியில் பண்ண மாட்டாங்க.
0: இன்னைக்கு
1: கூட நீங்கள் ஒரு வில்லேஜை போய் பாருங்கள், படுகா வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மலை முகடுகளில் தான் பண்ணியிருப்பாங்க.
0: லைன் வீடு தான்,
1: லைன் வீடுகள் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. பிரிட்டிஷ்க்கு அது தேவைப்பட்டால் அவர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றி அங்கே பார்த்தீங்களா பெரிய பெரிய பங்களாலாம் கட்டியிருக்காங்க. நிறைய பங்களாஸ் வந்து கட்டினாங்க. ராஜாக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு ராஜாக்கள் வந்து நிறைய பங்களாஸ் எல்லாம் இங்கே கட்டியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்களா மைசூர் மகாராஜா பேலஸ், ஃபன்னல் பேலஸ் ஊட்டி போய் பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா அது
0: அவங்க டெரிட்டரி மாதிரி.
1: ஆமாம், அவங்க வந்து அந்த இடத்த வந்து பண்ணி அது அங்கே மக்கள் வந்தாக்கா, இப்போ மாடு மேய்க்கிறது மக்கள் வந்தால் அந்த இடம் சுற்றி பண்படும், அதாவது நல்லா சுத்தி கிளீன் பண்ணி எல்லாம் வந்து ஒவ்வொரு இடமா வந்து காடா இல்லாமல் அந்தந்த இடத்துல மக்கள் வந்து குடியேறும்பொழுது அந்த டிஸ்ட்ரிக்டே வந்து செழிப்படையும் என்பதற்காக ராஜாக்களை கூப்பிட்டு தான் அந்த இடத்த வந்து அலினேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்ன்னுவாங்க இங்கிலீஷில், அலினேஷன் கொடுக்கறது, நல்ல ஒரு பயன்பாட்டிற்காக கொடுப்பதற்காக தான் நிறைய ராஜாக்களை கூப்பிட்டு ராஜாக்களை என்ன பண்ணுறாங்க. இப்போ நிறைய மக்கள் பார்த்திங்களா வெள்ளூர் செட்டில்மெண்ட், இந்த ரோடெல்லாம் போடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ட்ரெயின் ரோடு போன்றவையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளூரின்ஸ் தான் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ட்ரெயின் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ட்ரெயினெல்லாம் ரோடு போடுறதுக்கு

0: ஃபர்னல் வரைக்கும், ஃபர்னல் வரைக்கும் தான் ஸ்டேஷன் போட்டிருந்தாங்க. அதே ஒரு 3 வருட ஆண்டுகளோ 5 வருட ஆண்டுகளோ ஆயிருக்கு. குன்னூர் ரோடு, மேட்டுப்பாளையம் டு குன்னூர், அப்புறம் அங்கேருந்து குன்னூர் டு ஊட்டி, இந்த ரோடுகள்லாம் பார்த்தா நம்மளுடைய மக்கள் தான் அதை வந்து பழைய ஃபோட்டோ கூட நான் நிறைய வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்களா, எல்லாம் வேட்டியை மடித்து கட்டி தலப்பா கட்டின நம்ம மூதாதையர்கள் தான் அங்கே வேலை செஞ்சுருக்காங்க. இட்ஸ் நாட் பிரிட்டிஷஸ். பிரிட்டிஷஸ் வந்து லேயிங் ஆஃப் ஸ்ட்ரெச் இன்ஜினியரிங் இதை வந்து தன்னுடைய மூலையின் மூலமாக வச்சு காஞ்சிட்டான், இதை போடுங்கன்னு. ஆனால் செஞ்சதெல்லாம் நம்ம மக்கள் தான்.
1: இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை ஒரு முக்கியமான பயிராக இருக்கு. தேயிலை எப்படி நீலகிரி மாவட்டத்திற்குள்ளார் வந்தது அப்படிங்கிற கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? காத்திருப்போம் ஒரு பாடல் இடைவேளை வரை, தொடர்ந்து கேட்கலாம் அனுபவ பேழை நிகழ்ச்சியில். இணைந்திருக்கலாம் இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.
2: மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

0: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆடு அம்பு சேனை வெற்றி காரு வெற்றி போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான்.
1: நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை ஒரு பிரதான பயிராக இருக்கு. இது நீலகிரி மாவட்டத்திற்குள்ளார எப்படி கொண்டு வரப்பட்டது, எங்கே தேயிலை தோட்டங்கள் அமைத்தார்கள், இதை பற்றின விஷயங்கள் சொல்ல முடியுங்களா சார்?
2: டீ பிளான்டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் பண்ணதை மாதிரி தெரியல. வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அகதிகளாக இருந்த சைனீஸ் பிரிசனர்ஸை கூட்டிட்டு வந்து இங்கே சைனீஸ் பீப்புள் தான் இந்த ஃபர்ஸ்ட் நீலகிரிஸ் முழுவதும் டீ உண்டான இதை வந்து சைனீஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்.
1: ஸோ அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் கூட இருக்கு இல்லைங்களா?
2: ஆமாங்க சார்.
1: ஸோ அதை பற்றி சொல்ல முடியுங்களா?
2: ஒரே ஒரு சின்ன எவிடன்ஸ் மற்ற சொல்றேன் சார். என்ன எவிடன்ஸ்னா, இப்போ பிரசண்டா தாய் சோலா எஸ்டேட்னு சொல்லுவாங்க, சைனீஸ்ல

0: வந்து டீக்கு வந்து தியான்னு சொல்றாங்க. கரெக்டான ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியல, பட் தியா தியா என்றால் சாயா என்ற அர்த்தம். ஸோ நிறைய பிசினஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த தாய் சோலை எஸ்டேட்டை வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பண்ணி அங்கே நல்ல டீ வந்ததுனால அங்கே நிறைய சைனீஸ் பீப்புள் வந்து இருந்து வேலை செஞ்சுருக்காங்க. பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அடிமையாக இருந்து டியூரிங் பார்ட்டிஷன் டைமில் நிறைய பேர் தங்களுடைய நாட்டிற்கு சென்று விட்டார்கள் சைனீஸ் பீப்புள். ஊட்டியில் வந்து டீ வந்து நல்ல ஒரு க்ரோத் வருதுனால ஸோ அது என்கரேஜ்டு டீ பிளான்டேஷன்ஸ். மோஸ்ட்லி டீ போட்டுட்டாலே இந்த சாயில் எரோஷன் எல்லாம் வராது, அது ஒரு முக்கிய காரணம். அதனால எல்லா இடங்கள்லையும் டீ போட்டாங்க. டீ போட்டுட்டு இந்த கூடலூர் பக்கம் கூட இன்னைக்கும் நீங்கள் பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் அந்த கற்பூர மரங்கள்லாம் நிறையா இருக்கும். அதில் வந்து அந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் சில்லுன்னு ஒன்று இன்னும் இருக்குது. சைனீஸ் சில்லுன்னு அங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க. சிலர் வந்து தமிழ் மக்களோடு கலந்து தமிழர்களாக இருந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து தங்களுடைய ஊருக்கே போயிட்டாங்க. அதனால் அதிகமாய் நீலகிரி மாவட்டத்திற்கு டீ சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட்டு வேலை செய்தவர்கள் சைனா பீப்புள் தான், அதை மறக்க முடியாது.
1: நிச்சயமாக சார், அதாவது நம்ம இன்றைக்குமே வந்து டீ அப்படின்னா அசாம் டீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரிஜினல் டீயோட டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா அசாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அசாம் எல்லாமே பக்கத்தில் பார்டர் தான் இல்லைங்களா, சைனாவோட பார்டர் தான். ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்ல முடியும், நீலகிரியை வளப்படுத்துவதற்கு இந்த நாட்டிலிருந்து அநேக மக்கள் ஒரு இடத்துக்கு வந்து குவிந்து இந்த பூமி வந்து வளப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி வந்த மக்கள் தான் இன்னைக்கு இந்த மனிதனுடைய மைந்தர்களாக இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிஸ்டரி தான் அது வந்து என்ன சொல்றது, தே ஆர் கன்ஸ்ட்ரக்டட் நீலகிரி.
0: ஆமா, உண்மைதான். அந்த காலத்துல வந்து வேலைக்காக வந்து பொருளாதார தேவைகளுக்காக வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்து அடிமைகளாக பணிபுரிந்து அந்த அடிமைகளாக வேலை செய்து இன்று இந்த நீலகிரி மாவட்டத்தின் மணியின் மைந்தர்களாக இருந்து இன்று அவர்கள் நல்ல சூழ்நிலையில பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. மண்ணு கல் மூட்டையெல்லாம் தூக்கி அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது பார்த்தா நம்ம மூதாதையர்கள் வந்து தலப்பா கட்டியிருப்பாங்க, வேட்டி கூட மேலே சுருக்கி இழுத்து கட்டியிருப்பாங்க, அந்த வேலை செஞ்சுருக்காங்க. அந்த லவுடில் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய குகை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் குகை தான். லவுடிலிருந்து கேட்டி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் மேன்மேடு கேவ், பட் இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல். அதை நோண்டி எடுத்திருக்காங்க அந்த குகையை வந்து கல்லை உடைச்சி இன்னும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கல்லுகள் உடைத்து அதை ஒரு குகையாக பண்ணியிருக்கிறார்கள். அந்த வழியாக தான் அந்த ட்ரெயினே வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த பெருமை வந்து நம்மளுடைய மூதாதையர்களுக்கு தான் சேரும், இன்னும் அது அவர்களுடைய வாரிசுகள் தான் நம்ம இங்கே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தான் அந்த பெருமையை சேரும். பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான், ஆனால் அதை செய்தது வந்து நம்ம மக்கள் தான், ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். தமிழர்கள் என்றால் ஹார்ட் ஒர்க்கிங் தான். அதன் மூலயமா தான் இன்னைக்கு ஒரு மவுண்டன் ட்ரெயின் வந்து யுனெஸ்கோ ரெக்கனைஸ் பண்ணி ட்ரெயினில் சாதாரண மக்கள் கூட ஏற முடியாம சூழ்நிலை ஆயிப்போச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி 5 மாசத்துக்கு முன்னாடி அதை ரிசர்வ் பண்ணிடுறாங்க. ஆனால் பொதுமக்கள் ஆகிய நீலகிரி மாவட்ட மக்களுக்கு அதில் பயணிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது, யாரும் அதில் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. அது ஒரு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நான்லாம் ஜோஸ்கூல் படிக்கும்பொழுது அந்த ட்ரெயினில் காலையிலையும் மத்தியானமும் போயிட்டு வந்திருப்போம். 3 மாசத்துக்கு 5 ரூபாய் பாஸ், அந்த பாஸில் தான் நாங்கள் போயிட்டு வந்து படித்தோம். அந்த ட்ரெயின் அப்பொழுது வித்தியாசமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்ல மாடர்னாக பண்ணி அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கும் பொழுது நம்ம இந்த ட்ரெயினில் ஏற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆகி போயிட்டது.
1: சார், இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசி ஆகணும். ஊட்டியில் வந்து இடவசதி ரொம்பவும் கம்மி, போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது ஊட்டி நகரக்குள்ளார ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இப்போ ஊட்டி நகரம் என்பதை தாண்டி தலைக்குந்தா, ஃபிங்கர் போஸ்ட், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவின் ஜங்ஷன், இதெல்லாம் தொட்டப்பட்ட வரைக்குமே டிராஃபிக் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பக்கம் மஞ்சூர் போகிற வழியிலையும் டிராஃபிக் இருக்கு. எல்லா இடத்துலையும் எவ்வளோதான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தினாலுமே இங்கே வர சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறனால நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இதற்கு தீர்வுகளாக முன்வைக்கிறது இங்கே நமக்காக வந்து ஒரு மெட்ரோ சிஸ்டம் ஊட்டி பீப்புளுக்காக வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட், இந்த டிராஃபிக் கொஞ்சம் கிளியராக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோட இன்னொரு விஷயமும் சொல்லணும், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டும் கொஞ்சம் கிளீன் ஆகும் இல்லைங்களா. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கான இந்த 2 வழிகள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக கவர்மெண்ட் வந்து அதை பண்ணுவாங்க அப்படி நினைக்கிறோம். ஸோ இந்த வசதிகள் எப்போ வரும் அப்படிங்கிறத எல்லாருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஊட்டியோட இன்னொரு டைமென்ஷன் வந்து வெளியில் வரும். இப்போ என்எம்ஆர் வந்து எப்படி ஒரு ஒரு ஹெரிட்டேஜ் அந்தஸ்து இருக்கும், ஸோ அதே மாதிரி ஊட்டிக்கான போக்குவரத்து வசதிகள்

0: படுத்தி கொடுத்தா அங்க வர சுற்றுலா பயணிகளுக்கும் வாய்ப்பா இருக்கும், உள்ளூர் மக்களுக்கு அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கறது ஈஸியா நடக்கும் அப்படிங்கிற விஷயம்தான்.
1: இதுவரை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற எஸ் விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் மூன்றாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை வரும் வாரம் வியாழக்கிழமை மதியம் 2:30 அனுபவ பேடை நிகழ்ச்சியில் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் நேர்களே. அனுபவ பேழை நிகழ்ச்சியில் இதுவரை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் அனுபவ பேழை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.
2: நினைவில் கொள்ளுங்கள், இன்று மாலை தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் 7:30 செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர்களின் பங்களிப்புகள் குறித்து உதகை ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வேளாண் தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் காத்திருப்போம் நேர்களை.

0: நிறைவு பெற்றது திரைகானம். இனி வானிலை அறிக்கை. நாளை தமிழகத்தில் பல இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. சென்னையில் அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும், நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெகராவத் மற்றும் சுனில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 3:02. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நேயர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பழங்குடி ஆளுமைகள் குறித்த தகவல்களை நமக்காக வழங்குறதுக்காக ஊட்டி ஆவண மையத்தின் நிறுவனர் வி. மதிமாறன் அவர்கள் நம்மோடு நிகழ்ச்சியில இணைந்திருக்காரு. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் அவரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: அதாவது இன்றைக்கு நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பழங்குடி ஆளுமைகள் என்ற தலைப்பில் தான் வந்துட்டு தகவல்களை நம்ம கேட்க இருக்கோம். இப்போ நான் June 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுது. ஸோ எதுக்காக அந்த சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து மாறியிருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய மாற்றங்களை வந்து சந்திச்சிருக்கோம். ஆனால் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம ஒரு தவறி இருக்கோமா அப்படின்ற சந்தேகங்கள் வந்து நம்ம நிறைய இடத்துல அந்த சந்தேகங்கள் எழுது நம்ம கண்கூடாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் வந்து பழங்குடி மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சூழலை வந்து இன்றுமே வந்து அவங்க அதை ஒரு எப்படி ஒரு நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் வந்து இன்றியமையாத ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. சுற்றுச்சூழலை வந்து அவங்களோட ஒரு கடமையாக வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க சுற்றுச்சூழலோடு இயர்ந்து வாழ்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பேச போகிறோம். ஸோ உங்களோட கருத்து சொல்லலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் பழங்குடி ஆளுமைகள் அவங்க எப்படி அதை வந்து பாதுகாக்கிறாங்க, எப்படி அதை வந்து காலம் காலமாக வந்து சுற்றுச்சூழலோடு இயந்து வாழ்கிறாங்க?
1: பழங்குடிகளின் வாழ்வில் வந்து சுற்று காடுகள், பறவைகள், வனவிலங்குகள், ஆறுகள், அருவிகள் எல்லாமே இணைந்து இருக்கு. ஒரு உடலோட ஒரு உறுப்புகள் எப்படி இணைஞ்சிருக்கோ அது மாதிரி வந்து வாழ்வியலில் வந்து பிரிக்க முடியாத இணைப்பிரியாத ஒரு நட்பாக வந்து இந்த சுற்றுச்சூழல் தொடருது. வனங்களையும் காடுகளையும் ஆறுகளையும் அருவிகளையும் நேசிக்கின்ற பழங்குடிகளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. நான் ஒரு 18 வந்து மிகப்பெரிய பயணத்தில் வந்து காடுகளையும் ஆறுகளையும் அருவிகளையும் இவங்க நேசிக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சு நிறைய பழங்குடி ஆளுமைகளை சந்திக்க வாய்ப்பு கிடச்சி அவர்கள் வந்து மரங்களோடு பேசும் மாமனிதர்களை பார்க்க முடிஞ்சு, பறவைகளை கொண்டாடும் மனிதர்களை பார்க்க முடிஞ்சு, பறவைகளையும் வனவிலங்குகளையும் நண்பர்களாக பார்க்க பழங்குடிகளை பார்க்க முடிஞ்சு, மலைகளை வந்து சகோதரர்களாக வந்து பார்க்கின்ற பழங்குடிகளை வந்து பார்க்க முடிஞ்சு இந்த நெடிய பயணத்தில் வந்து நான் சந்தித்த மிக சிறந்த ஆளுமைகளை வந்து நான் வந்து பார்த்துட்டே வரேன் சார். அது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு, நிறைய வியப்பாக இருந்துச்சு. நம்ம வந்து காடுகளை உருவாக்கலாம், மரங்களை நடலாம், ஆனால் காடுகளை உருவாக்க முடியாது. அந்த மிகப்பெரிய பயணம் வந்து இவங்க தான் இருக்காங்க. காடுகளும் வனவிலங்குகளோட பழகிற பாரம்பரிய அறிவை வந்து உலகத்துக்கே கொடுக்குறாங்கன்றது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது சார்.
0: இப்போ நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய பழங்குடி மக்களை வந்து சந்திச்சிருப்பீங்க. ஸோ அவங்களோட ஆளுமைகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அவங்க வந்து எப்படி பங்காற்றுறாங்க, அதே மாதிரி விலங்குகளோடு அவங்க எப்படி இணக்கமாக இருக்காங்க?
1: ஒரு பழங்குடி ஆளுமைகளை வந்து அப்படியே வரிசையாக அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கேருந்து அந்த அம்மா பேர் ருஜம்மாள். அந்த அம்மா ஒரு 114 அம்மா, 19 குழந்தைகள், 350 பேர குழந்தைகள். இவர்கள் தோடர் பழங்குடி மக்களோட ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. முத்துநாடு மந்து என்ற பக்கத்தில் இருக்க கிராமத்தில் வந்து புதுமந்துன்ற கிராமத்தில் இவங்க வாழ்ந்து வந்தாங்க. இவர்கள் கிராமத்தில் நான் சந்திக்க போகும்போது சுற்றி காற்று தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு.
0: சரிங்க.
1: அப்போ போகும்போது அந்த அம்மாட்ட சொல்கிறேம்மா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் காட்டு தீ எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னோடனே அவங்க ஓடி போய் ஒரு மரத்தை கட்டி பிடிச்சி அந்த மரத்திட்ட பேசினாங்க. பேசினாக்கா என்னம்மா பேசுனீங்கன்னொடனே இந்த மரம் காப்பாற்றும் இந்த காட்டு தீயை அப்படின்னாங்க. எந்த கல்வி தகுதியும் இல்லாத ஒரு பழங்குடி தாய் என்று சொன்னாங்க. அந்த மரம் பேர் தோடர்கள் மொழியில் புஷ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரோடோடென்ட்ரான். சமகால அறிவியலில் வந்து அந்த மரம் வந்து அறிவியல் அறிஞர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க, காட்டு தீ ஏற்பட்டால் தன் உடம்புலேருந்து அந்த என்சைமை சுரந்து காட்டு தீயை கட்டுப்படுத்துமா. இந்த பழங்குடி மக்க பள்ளிக்கு எது போகாத ஒரு பழங்குடி தாய் இந்த தாவரத்தோடு எவ்வளோ இணக்கமாக இருந்தால் இந்த காட்டு தீயை கட்டுப்படுத்தும்னு சொன்னாங்க. இந்த மரத்திட்ட போய் அவங்க பேசினதும் அவங்க ஹக் பண்ணி சிரித்ததும் அவங்கள தொட்டு பாராட்டினதும் என்னை ரொம்ப வேந்துச்சு. இது போன்ற பழங்குடி ஆளுமைகள் வந்து என் வாழ்வில் வந்து மறக்க முடியாது இருந்தாங்க. ஒரு சுற்றுச்சூழலையும் ஒரு மரத்தையும் போற்றி பாதுகாக்கிறதுல வந்து அந்த அம்மாவை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன் சார்.
0: ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்க தான் வந்து செய்கிறாங்க. அதாவது பழங்குடியினர் வந்து ரொம்ப நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், பல காடுகளுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப இணக்கமாக வாழ்ந்தாங்க, காடுகளோட இணக்கமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு. ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய உணவு முறைகளை வந்துட்டு அவங்க

0: எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ நிறைய படிச்சிருப்போம், நம்ம அங்கே இருக்கக்கூடிய விறகுகளை வந்து சேமிப்பாங்க அப்படின்னு. ஆனால் பழங்குடியினர்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது, அவங்க எதையுமே வந்துட்டு அழிச்சது கிடையாது, அதாவது நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க.
1: கண்டிப்பாக
0: நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காடுகள்லையும் நிறைய காடுகளை வந்து உருவாக்கின பங்கும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய தேனாக இருக்கட்டும், இல்லை மலை காய்கறிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா?
1: நான் வந்து இப்போ நீங்கள் காடுகள் பற்றி மரங்கள் பற்றி சொல்லும்போது, மரங்களை வெட்டினாலும் அவங்க சொல்கிறாங்க நம்ம கை கால் மாதிரி இருக்குது, குழந்தைகள் மாதிரி மரங்கள், அவங்க கை காலை முறிக்கிறதோ தேவையில்லாமல் உடைக்கிறது வேண்டாம் அப்படின்வாங்க. அவ்வளோ ஒரு அன்பு வந்து அந்த மரங்கள்கிட்ட இருக்கும். இது பார்க்கும்போது நான் வந்து ஒரு மரங்களில் அமர்ந்திருக்கும் பறவைகளை பற்றி சில பேர் வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்ட தகவல் வந்து ரொம்ப சிறப்பான தகவல். ஆளுக்குறும்பர்னு ஒரு பழங்குடி மக்கள், அதில் வந்து ஜானகி அம்மான் ஒரு அம்மா, அவங்க வந்து இந்த ஆண்பில் இருவாச்சின்ற ஒரு பறவை, அந்த ஆண் பெண் பறவை, மனிதர் எப்படி வாழணும், இந்த உலகத்தில் எப்படி வந்து நம்ம வந்து அன்போடு இருக்கணும், ஒற்றை சொல் நம்பிக்கை, மரங்கள் மேலே அமர்ந்து பண்ணுற சத்தியத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்றது வந்து அந்த பறவை சொல்லிச்சுன்னு சொன்னாங்க. ஹான்பில் பறவை ரெண்டு பறவைகள் இணை சேர்ந்த பிறகு பெண் பறவை கூண்டில் வச்சு மரபொந்தில் வச்சு களிமண் கொண்டு மூடிடும். ஆண் பறவை வேட்டைக்கு போகும், வேட்டை விலங்குகளாலேயோ மனிதர்களால் வேட்டையாடப்பட்டால் அந்த பெண் பறவை உள்ளே இருந்து வெளியே வராது, தன் குழந்தைகளோடு இறந்து போகும். ஏன்னா அந்த புனித மரங்கள் மேலே அமர்ந்து என் தலைவன் வருவான், எனக்கான உணவு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சத்தியம் பண்ணுங்க, அந்த சத்தியத்துக்காக காப்பாற்றுவாங்க. இந்த பறவை எப்படி இந்த பழங்குடி மக்கள் வாழ்வில் இணைஞ்சிருக்குனாக்கா, ஓங்கில் தாண்டி என்ற பேரில் வந்து இந்த பறவையை அழைக்கிறாங்க. இந்த பறவை வந்தால் மிகப்பெரிய அளவில் மழை கிடைக்கும், மூதாதையர் வந்ததாக நினைக்கிறாங்க. முதல் வந்து மூதாதையர் வந்ததாக இருக்கும். காடுகளை வந்து நம்ம மரங்கள் நடலாம், ஆனால் காடுகளை உருவாக்கணுன்னாக்கா பறவைகளும் யானைகளும் தான் மிகப்பெரிய பங்கை இது பண்ணுறாங்க. இந்த இருவாச்சி பறவை நிறைய பழ விதைகளை சாப்பிடும், பழங்களை நிறைய சாப்பிட்டு தன் அதோட எச்சத்தில் வந்து அந்த பழ விதை அந்த கொட்டைகளை வந்து காடுகள் முழுசும் பறப்பும். காடில் பழ மரங்கள் இருக்குதுனாக்கா யானையினாலையும் இந்த பறவையினால்தான். இந்த பறவையை அவங்க புனித பறவையாக பார்க்கறது முடிஞ்சு சார், எனக்கு அது வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஒரு பறவைக்கு தன் குலத்தோட மூதாதையர், என்னோட அப்பா அப்பாவோட அப்பா இவங்க வந்திருக்காங்கன்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், மலை நிறைய கிடைக்கும், நமக்கு வந்து பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்கும், அன்பு தாசி கிடைக்கும்ட்டு நம்புகிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு பழங்குடி மக்களுமே தனக்கு நெருங்கிய பழகும் பறவைகளை பற்றி ரொம்ப நேசித்து வாழ்ந்துட்டு வராங்க சார்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது இன்றைக்கு நம்ம நிறைய தகவல்களை வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு சுற்றுச்சூழலை காப்பதில் பழங்குடி ஆளுமைகள், பழங்குடியினர் எவ்வளோ பங்களிப்பை தர்றாங்க அப்படின்றத நிறைய தகவல்களை நமக்காக வந்து ஊட்டி ஆவண மையத்தின் நிறுவனர் வி மதிமாறன் அவர்கள் நம்மோடு நேரலையில் பல தகவல்களை நமக்காக வழங்கிட்டிருக்காரு. ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஒலித்த பாடல் சாமுராய் திரைப்படத்துக்காக ஹரிஹரன் டிப்பு இணைந்து பாடியது ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களோட இசையில. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ ஊட்டி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பழங்குடி ஆளுமைகள் என்ற தலைப்புல தான் இன்றைக்கு நாம ஊட்டி ஆவணமயத்தின் நிறுவனர் வி. மதிமாறன் அவர்கள் நம்மோட நேரலையில் இணைந்திருக்காரு. பல தகவல்களை நமக்காக வழங்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பழங்குடி ஆளுமைகள் என்ற தலைப்பில் தான் பார்த்துட்டு இருக்கோம் கருத்துக்களை. இன்றைக்கு வந்து சுற்றுச்சூழல் அப்படின்றப்போ நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும், என்ன அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம், இதனால் நம்ம சந்திக்கக்கூடிய பாதிப்புகள், அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீலகிரி மாவட்டம், நீலகிரியில் இருக்கக்கூடிய மலைக்காடுகள், நீலகிரியில் இருக்கக்கூடிய சோலைக்காடுகள் வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடமாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த நம்ம இன்றைக்கி வாகனங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய கார்பன் கழிவுகள் இதெல்லாம் வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் வந்துட்டு நீலகிரி மாவட்ட காடுகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம்.
1: நீலகிரி மாவட்டம் வந்து 64% வனப்பகுதி நிறைந்த மாவட்டம், மிகச்சிறந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்க சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் தான் உலகமே இருக்கணும், சுவாசிக்கணும், உலகளவில் நிறைய மழை கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். அதுதான் நீலகிரி மாவட்டம் உலகளவில் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இங்கே இருக்க காடுகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாத்தால் மட்டுமே தான் உலகம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போக முடியும். ஏன்னாக்கா இந்த வனவிலங்குகளோட உயிர் சங்கிலி ஏதாவது இடத்துல தடைப்பட்டுச்சுனாக்கா நம் வாழ்க்கை வந்து எப்போதுமே நிறைவு போயிட்டுருக்கு. இப்போ வந்து உலக அளவில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த காலநிலை மாற்றம். அது மட்டும் அதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது.
0: கண்டிப்பாக.
1: அது மட்டும் இல்லாது கடலில் ஏற்படுற எலினோன்ற மாற்றம், கடலில் ஏற்படுற மாற்றத்தினால தான் அதிக கனமழை, அதிக வெப்பம். இப்போல்லாம் வந்து ஊட்டியிலே வந்து தாங்க முடியாத வெப்பம் வந்துருச்சு. இப்போ வந்து எப்போவுமே வந்து வானொலியில் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது 100 டிகிரி எட்டிடுச்சு அப்படின்ட்டு நிறையா சதம் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல். நம்ம மரங்கள் இல்லை, அந்த உயிர் சூழல் சங்கிலியை வந்து தடை பண்ணிட்டோம். அப்புறமேட்டு அதிக அளவு வந்து வெப்பம்னால ஐஸ் மலைகள் வந்து நிறையா
0: உருக
1: ஆரம்பிச்சிருச்சு, கடல் மட்டம் அதிகமாயிருச்சு. உலகம் முழுதுமே வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்து இந்த காலநிலை மாற்றத்தினால. இதை தடுக்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. பறவைகளோட வளர்ச்சி, அவங்களோட இனப்பெருக்கம் அதிகமாகணும், பறவைகளும் தவளைகளும் தேனீகளும் இல்லைனாக்கா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். தேனீக்கள் இந்த உலகம் வாழணும், நம்ம இந்த உலகம் பூவுலகம் வாழணும்னாக்கா தவளை இருக்கணும், தேனீக்கள் இருக்கணும், நிறைய மலர்கள் இருக்கணும், பறவைகள் இருக்கணும், காடுகள் பெருகணும். இது மட்டுமே இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு இந்த பூ உலகத்தை அழகாக கொண்டு போய் கொடுத்துட்டு போக முடியும். இல்லைனாக்கா இந்த வெப்பம் அதிகமாகி இந்த உலகமே வந்து மிகப்பெரிய அழிவை நோக்கி சந்திச்சிருக்கு. மனநிலை மாற்றங்கள் ஏற்படுது இந்த காலநிலை மாற்றத்தினால. மனங்கள் கூட பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மரங்கள் இல்லாத போயிடுச்சு, அந்நிய தாவரங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக வளர்ச்சி. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க இயற்கையாக நம்ம கூட இருந்த விலங்குகளுமே இடம்பெயர ஆரம்பிச்சிருச்சு. சில விலங்குகள் வந்து ரொம்ப வெப்பமான பகுதியில் இருக்க விலங்குகள், நம்ம குளிர்கால சமவெளி பகுதியில் இருக்க விலங்குகள் இங்கேயே வந்துருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா பாம்பு, கரப்பாம்பூச்சியெல்லாம் ஊட்டியிலேயே இருக்குது, கொசு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய த்ரெட்டு. நம்ம நீலகிரி மலை வந்து ரொம்ப சிறப்பான மலை. இங்கே பெய்கிற மலை தண்ணியை வந்து சமவெளி பகுதிகளோட தண்ணீர் தொட்டில்னு சொன்னால் நீலகிரி மாவட்டம் சொல்லலாம். நீலகிரி மாவட்டத்தில் மலையளவு வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. அந்த மலையளவு குறைஞ்சதுனால சமவெளி பகுதிகளுக்கு தண்ணி இல்லாத போகுது. இங்கே இருக்க புல்வெளி அந்த தண்ணீரை உள்வாங்கி இங்கே இருக்க சோலைக்காடுகளும் இயற்கை சோலைவனங்களும் அந்த சோலைக்காடுகளும் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த மனித குலம் வாழணுனாக்கா இந்த காடுகளும் இயற்கை சோலைவனங்களும் புல்வெளிகள் இருக்கனால நிறைய மலையை உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது வெயில் காலத்தில் வந்து அழகாக வந்து வெளிவிடும். இதனால் வந்து பெரிய நிலச்சரிவுகள் ஏற்படாது. மீதி வந்து தண்ணீர் வந்து எப்போதுமே கிடைக்கிற சமவெளி பகுதிகளுக்கு தண்ணீர் வேணும்னாக்கா நீலகிரியில் மழை பெய்யணும். இந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க நீலகிரியில் வந்து இப்போ வந்து அந்நிய தாவரங்கள் வந்து அதிகமாயிருச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த வேட்டல், பைன், யூக்கலிப்டஸ் இந்த மரங்கள்லாம் அந்நிய தாவரங்கள். இது மண்ணுக்கு சம்பந்தமில்லாத தாவரங்கள் இருக்கு.

0: இந்த நேச்சர் மரங்கள் வந்து இல்லாத போச்சு. இதனால என்ன ஆகுதுனாக்கா, வனவிலங்குகளுக்கு உணவு கிடைக்கிறதில்ல. இப்போ நமக்கு வந்து பழ வகைகள், நீலகிரியில் வந்து நிறைய பழ வகைகள் இருந்துச்சு. இந்த முள்ளு பழம், விக்கி பழம், ஊசிக்கிழக்கு, இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறைய பழங்கள் இருந்துச்சு. இந்த தாவரங்கள், இந்த பழமரங்கள் இருந்துச்சுன்னா இருக்கிறதுனால அதற்காக சாப்பிட்றதுக்கான பறவைகள் வரும், வனவிலங்குகளுக்கு தேவையான உணவு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அது முழுமையாக தடைப்பட்டனால எல்லாருமே ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகளாவிய இந்த சுற்றுச்சூழல் மாற்றத்தினால நிறைய இடத்துல வந்து காலநிலை மாற்றத்தினால ஊற்றுக்கண்கள் இடம் மாறுது. இப்போ வந்து நீர்நிலைகள் வந்து இடம் மாறுது. அதனால நிறைய பறவைகளே வரல. நீலகிரி மாவட்டத்துக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் எப்போதுமே உள்ளூர் வலசை வெளியூர் வலசைன்னு வருவாங்க. அவங்களுக்கான இப்போ வந்து நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு, காடுகள் மாற்றம் ஆயிடுச்சு. அவங்க வந்து தங்கி தன் குழந்தைங்க இனப்பெருக்கம் பண்ணி தன் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிற நிறைய பறவைகள் வருவாங்க. அவங்களாம் இப்போ வராத போயிட்டாங்க. நான் ஒரு 200 பறவைகளை ஆவணப்படுத்துறதுக்கு இயற்கை எனக்கு வாய்ப்பு கொடுத்து அப்போ வரும்போது இந்த குறிப்பாக சொல்லணுனாக்கா ரோசி ஸ்டார்லிங், அவங்க இந்த ஹார்ன்பில்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. ஒன்று, அவங்க வர இடத்துல வந்து அந்த பழமரங்கள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை, அந்த இடத்துல மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாக இருக்குது. அதனால் வந்து தன் இடத்த வந்து மாற்றிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களால வந்து அடுத்த தரம் வர முடியாத போகுது. காடுகள் வந்து நிறைய காடுகள் வரணுனாக்கா யானைகளும் பறவைகளும் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். யானைகள் வந்து அவங்களோட வழித்தடத்தை மாற்ற முடியல. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எலிஃபண்ட் காரிடர் பிரச்சனை. அது மாற்ற முடியலன்னா அந்த பெண் யானை தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கும். அந்த யானைக்குட்டி அம்மா சித்தி அத்தை எல்லாத்துட்டையுமே பால் குடிக்குவாங்க. பால் குடிக்கும் போதே தன் பாரம்பரிய அறிவை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி தருவாங்க. இந்த இடத்துல போகணும், தண்ணி இருக்கும், வறட்சி காலத்தில் இவ்வளோ தூரம் பயணிக்கணும், இங்கே புல் இருக்கும், இதெல்லாம் சின்ன சின்ன பெரிய யானை வந்து பாட்டி யானை வந்து சின்ன குழந்தைக்கு சொல்கிறனால அந்த பாரம்பரியமாக அதோட பால் குடிக்கும் போது உணவு சாப்பிடும் போதே அந்த உணவோடு சேர்ந்து இந்த இடத்த வந்து பயணிக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட வழித்தடத்தை மாற்ற முடியல. இந்த வழித்தடத்தில் வந்து ஆக்கிரமிப்பெல்லாம் ஆனனால நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறோம். கடலில் ஏற்பட்ட இந்த எலினோ மாற்றத்தினால மிகப்பெரிய புயல், மழை அதிகமாகுது. நீங்கள் சமகாலத்தில் பார்க்கும்போது பாலைவன பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்க பார்க்க முடிஞ்சிச்சு.
1: கண்டிப்பாக
0: இது வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், பயப்படணும் மக்கள். இந்த மக்கள் எல்லாருமே, மக்கள், வனவிலங்குகள், பறவைகள் எல்லாமே, பறவைகள் வனவிலங்குகள்லாம் பயந்து அவர்களோட வாழ்விடத்தை வந்து தக்க வைக்கிறதுக்காக இயற்கையிட்ட போராட ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர் மட்டும்தான் அதை பற்றியே கவலைப்படலை. ஒரு பாலைவன தேசத்தில் வந்து பெரிய மலை அடித்து காரெல்லாம் அடிச்சுட்டு போகிறது பார்க்குறாங்க. அதை பற்றி எந்த ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயமும் இல்லை. ஒரு பாலைவனத்தில் மிகப்பெரிய பெருவெள்ளம் வருதுனாக்கா இந்த சமவெளியாக ரொம்ப அழகான வளமிக்க பகுதியில் வந்து மிகப்பெரிய வறட்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாத நிறைய வந்து இயற்கையை சீரழிக்கிறாங்க. மைன் எடுக்கிறாங்க, மீத்தேன் எடுக்கிறாங்க. இயற்கையை வந்து பழங்குடி மக்கள் இயற்கையை வந்து தன் தாயை நினைக்குவாங்க. அந்த மண்ணுக்குள்ள ஒரு நாள் விடுமுறை விடுவாங்க. இந்த கோத்தர்னு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. நீலகிரியில் 7 கிராமங்கள் இருக்காங்க. திங்கக்கிழமையில் வந்து மண் வேலை செய்ய மாட்டாங்க. எந்த வேலையும் செய்ய, மண்ணுக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும், அது என் தாய், அதை வந்து தினந்தோறும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆயக்கலைகளுக்கும் தெரிஞ்சது அந்த பழங்குடி மக்கள் தான். இரும்பு வேலை, தச்சு வேலை, மண்பாண்டம் செய்கிறது எல்லாமே அவங்க வந்து. ஒரு மண்டுன்ற ஒரு தாவரம், ஒரு தாவரத்துக்கு எவ்வளோ ஒரு பழங்குடி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கனாக்கா, அந்த பெண்கள் வந்து பருவமை இதுக்குனால மண்டு சாஸ்திரம்னு ஒரு தாவரத்தை வச்சு ஒரு சாஸ்திரம் பண்ணுறாங்க. வாழ்நாள் முழுவதுமே அந்த மண்டுன்ற தாவரத்தை வந்து அந்த பெண்கள் சுமந்துட்டு போகிறாங்க. அந்த மண்டு தாவரம் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, நல்ல எண்ணங்களை தரும், கெட்ட சக்திகிட்டேருந்து அவங்களை காப்பாற்றும். தூய எண்ணங்களை மட்டுமே அந்த தாவரம் தரும். நல்ல எண்ணங்கள் தரும் தாவரம், கெட்ட எண்ணம் தரும் தாவரம்ன்ட்டு இவர்களோட பயணிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இந்த தாவரத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப புனிதமாக நினைக்கிறாங்க. ஒரு மரத்தையும் ஒரு தாவரத்தையும் புனிதமாக நினைக்கிறத பார்க்க முடிஞ்சு. நான் குந்தா கோத்தேரியில் என் நண்பர், அவர் பேர் கனகராஜ், அவர் ஒரு டைம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அவங்க வீட்டில் வந்து அந்த டைமில் வந்து ஒரு திருவிழா நடக்குது. அவங்க ஊரில் சேலகாய் மரம் அப்படின்னு ஒரு மரம், ஒரு பெரிய மிகப்பெரிய மரம். அந்த மரத்தை ஒரு 30 பேர் சேர்ந்து தான் கட்டி பிடிக்கணும், அவ்வளோ பெரிய மரம். அந்த மரத்தை தொட்டு அந்த மரத்திட்ட என்ன கேட்டாலுமே வரங்கள் தர்றத பார்க்க முடிஞ்சு. அந்த மரத்தோட பேசுறத பார்க்க முடிஞ்சு. அந்த மரத்தை போற்றி பாட்டு பாடி நடனம் ஆடுறது, ஒரு முழு இரவு முழுவதுமே அந்த மரத்தை புகழ்ந்து பாடி

0: உங்களுக்கு நடனம் ஆடி அந்த மரத்தோட அவங்க வந்து கொண்டாட்டங்கள் ஈடுபடுறது பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்தேன். ஒரு மக்கள் இப்படி ஒரு மரத்தை வந்து கொண்டாடுவாங்களான்ட்டு. வரங்கள், எல்லா வரங்களும் தர்றது வந்து மரங்கள் தான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு பழங்குடிகள் ஏன் வந்து வளமையாக ரொம்ப அன்பாக இருக்காங்கன்றதுக்கு தெரிய வந்தது வந்து மரங்களோட பேசி மரங்களோட அனுபவத்தையும் அன்பையும் பெற்றாங்க அப்படின்ட்டு. அவர்கள் ஊரில் அந்த திருவிழா முடிஞ்சுங்க, நம்ம முடிஞ்சோன்னு இல்லையா, குழந்தைகள்லாம் கொஞ்ச நேரம் ஆச்சு, அது கோமாளி ஆட்டம் பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. புதுசாக நான் பார்க்க போகிறேன். குழந்தைகளை வந்து மரங்களாக மாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லா தாவைன்ற செடியை வச்சு குழந்தைங்களை முழுவதுமே சுற்றிட்டாங்க. அந்த மரங்களை வந்து மர குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய நடனம் ஆடினாங்க. அவ்வளோ சந்தோஷம், அந்த மரங்கள் வந்து நடனம் ஆடினதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. மரங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பழங்குடி மக்களோட நம்மளுக்கு அந்த நேரம் வந்து பயணப்படுறதுக்கு, இயற்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். அந்த மரங்களோட அவங்க வந்து இணைஞ்சு ஒரு நடனம் ஆடினது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு அவங்களோட பாடல்கள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும். அவங்க வந்து இயற்கையை விளக்க நினைக்கிறாங்க. கடவுள் வந்து அந்த ஒலி வடிவில் இருக்க கடவுள் வெளியே போயிட்டாருன்னா, விளக்கே விளக்கே நெய்யொலியோ வாசாமி, தவிட்டு மக்கா நெய்யொலியோ வாசாமி அந்த பாடல் போவோம். அந்த ஜோதி வடிவில் இருக்க இறைவன் கிவிக்கி மரத்தில் இருக்கியா, தவிட்டு மரத்தில் இருக்கியா, சிலகை மரத்தில் இருக்கியா, என் வீடு தேடி வா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அரீங்காரம் பண்ணி கைத்தட்டி பாடுவாங்க. அந்த பாடலெலாம் பார்க்கும்போது ஒரு தாவரம், ஒரு வனவிலங்கு, ஒரு பறவை, இதை அனைத்துமே வந்து அவங்க வந்து ரொம்ப நேசித்து மரங்களோட போற்றி புகழ்ந்து பாடி அவங்களோட வாழ்வியலை கடத்துகிறாங்கன்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என் வாழ்வில் வந்து இதை பார்க்குறதெல்லாம் வந்து பார்க்கும்போது பழங்குடிகள் மட்டுமே தான் வந்து இந்த வனத்தையும் நீர்நிலைகளையும் வனப்பொருட்களையும் வனவிலங்களையும் காப்பாற்ற முடியுன்றது ஒரு தீர்க்கமாக தெரிஞ்சு சார்.
1: குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே உலகத்தில் வந்து 80% பழங்குடியினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே வந்து வனங்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய காடுகள் அழிப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம், உலகம் முழுவதும் பார்த்துட்ருக்கோம். அதிலிருந்து காடுகளை காப்பாற்றுறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து நம்ம நியூஸ்லேயே கூட நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பழங்குடியினர் வந்து இதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் மரங்கள் அவங்க வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது வேறு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பல உலக நாடுகளில் பல இடங்கள்லையுமே வந்துட்டு இந்த இயற்கையை வழிபடுறது அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஆனால் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம இயற்கையை வந்துட்டு வழிபட்டுருக்கோம். மரங்களாக இருக்கட்டும், இல்லை செடிகளாக இருக்கட்டும், இன்றைக்குமே வந்து நம்ம செடிகளை வழிபடுறோம், மரங்களை வழிபடுறோம், அதே மாதிரி விலங்குகளை வழிபடுறோம், பறவை இனங்களை வழிபடுறோம், பூக்களை வழிபடுறோம். இது எல்லாமே வந்து நம்ம இயற்கையோடு நாம் வாழ்கிறோம் அப்படின்றத நம்ம எடுத்து காட்டுது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்தில் நவீனமாயிருச்சு. இருந்தாலுமே இன்றைக்குமே நம்ம வந்து நம்ம இறைவன் கொடுத்த அந்த அழகான பூமி அப்படின்றப்போ பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை மரங்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பூமிக்கு சொந்தமானது. ஸோ மனிதர்களும் நாமுமே வந்து சொந்தமானது. ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சக விலங்கு, சக உயிரினம், சக ஏதோ ஒரு செடி எல்லாமே வந்துட்டு நம்மளோட படைக்கப்பட்டது தான். அப்போது அதை பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நாம் அதை எடுத்து கொண்டு போகணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பங்கு தான் நம்ம எவ்வளோவுக்கு இருக்கோம், எவ்வளோ நம்ம டெய்லி நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே மரங்கள் நம்ம அதை பற்றி பேசணும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இதை நீங்கள் சொல்லும்போதே எனக்கு ஒரு கேள்வி எண்ணத்தில் வந்தது என்ன அப்படின்னா, இவங்களோட வழிபாடு, அதாவது என்னென்ன வழிபாடுகள் இருக்குது மரங்கள், இயற்கை வழிபாடுகள், அதை வந்துட்டு நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு பழங்குடியினருமே வந்து அவங்க இயற்கையில் வந்து என்னென்ன வழிபடுறாங்க, அதே மாதிரி இயற்கையில் அவங்க வழிபடக்கூடிய விலங்குகளா இல்லை எது, ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க மரங்கள் வழிபடுறாங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு பழங்குடியினருமே வந்து அவங்க இயற்கை வழிபடுறாங்க, அது எப்படி அவங்க வழிபடுறாங்க அதை வந்துட்டு எங்களுக்காக சொல்லணும்.
0: எல்லா பழங்குடியுமே வந்து மூதாதையர் வழிபாடு தான் அவங்களோட வழிபாடு. தாய் வழிபாடு, தந்தை வழிபாடு, அவரோட பெற்றோர் அவங்க மூதாதையர் வழிபாடு தான். அதில் வந்து சூரியன், சந்திரன், அப்புறமேட்டு பறவைகள், மரங்கள், நீர்நிலைகள், ஆறுகள், அருவிகள் எல்லாத்தையுமே வணங்குறது பார்க்க முடியும் சார். மழை பெய்யறதை வந்து கொண்டாடுறாங்க. ஒரு மழை துளி வருதுனாக்கா பழங்குடிகள்லாம் வந்து வானத்தை நோக்கி வணக்கம் சொல்கிறத நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை வந்து பொன்மாரி, பூமாரி, மாறின்ற மழை,
1: மழை
0: அம்மா, மழை வந்து ஒரு தாய். அப்போ வந்து இவங்கள்ட்ட கதைகள்லாம் நிறைய கேட்க போவேன். அப்போ போகும்போது ஒரு மழை துளிக்கும் இன்னொரு மழை துளிக்கும் ரெண்டுமே வந்து பேசுவாங்களாம். நான் இந்த மண்ணை போய் சேர்றேன், நான் ஆறுகளாக மாறணும், அருவிகளாக மாறணும், நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், உணவாக மாறணும்,

0: மழை. இப்போ அந்த மழையை வந்து கொண்டாடுறாங்க பழங்குடிகள். மழை வந்தால் நடனமாக இருக்கும், வனவிலங்குகளையும் சந்தோஷப்படும். பழங்குடிகள் மக்கள் வாழ்வில் நான் பார்க்க போகும்போது மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஒரு பூ பூத்தா சந்தோஷம் வரும் சார். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு குல பொருளாக இருக்க ஒரு பூ வந்து குறிஞ்சி பூ. நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும். இந்த பூ பூக்கிறத வச்சு தான் அவங்களோட வயதை வந்து கணக்கிடுவார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பூ பூக்கும். அந்த பூவை பார்த்து தான் இவங்க பழங்குடிகள் வந்து தன் வயதை கணக்கிடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பூ பூத்த பிறகு தான் பழங்குடி மக்களின் வாழ்வில் எல்லா கிராமங்களிலுமே கொண்டாட்டங்கள் தொடங்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ் பூ, மிச்சி பூப்புன்றலாம் தன் பூக்களின் பெயர்களை கூட தன் பெயராக வச்சுருக்காங்க. ஆண்கள் வந்து மலைகளோட பெயர்களை வச்சுருக்காங்க. மலைகளை சகோதரராக பார்க்குற ஒரு வழக்கம் வந்து நீலகிரி பழங்குடி மக்கள்கிட்ட இருக்குது சார்.
1: கண்டிப்பாக அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது நிறைய வழிபாடுகள் மூலமாக வந்து அவங்க இயற்கையை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நேர்லேயுமே பார்த்துருக்கேன். அவங்க அந்த மலை வேண்டி இறைவனை வழிபடுறது வந்து இரவு முழுக்க வந்து அவங்க மேலதாளத்தோடு வழிபடுவாங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த தாளங்கள், மேளங்கள், அவங்க இருக்கக்கூடிய இசை கருவிகள் முக்கியமாக, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இயற்கையிலேருந்தே அதை எடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்து வியந்த இசைக்கருவிகள் ஏதாவது இருக்குங்களா?
0: இசைக்கருவிகள் நிறையா இருக்குது. பெரும்பாலும் தோல் கருவிகள் பயன்படுத்துகிறாங்க. புகுரின்னு ஒரு இசைக்கருவி எனக்கு ரொம்ப பிடிச்ச இசைக்கருவி. இப்போ வாசிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. புல்லாங்குழல் மாதிரி இருக்கும். அந்த வாசிப்பு சத்தம் வந்து பறவைகளை ரொம்ப மயக்கும். இயற்கையில் இருக்க அத்தனை வனவிலங்குகளும் அதை நேசிக்குமா. இப்போ வந்து அந்த புகுரி வந்து பாடும்போது இயற்கையோடு எந்த மூங்கில் காட்டில் வந்து அந்த புகுரி செய்வாங்க. மூங்கிலில் அந்த மூங்கில் செய்யும் போது கூட சின்ன கதை சொல்லுவாங்க. மூங்கில் வந்து உடனே வளராதான். 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் வந்து பூமிக்கு அடியிலே வளருமா. அது வெளியே வந்து வளர்ச்சி தெரியாதான். அந்த வேர்கள் இருட்டில் வந்து வேர்கள் வந்து வளரும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அந்த வளர்ச்சி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து அது முழுமை பெறும்போது தான் இந்த மண்ணை விட்டு வெளியே வரும். விதை வந்து எப்போதுமே உறங்காதுன்னு சொல்லுவாங்க. விதை வந்து நம்பிக்கை கொடுக்குமா. மண்ணை போட்டு நசுக்கி வச்சாலும், இது ஒரு பழங்குடி அம்மா எனக்கு சொன்ன கதை, என்ன அழுத்தம் கொடுத்து நீங்கள் நசுக்கி வச்சாலும் விதை சொல்லுமா, நான் வெளிச்சத்தை பார்க்குவேன், இந்த உலகத்துக்கு நான் பயன் தருவேன் நினைக்குமா. அந்த நம்பிக்கையை வந்து அது போய் சேரும், மரமாக வரும். வேர்கள் பற்றி சொல்லுவாங்க. எல்லாம் உலகமே வந்து இன்னைக்கு எவ்வளோ அறிவான சமூகம் மாறியிருந்தாலுமே எல்லா அறிவுமே இந்த வேர்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன தேடினாலும் சரி, மருத்துவ அறிவுனாலும் சரி, தாவர அறிவுனாலும் சரி, பழங்குடிகள் மட்டுமே தான் அந்த பாரம்பரிய அறிவை வந்து வச்சுருக்காங்க. அந்த அறிவை திரும்பி பெற்று பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சமகால இளைஞர்களுக்கு இருக்குது சார்.
1: கண்டிப்பாக அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம நிறைய தகவல்களை வந்து பார்த்துட்ருக்கோம் நேயர்களே. சுற்றுச்சூழலை காப்பதில் பழங்குடிகளின் பங்கு என்ன, அவங்களோட பழங்குடி ஆளுமைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஊட்டி ஆவண மையத்தின் நிறுவனர் வி மதிமாறன் அவர்கள் பல தகவல்களை வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஒழித்த பாடல் ரிதம் திரைப்படத்துக்காக உன்னிமேனன் அவர்களோட குரல்ல கேட்டோம். நிலையத்தில் நேரம் 3:44. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நேர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பழங்குடி ஆளுமைகளின் பங்கு எவ்வளவு இருக்கு என்ற தலைப்புல தான் கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். ஊட்டி ஆவண மையத்தின் நிறுவனர் வி. மதிமாறன் அவர்கள் நம்மோடு நேரலையில இணைந்திருக்காரு. சார், இப்போ நிறைய விஷயங்கள், பழங்குடியினர் வந்து எப்படி வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அவங்களோட பங்குகள் என்னென்ன, அவங்களோட ஆளுமைகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். குறிப்பாக நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பழங்குடியினர்கள் அவங்க வந்து எப்படி வந்து அதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதிலேயே வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட வழிபாட்டு மரங்கள், அதை பற்றி நம்ம கேட்டிருந்தோம். அதை பற்றி இவங்களோட கருத்துக்களை
1: சார், இந்த பழங்குடி மக்களில் வந்து புனித மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது, பால் மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது, விக்கி மரம், நாகமரம், அப்புறம் சேலகாய் மரம், நாங்குலிங்க மரம், இந்த மாதிரி மரங்கள் வந்து ரொம்ப புனித மரங்களாக இருக்குது. இந்த மரங்களில் தான், விக்கி மரத்துலேயும் நாகமரத்தில் தான் திருமணங்கள் நடக்கும். அப்புறமேட்டு அவங்க மரங்கள்கிட்ட மண்டிட்டு தன் குழந்தையை கேட்டு வரம் பெற வழக்கம் இருக்கும். பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த மரங்களோடு பயணிக்கிறாங்க. இது புனித மரங்கள். அதே போல் ரோடாடன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துகிற மரம், அந்த மரமும் எங்களுக்கூட புனித மரமாக இருக்குது. கோத்தர் பழங்குடி மக்கள், அது பெரிய மரம் சொல்லியிருந்தேன், அந்த மரம் சேலகாய மரம், அந்த மரத்தையும் இவங்க வந்து ரொம்ப புனிதமாக இருக்காங்க. நாகலிங்க மரம், அந்த மரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். என் வாழ்வில் வந்து ஒரு மரத்தை பார்த்து நான் பயந்து மண்டிட்டு வணங்குற மரம் அதுதான். ஏன்னாக்கா அந்த மரத்தை பார்க்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அம்மா ஜானகின்ட்டு, அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சாமி இருக்காங்க, நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க அப்படின்னாங்க. மரத்தை பார்த்து நானும் கை எடுத்து கும்பிட்டு மண்டிட்டு வணங்கும் போது தான் தெரிஞ்சு அது மரத்தில் மிகப்பெரிய ராஜநாகம் இருந்துச்சுன்ட்டு. அந்த மரத்தில் வந்து சுற்றி எப்போது இருக்குமா, அப்போ தான் சொல்கிறாங்க அது மரமே நாகலிங்க மரம், அவர் இல்லாத யார் இருக்குவாங்க நாங்கள். அதனால் பயத்தோட ரொம்ப புனிதமாக அப்போது தான் சொன்னாங்க, இந்த மரத்திட்ட கேட்டால் எல்லாமே கிடைக்கும் அப்படின் போது அந்த பழங்குடி தாய் சொல்கிறாங்க, தமிழகம் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த கோவில்கள்லையும் கூட மரங்கள் இருக்கும், அது கோவிலோட குல மரங்களாக இருக்கும், ஸ்தல விருஷம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலுமே மரங்கள் இருக்கும், அந்த முழு சக்தியும் வாங்கி வைக்கிற பீடங்கள் தான் மரங்கள். மரங்கள் நமக்கு குழந்தைகள், நம் வணங்கும் தெய்வங்கள். மரங்களை வந்து அழுகாக பார்த்து அழுகாத கண்ணீர் வடிக்காத பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. காலையில் எப்படி ஒரு குழந்தைய வந்து அதுக்கு தேவையான அந்த மாதிரி மரியாதை கொடுத்து சுத்தப்படுத்தி சாப்பாடு கொடுத்து மத்தியான சாப்பாட்டுக்கு கொடுத்து எப்படி ஒரு குழந்தைய பாதுகாக்கிறோமோ அதே போல தான் மரங்களை பாதுகாக்கணும்னு அந்த பழங்குடி தாய் சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சு மரங்களை எல்லா கோயிலில் போய் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்னாக்கா மரங்களை வணங்கினா மட்டும்தான் நடக்குன்றதை வந்து அந்த பழங்குடி தாய் எனக்கு சொன்னாங்க. எல்லா கோயிலுமே இனி எல்லாருமே கோயில் போவோம், சாமி கும்பிடணும். அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து ஸ்தல விருஷம்னு ஒரு மரம் இருக்கும், எல்லா கோயில்லையும் ஒரு குறிப்பிட்ட மரம் வச்சுருக்குவாங்க இந்த மூதாதையர். அந்த மரங்கள்கிட்ட கேட்டாலும் அந்த மரங்கள் நமக்கு கொடுக்குற சக்தி கொடுக்குற மிகப்பெரிய சக்தி பீடங்களாக வந்து எல்லா கோவில்களும் இருக்குது. மரங்களை கையெடுத்து வணங்குற போது உங்களுக்கு மனம் சுத்தமாகும். நீங்கள் கேட்ட வரங்கள் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, நன்றி சொல்கிறதுனாலும் சரி, மரங்கள் முன்னால் சொன்னாக்கா உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். சில டைமில் மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது அதான் கை கால்களை குழந்தைகளுக்கு துண்டிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் இருந்துச்சு, காடுகள் வந்து இவர்கள் வாழ்வில் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது. இவர்கள் மட்டுமே தான் இந்த உலகத்தை வந்து காப்பாற்ற வந்த தேவ தூதர்கள், இல்லாட்டி ஒரு புனிதர்கள். காடுகளை காப்பாற்றும் புனிதர்கள்னாக்கா பழங்குடிகள் நான் நினைக்கிறேன் சார்.
0: அருமையான ஒரு விஷயம் இது என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானத்தில் தான் வந்து செடிகளுக்கு வந்து உணர்ச்சி இருக்குது, அதில் ஒரு சில அதிர்வுகள் வருது அப்படின்னு நிறைய கருவிகளை வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்க செடிகளுக்கும் மரங்களுக்கும். ஆனால் நம்ம மூதாதையர்கள், நம்ம பழங்குடியினத்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு செடியை வெட்டினாலும் அந்த செடிக்கு உயிர் இருக்குது அப்படின்றத நம்ம காலங்காலமாக வந்து நம்ம அதை கடைப்பிடிக்கிறோம். காலங்காலமாக வந்து நம்ம மரங்களை வந்துட்டு வணங்குகிறோம், செடிகளை வந்து வணங்குகிறோம் இல்லையா. ஸோ அதனால் இதன் மூலமாகவே வந்து இவங்க இன்றைக்கு ஒரு பழங்கால மரம் இருக்குது அந்த மரத்தை வந்து பாதுகாக்கணும்

0: அப்படின்றப்போ அந்த மரத்தை வந்து அவங்க தெய்வமாக கும்பிட்றாங்க. ஸோ அடுத்த தலைமுறைக்கு அந்த மரத்தை வந்து வெட்டாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி காடுகளில் இருக்கக்கூடிய பல மரங்களை வந்துட்டு பாதுகாக்கிறாங்க, பல விலங்குகளை வந்து பாதுகாக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தேனீக்கள், அதை பற்றியும் நீங்கள் சொல்லணும்.
1: ஆ சார், தேனீக்கள் பற்றி, தேன் அறுவடை, பழங்குடிகள், ஒருத்தருக்கு நம்ம மிகப்பெரிய பரிசு கொடுக்கணுனாக்கா தேன் தான் பரிசாக கொடுக்குவாங்களாம். ஏன்னா தேன் வந்து ஒரு 1000 பேரோட உழைப்பு, அன்பு, கூட்டு முயற்சி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கட்டுக்கோப்பாக தேர்ந்து பல ஆயிரக்கணக்கான பூக்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க வச்சுருக்குவாங்க. அந்த தேனை எடுக்கிறதுனாலும் அந்த தேனீக்கு வந்து மரியாதை கொடுத்து அவங்கள்ட்ட வணங்கி அவங்கள்ட்ட மண்டிட்டு அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு தான் அந்த தேன் அறுவடைக்கே போவாங்க. நான் அப்போது ஒரு ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்களை பார்க்க போகும்போது நிறைய காலங்கள் எனக்கு கிடச்சிருக்கு சார் அவங்கள சந்திக்கிறதுக்கு. அப்போது ஒரு பறவை வந்து அங்கே பாடிட்டு இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பறவை. ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்களில் வந்து வழக்கு மொழியில் வந்து அந்த பறவையை வந்து ஜல்லரா என்று அழைக்கிறாங்க. அந்த பறவை அதோட குணம் எப்படின்னாக்கா, தமிழில் யானை சாத்தான்னு சொல்லுவாங்க அந்த பறவை. சங்ககால இலக்கியத்திலேயே அந்த பறவை இருக்குது. ஆண்டாள் துயில் எழுப்பும் போது கூட அந்த பறவை, அந்த யானை சாத்தானெல்லாம் வந்துருச்சு, இன்னும் ஏன் துயில் எந்திரிக்கலன்னு கேட்குவாங்க. அவ்வளோ பழமையான பறவை. அந்த பறவை எப்படி இவங்களோட தேன் அறுவடைக்கு பயன்படுதுனாக்கா, தேன் பூச்சி கூட்டில் போய், இந்த பறவை நேராக போய் பூக்களில் தான் பறவை தேன் குடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இயற்கை எனக்கு அதை ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு சார். தேன் கூட்டில் போய் அந்த பறவை அதோடய சிறகுகளை பயங்கரமாக அடிக்குது, தேன் பூச்சியெல்லாம் பறக்குது, தேன் கூட்டில் உட்காந்து தேன் குடிக்குது. அந்த ஜொல்லரா பறவை வந்து குடிச்சிட்டு ஆளுக்குறுமர் கிராமத்தில் வந்து பாட்டு பாடுமா, குறிஞ்சி தேன் வந்து நிறைய, நீலகிரி முழுவதுமே குறிஞ்சி பூக்கள் பூக்கும், குறிஞ்சி தேன் வந்து கருநீல நிறத்தில் இருக்கும், நிறைய மருத்துவ குணம் நிறையா இருக்கும். அந்த தேன் ஆயிடுச்சுன்ட்டு இந்த பறவை வந்து நிறையா குடிச்சிட்டு, நான் சாப்பிட்டேன், தேன் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து வாங்கன்ட்டு அந்த ஆளுக்குறுமர் கிராமங்களில் வந்து பாடுமா. பாடின பிறகு தான் இவங்க தேன் அறுவடைக்கு போவாங்க. அப்போ தேன் அறுவடைக்கு போகும்போது கூட பெரிய பாறைகளில் தேன் கூடு இருக்கும், பெரிய பாறை மேலே ஒருத்தரும் கீழே இறங்கி தேன் அறுவடை பண்ணும். அப்போ கூட மலை ஏறினாலும் மச்சான் தெய்வ தேவை அப்படின்ட்டு ஒரு வழக்கு முடி இருக்குது. அதை வந்து பழங்குடி மக்கள் நினைக்குவாங்க, மேலே மச்சா இருக்குவார், கீழே மாமன் வந்து தேன் அறுவடை செய்வார். ஏன்னா யாரையும் நம்ப முடியாது, வேறு யாருனா சுட்டா உயர்ந்த மலையிலேருந்து அவர் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் குடும்பத்தையும் தன் சகோதரின் குடும்பத்தை காப்பாற்றணும்னு வச்சுக்குவாங்க. தேன் பூச்சிகளும் தவளைகளும் இல்லைனாக்கா இங்கே இந்த உலகமே இல்லை சார். தேன் பூச்சிகள் வந்து பருவமலையை வந்து, இந்த கனகராஜ் ஐயா தான் எனக்கு சொன்னது விஷயம், தேன் பருவமலை தொடங்கிறதுக்கு முன்னாலேயே தேன் அறுவடை முடிச்சுட்டு தேன் பூச்சிகள் அந்த கூட்டை விட்டு காலி பண்ணிட்டு வருவாங்களாம். இந்த கிராமங்கள் நோக்கி பயணப்படும் போதே தெரியுமா பருவமலை வந்துடுச்சு, இனி மலை அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். பருவமலையை வந்து முன்னால் அறிவிக்கிறதுல வந்து தேனீக்கள் பங்கு ரொம்ப இருக்குது. பெரிய தூரத்தில் வந்து பயணப்படுவாங்க தேன் இந்த நீல மலைக்கு வர்றதுனாக்கா, பல ஆறுகள் அருவிகள் மலைகளை கடந்து தேன் பூச்சிகள் கூட்ட கூட்டமாக வருவாங்க. தேனீக்கள் இடம்பெயர்வு இல்லைனாக்கா இந்த உலகத்தில் எந்த விஷயமும் நடக்காது. ஒரு மகரந்த சேர்க்கை நடக்காது, காடுகள் பெருகாது, நமக்கு எல்லா விஷயமும் இந்த உலகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து தேனீக்களும் எறும்புகளும் தவளைகளும் இல்லைனாக்கா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். பறவைகள் வரலன்னா, ஒரு பறவை வரலன்னா என்ன ஆகும்னாக்கா, அங்கே இருக்க இயற்கையாக வர பழ விதைகள் வந்து இடம்பெயர்றதை தவிர்த்துடும். பழங்களை சாப்பிட்டு இப்போ நீலகிரிக்கு 2-3 பறவைகள் வரலன்றது ரொம்ப வருத்தமாக நான் உங்களை பதிவு பண்ணேன். அது வராதனால என்ன ஆகுதுனாக்கா, இந்த விக்கி பழம், இந்த ஊசிக்கலக்காய், அந்த தவிட்டு பழம், அப்புறமேட்டு அந்த மூக்சலி பழம்னு சொல்லுவாங்க, அந்த பழங்கள்லாம் வந்து காடுகளில் இல்லை. உணவு போய் அந்த பறவையை சாப்பிட்டு எச்சங்கள் மூலயமா பறவைச்சிட்டே இருக்கும். இப்போ அந்த பறவை வர்றதுனால காடுகள்லேயே வந்து உணவு தர பழ வகைகள் வந்து கம்மியாகுது. பறவைகள் தான் நம் வாழ்வில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பட்டாம்பூச்சி நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வந்து நம்ம பறக்கலைனாக்கா நம்ம இந்த அழிவை நோக்கி போகிறோம் அப்படின்றது வந்து பழங்குடிகள் வாழ் இன்னொன்று மீன் பூச்சின்னு ஒரு பூச்சி இருந்துச்சு சார், இரவு நேரத்தில் வந்து சின்ன லைட் வச்சு அழகாக இருக்கும்.
0: ஆமாம்,
1: அந்த நம்ம சமகாலத்தில் பார்த்துருக்கோம், அதை எடுத்து விளையாடிருக்கோம். அந்த பூச்சிகள் வந்து வானத்தில் இருக்க விண்மீன்களாக நினைக்கிறாங்க இங்கே இருக்க தோடர் பழங்குடி மக்கள். வானத்தில் இருக்க விண்மீன்கள்லாம் இரவில் வந்து கடவுள் கொட்டி பூமியை அழகாகப்படுத்தி பார்க்குறாரு. இப்போ அந்த பறவைகள், அந்த பூச்சிகள் வந்து இப்போ இல்லை, எல்லாமே இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த பூச்சிக்கான வாழ்விடங்களை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ அந்த பூச்சி

0: பூச்சி அது வரலனாக்கா என்ன ஆகுனாக்கா நிறைய விஷ தாவரங்கள் வந்து விஷ பூச்சிகள் வந்து அதிகமாகுமா?
1: அதிகமாயிரும். அதான் அந்த நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சூழலில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த சங்கிலியில் வந்து ஒரு
0: மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்படும். அது தடையாச்சுனாக்கா நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படும்,
1: ஏற்படுத்தும். அதே மாதிரி பழங்குடியினர் அப்படின்றப்போ இன்றைக்கு தான் வந்துட்டு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், மருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காடுகளில் கிடைக்கக்கூடிய அந்த மருந்துகளையே வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது மருத்துவ செடிகள் அதை வந்து வளர்த்து அதன் மூலமாகவே அதை இயற்கையோடையே அவங்க இணைந்து வாழ்ந்ததால் இயற்கையிலிருந்தே அவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. உணவாக இருக்கட்டும், இல்லை மருந்துகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி மருத்துவ செடிகளில் வந்து அவங்க எப்படி இன்னமும் வந்து இருக்காங்களா, இல்லை இன்னமும் வந்து பயன்படுத்துகிறாங்களா?
0: பழங்குடி மக்களோட பாரம்பரிய அறிவில் வந்து மருத்துவ அறிவும் தாவர அறிவும் வந்து உலகம் முழுசுமே இன்னைக்கு தேவைப்படுது சார்.
1: கண்டிப்பாக
0: எல்லாத்துக்குமே நான் பார்த்து வந்த ஒரு ஆளுமே வந்து ஜானகி அம்மான்ட்டு அவங்க உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் வந்து பேச அழைச்சாங்க அம்மாவை. அப்போ அவங்க பேசும்போது தான் வீட்டு வாசலில் வளர்ந்த தாவரத்தை மதிக்கிறாங்க. அந்த தாவரத்தை வந்து எந்த அந்த தாவரத்து கூட பேசும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா சில மரங்களை தொட்டு பார்க்குவேன், எனக்கு எந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப வலியோ இல்லை வேதனையோ இல்லை மறுக்கிற தன்மை இருக்கோ அதை பார்த்துட்டு நான் வந்து தாவரத்திட்ட கேட்குவேன். எனக்கான வலியையும் வந்து அந்த வலிக்கான தாவரத்தையும் வந்து அவங்க இயற்கையை எனக்கு அறிமுகப்படுத்துவாங்க, மூதாதையர் அனுபவ அறிமுகப்படுத்துவாங்கன்றாங்க. எப்போவுமே பழங்குடி மக்கள் இறைவன் பார்க்குறது வந்து அப்பா அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி, இது மூதாதையர் தான், மூதாதையர் வழிபாடு. மூதாதையர்கள்ட்ட பேசி உள்வாங்கி அவர்கள் வாங்கின விஷயங்களும் நிறையா இருக்குது. நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். உடம்பு சிலன்னா எங்கள் தாத்தா பார்த்துக்குவார், நான் கேட்குவேன், அவர் கேட்டு சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய தீராத நோய்களை வந்து தீக்கு வச்சது வந்து இந்த பழங்குடி ஆளுமைகளில் வந்து அதை ஜானகி அம்மான்னு சொன்னாங்க, இன்னொருத்து மாதன் ஐயா, அவங்கெல்லாம் வந்து என்ன கேட்டாலும் என்ன தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வந்து இயற்கையிட்ட கேட்டு அவங்க மூதாதையத்தை கேட்டு மரங்கள்கிட்ட கேட்டு அதை செய்கிறத வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இயற்கையான சூழ்நிலையில் அவங்கள்ட்ட போய் அமர்ந்து மண்டிட்டு ஒரு குழந்தை பிறப்புக்கு கூட கேட்குறாங்க, நிறைய தாவரங்கள் இருக்குது. அப்போ போகும்போது அந்த மரத்திட்ட உட்காந்து கேட்குறாங்க சார், ஃபர்ஸ்ட் முதல்ல பாடுற பாடல் பாடிட்டு, நீ அழகாக இருக்க, நீ பூக்கிற காய்க்கிற பறவைகள்லாம் வந்து உட்காருது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க, இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, உன்ட்ட இருக்க ஒரு காம்பை கிள்ளி உன் ஞாபகமாக கொடுத்து அனுப்புகிறேன், இவங்களுக்கு உதவி செய்வியான்னு கேட்டு அவங்க கேட்டு மண்டிட்டு அதை கேட்டு வாங்கி தரும்போதே அவர்களுக்கு நன்றி சொல்ல போகிறாங்க. ஓராண்டு ரெண்டு ஆண்டுகள் பிறகு குழந்தைகள் பிறந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்ட்டு மரங்கள்கிட்டையும் இயற்கைகிட்டையும் எல்லாத்துக்கிட்டையுமே நன்றி சொல்ல போகிறாங்க. பழங்குடிகள் வந்து இயற்கையோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறனால இறைவன்னா இறைவன், இயற்கைனா இயற்கை, அவர்களோட முழு அருள் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது சார். இந்த பாரம்பரிய அறிவும் மருத்துவ அறிவும் ரொம்ப சங்கடப்பட்டு சொல்லணுனாக்கா கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னாக்கா நம்ம யாரும் அவங்கள்ட்ட பேசுறதில்லை, அவங்கள்ட்ட பேசி அன்பாக இருந்து அந்த தாவர அறிவியை வந்து வாங்கி வச்சா தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த தாவரங்களை வைத்து மருந்து இது பண்ணுறது. எனக்கு ஒரு தாய் அந்த ருஜமால் சொன்னாங்க, பல்வலி குபூஃப்னு ஒரு தாவரம், அந்த தாவரத்தை வந்து எனக்கு அந்த இதுலேருந்து பிரித்து என்னை கொடுத்தாங்க, கீழே விழுந்து பல் முழுசு ஆடிட்டு இருந்துச்சு, அந்த தாவரம் வச்சோன்னே முழுமையாக இருக்கமாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு எல்லா விஷயத்துக்குமே சார், உணவு பிரச்சனைனாலும் சரி, வயிறு பிரச்சனைனாலும் சரி, வலிமை இல்லாத போகிறனாலும் சரி, நம்மளுக்கு பலம் இல்லாமல் குன்றி உட்காரனாலும் சரி, புத்துணர்ச்சி இல்லாத இருக்கிறனாலும் எல்லாமே எல்லா தாவரங்களையுமே அவங்க இது பண்ணுறாங்க. தாவரங்களை சில தாவரங்களோட பெயர்களை வந்து அவர்கள் சொல்கிறதில்ல, ஏன்னா கடவுள் கொடுத்த பரிசான்னு
1: நினைக்கிறாங்க,
0: அதனால் வந்து வெளியுறதுக்கு சொல்ல முடியல. அவர்கள்ட்ட அன்பாக பேசி கேட்டு வாங்கி வச்சாக்கா அடுத்த தலைமுறைக்கு இந்த தாவர அறிவை எடுத்துகிட்டு போகலாம் சார்.
1: கண்டிப்பாக அதை அவங்க வழி வழியாக அவங்களோட மக்களுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இயற்கையோடு இணைந்து வாழ்கிறதுனால அவங்க அந்த இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய தலைப்பாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், சுற்றுச்சூழல் காப்பதில் பழங்குடி ஆளுமைகளின் பங்கு அப்படின்றத பற்றி. இப்போ அதே மாதிரி நம்ம நிறைய தகவல்களை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம், அவங்க எவ்வளோ அவங்களோட நம்பிக்கையின் மூலமாக எப்படி அவங்க சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறாங்க, எப்படி அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம்.
0: கண்டிப்பாக சார், நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்கள் இந்த 64% வனப்பகுதியில் நிறைந்த வனப்பகுதியில் வாழ்கிறனால பறவைகளோடும் வனவிலங்குகளோடும் மீதி ஆறுகள் அருவிகளோடு இவங்க பயணப்படுற

0: அதை வந்து நான் பார்த்து வியந்தேன். 18 ஆண்டுகள் இவங்க பயணத்தில் வந்து காடுகளை மரங்களை நடலாம், காடுகளை உருவாக்க முடியாது. பழங்குடியினரோட பாரம்பரிய அறிவை நாம் பெற்று வைத்தால் உலகம் முழுவதுமே இந்த அறிவு சென்றடையும். இந்த பூ உலகம் இருக்கணும்னாக்கா பழங்குடிகள் அறிவும் பாரம்பரிய அறிவும் பறவைகளும் வனவிலங்குகளும் வாழ வேண்டும். இல்லைனாக்கா இந்த உலகம் முழுமையாக நமக்கு இருக்காது. இவர்களெல்லாம் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு தான் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை வந்து இந்த மக்கள்கிட்ட விடுறேன் சார்.
1: கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து எல்லாரோட கடமையும் கூட, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனோட கடமையும் வந்து பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானது. இனி வரப்போகிற நம்மளோட சங்கதிகள், நம்மளோட உயிரினங்கள் எல்லாருக்கு, எல்லாமே விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்குமே சொந்தமான ஒரு இடம் தான் இந்த பூமி. அதை கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நிறைவு பெறலாம். நிகழ்ச்சிக்கு வந்ததற்காக ஊட்டி ஆவண மையத்தின் நிறுவனர் வி மதிமாறன் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிறைய தகவல்களை எங்களுக்காக இன்றைக்கு நம்ம வழங்கினீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி.
1: நிலையத்தில் நேரம் 4 மணி. நேர்களை நீ கேட்கலாம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக என்ற தலைப்பில் தான் நம்ம வந்துட்டு எதிரும் புதிரும் கேள்விகளை பார்க்க இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேம் வந்து நம்ம விளையாட போகிறோம். அது என்ன கேம்னு கேட்டால், நாங்கள் 4 வார்த்தைகளை சொல்லுவோம். அந்த வார்த்தைகளில் பொருந்தாத ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பொருந்தாத ஒன்றை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் இன்னைக்குத்தோட கேம். இந்த கேமில் வந்து நான் இருக்கேன், அப்புறம் இன்னொருத்தர் கூட இருக்காரு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார்.
4: நான் தான் உங்கள் கார்முகில். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வினாடி வினா நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஒரு விளையாட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நான்கு, ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி 4 விஷயங்களை நம்ம கொடுப்போம். அதுலேருந்து ஒன்று வந்து நம்ம தனியாக எடுக்கணும். அது என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம தனியாக எடுக்க போகிறோம்.
3: அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேர்டிங்கை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது கொஞ்சம் சூப்பர் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான். அதாவது இப்போ வந்து நான் படம் பேரை சொல்லுவேன், இந்த படத்து பேர்லேருந்து ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறாரு நம்மளுடைய காலர். கேமர் வந்துட்டாரு, அவங்களுக்கும் நம்ம கால் கொடுத்துடலாம். ஹலோ,
4: ஹலோ, வணக்கம்.
3: ஆ, வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து? ஹலோ, பேசுங்க பேசுங்க. ஹலோ, லைனில் இருக்கீங்க? லைனில் இருக்கீங்க, பேசுங்க. சரி, அவங்களது கால் கட் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட நான் வந்து என்ன கேம் இன்னைக்கு ஃபஸ்ட் என்ன நான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிடுறேன். அதாவது பாஷா சந்திரமுகி அண்ணாத்த கூலிக்காரன், இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். இதுதான் இந்த கேமோட விளையாட்டு. இப்போ கூட காலர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட தெரியலாம், அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
5: ஹலோ மேம், வணக்கம்.
3: ஆ, வணக்கம். இன்னைக்கு என்ன கேம்னு உங்களுக்கு தெரியுமா? சூப்பர் ராஜ்குமார். இன்னைக்கு வந்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிச்சு சொல்லணும், அதான் கேம்.
5: சரி, நீங்க மட்டும் இருக்கீங்களா, வேற யாரும் இருக்கீங்களா?
3: இல்ல, நான்
4: இருக்கேன் ராஜ்குமார், கார்முகில் நான் இருக்கேன்.
5: ஆ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் ராஜ்குமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேங்க.
3: நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, வேறவங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது நானே பயந்துட்டேன். என்னது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்களே, ஐயோ நான் மட்டும் இருந்தா கொள்ளை கொலை அந்த மாதிரி. சரி ராஜ்குமார், இப்ப வந்து
5: ரெண்டு பேர் இருப்பீங்களே,
3: அதுக்குதானா? சூப்பர் ராஜ்குமார், இப்ப வந்து ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். பாஷா சந்திரமுகி அண்ணாத்த கூலிக்காரன், இதுல எது வித்தியாசமானது?
5: இதுல வந்து இதுல பொருந்தாதது சொல்லணும்னா?
3: ஆமா ஆமா,
5: பாஷா சந்திரமுகி
3: அண்ணாத்த
5: அண்ணாத்த கூலி
3: கூலிக்காரன்
5: கூலிக்காரன்
3: எப்படி
5: இதுல சரத்துக்கு வந்து எடுத்து போறான்? அது
3: தப்பா சொன்னாலும் ஆனாலும் பரவாயில்ல. சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்களே? ஆமா, ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க வந்து ஒரு பாட்டு தர போறோம், நீங்க கேட்க போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க.
5: நன்றி
3: நன்றி. இதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து விளையாட போறோம். 9344901018, 9342901018, 8300191018, 2966781042 அப்படின்ற கோடு நம்பரை அனுப்பிச்சிட்டு நீங்கள் கூப்பிட போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி விளையாட போகிறோம். இப்போ ஒரு சூப்பரான பாடலை கேட்க போகிறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நிலையத்தில் நேரம் 4:15 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு சரியான பதிலை சொல்லணும் அப்படின்னா 9344901018 என்ற எண்ணுக்கும், 8300109018 என்ற எண்ணுக்கும், 0423 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 29667891 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய சரியான பதில்களை நீங்கள் கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேரிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஸ்டுடியோவில் கம்பீரமா வீட்டிற்கும் இருவருக்கும் மாலை வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம்.
0: வணக்கம் பாலசுப்ரமணியம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க?
2: ரெண்டு பேரும் நலமா, சூப்பரா இருக்கும். உங்க மாதிரியே.
1: ஓகேங்க.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம வினாடி வினா நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: போலாம், போலாங்க.
0: பொருந்தாத ஒன்றை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு நாலு தலைப்பு சொல்லுவோம். அந்த நாலுல இருந்து பொருந்தாத ஏதோ அதை நீங்க கரெக்டா சொல்லணும். உங்களுக்கான கேள்வி: சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, திரிகடுகம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, திரிகடுகம். திரிகடுகம். ஓகே,
2: சூப்பரா. நிஜவாலுமே கண்டுபிடிப்பாரு, நான் கொஞ்சம் கூட யோசிக்கல.
0: ரொம்ப ஈஸியா
2: கேட்டேன். இல்ல இல்ல, இலக்கியத்துல இருந்து கேள்வி கேட்கும் போது அவர் பதில் சொல்லுவாரான்னு நான் யோசிச்சுட்டு. ஆனா நல்லா, ரொம்ப
1: வானொலியில இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க.
2: அப்படிங்களா, பரவாயில்ல. ஆனாலும் ஞாபகம் வச்சு இப்ப சொன்னீங்க இல்லையா, அதனால வந்து ரொம்ப சூப்பர். ஆமா, உங்களுக்கு பாராட்டுகள்.
0: கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: மெர்சல் திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்து நேர்கிட்ட பேசிடலாமா ஷர்மிளா?
1: ஆமா, கட்டாயமா அவங்க கிட்ட பேசலாம்.
0: யார் எங்கிருந்து கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ், ஹரிஹரன், கௌதம் வாசுதேவ் மேனன்.
2: எப்பவுமே
1: இந்த சினிமா பாட்டுக்கு தான் முதலிடம். இப்பதாங்க இந்த மொபைல் வச்சுட்டு அதுல எல்லாம் வேற வேற

0: அதாவது எங்க தொழில் வந்து இதை உயிர் நாடிங்க மேடம்.
1: கரெக்ட் தாங்க,
0: நாங்க வந்து ஒரு கைத்தறி நெசநேயரம், அதனால எங்க உயிர் நாடிய வானொலி தான் மேடம்.
1: அதுதான் பாருங்க, பொழுதுபோக்கா இருக்கு இல்லைங்களா, பாட்டு கேட்டுட்டு வேலையும் செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பருங்க,
0: நண்பன் மாதிரி பேசிட்டே இருப்பாங்க எங்க கூட வச்சுக்கல. என்னென்ன பேசுறீங்களோ அதெல்லாம் குறிப்பா கவனிப்போம்.
1: சூப்பர் சூப்பர்,
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்.

0: நிலையத்தில் நேரம் 4:29 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறியணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம்.
1: இப்ப கேக்குற கேள்வி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின் எடுத்து வச்ச மாதிரி கர்மகிரோட ஃபேஸ்ல வந்து எனக்கு தெரியுது.
0: ஆமா, ஆரம்பத்துல வந்து எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க அப்படின்றதுனால ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் தான் எடுத்து வந்திருக்கிறேன். பாக்கலாம் நம்ம நேயர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு.
1: நம்ம தான் எப்படினாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே, இது வரைக்கும் வந்து நேர்கள் வந்து 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, நம்ம வந்து பாயிண்டே எடுக்கல.
1: ஆமா, 0 ஆட்டோ.
0: ஆமா, அதனால வந்து இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
1: யாருக்கு கார்முகில ஹீரோ பண்ண போறீங்க,
0: யாருக்கு அந்த கேள்வி போகுதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மடியில இருந்து தென மணிகண்டன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க சார். வாங்க டீ சாப்பிடலாம். இப்பதான் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்து அம்மா டீ வச்சு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு அப்படியே நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறேன்.
0: அக்னி நட்சத்திரம் கண்ணத்தில் முத்தமிட்டால் ராவணன் ஜென்டில்மேன்
2: நினைக்கிறேங்க.
0: இன்னொரு
2: படம் வந்து அவர் மூணுமே மணிரத்னம் சார் இயக்குனது.
0: ஆமா, ஜென்டில்மேன் வந்து சங்கர் இயக்குனது.
2: சங்கர் சார் இயக்குனது ஃபர்ஸ்ட் படம்.
1: அவர் பேசின மாதிரியே வருங்க, அதே மாதிரி டைரக்டா பேசிட்டீங்க, சூப்பரா இருந்தது. பதில் கூட ரொம்ப
2: கார்முகில்
1: சார் ஜென்டில்மேன் தான். சூப்பர்,
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் கஷ்டமான கேள்வியும் தான் இருந்தது. ஏன்னா ஆனாலுமே வந்து ஜென்டில்மேன் அப்படின்றதுனால அதை ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: அது ஒரு படம், அந்த ஃபர்ஸ்ட் படம்னால கண்டிப்பா இல்லாட்டி வந்து இது கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்.
0: அக்னி நட்சத்திரம் கண்ணத்தில் முத்தமிட்டால் ராவணன், இது மூணுமே வந்து மணிரத்னம் அவர்களோட படம். அண்ட் ஜென்டில்மேன் வந்து சங்கரோட படம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு கேள்வியும் கூட, அருமையான ஒரு கண்டுபிடிப்பும் கூட. ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்து ஒரு பாடல் கேட்கலாம். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம்.
1: இன்னைக்கு வந்து சூப்பராக ஒருத்தர் மாறி இருக்காரு, ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி தான், இதுக்கு பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்.
0: பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்ங்க.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், அறம் இருமுகன் திருநாள் அஞ்சான். அறம் இருமுகன் திருநாள் அஞ்சான்.
1: ஹலோ, கேக்குதா உங்களுக்கு?
0: இணைப்புல இருக்கீங்களா?
1: ஆல்ரெடி அவங்க ஒரு பிஸியான பிளேஸ்ல தான் இருந்தாங்க போல, எஸ்க சாண மாதிரி தான் இருந்தது.
0: லைனிப்ல இருக்காங்க.
1: ஹலோ, பேசுங்க.
0: இணைப்புல ஏதோ ஒரு இடையூறு. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த கேள்வி வந்து அடுத்த நேயருக்கு போகும். நீங்களும் வந்து இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம். 8300 1901 1018 என்ற எனக்கும் வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்பலாம். அறம் இருமுகன் திருநாள் அஞ்சான், இதில் எது வந்து பொருந்தாத ஒன்று அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 8300 1901 1018 என்றுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்பலாம். அதே நேரம் 8300 1901 1018 என்ற எண்ணுக்கும் 9344 1018 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய விடையை சொல்லலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் 4:50 ஆயிருச்சு. நாம கேட்டுட்ருக்கோம்
1: எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. இதில் 4 வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், அதுலேருந்து வந்து ஒரு வேர்ட் ஆடாக இருக்கும், அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க.
0: ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா ஷர்மிளா?
1: ஆமாம், அதுக்கான ரிப்ளை வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
0: வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பியிருக்காங்க. யார் அப்படி? நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. முதலாவதாக அனுப்பியிருக்கிறது வந்து யார் அப்படின்னா, திருப்பூர் வெளியக்காடு தர்மராஜ் மகேஸ்வரி ஹரிஷ் இவங்க அனுப்பியிருக்காங்க. என்ன படம் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அஞ்சான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: அது என்ன வித்தியாசம், என்ன கேள்வி?
0: இல்லை, என்ன அதுன்னா, அறம், இருமுகன், திருநாள், அஞ்சான், இதுதான் நம்மளோட கேள்வி. இதிலிருந்து ஒரு ஆட் ஒன் ஒன்று வந்து எடுக்கணும். அதுக்கு நிறைய பேர் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நபரும் கூட சொல்லியிருக்காங்க, பிரமிளா சென்னை, அவங்க அதுக்கான காரணமும் சொல்லியிருக்காங்க.
1: என்ன
0: காரணம் அப்படின்னா, மற்ற படங்களில் வந்து நயன்தாரா நடிச்சிருக்காங்க, இந்த படத்தில் நயன்தாரா நடிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
1: சூப்பர். ஆனால் அதை வச்சு தான் நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்டோம்.
0: ஆமாம், அதை வச்சு தான் கேட்டிருந்தோம். மஞ்சான் படத்தில் வந்து நயன்தாரா நடிச்சிருக்க மாட்டாங்க, சமந்தா நடிச்சிருப்பாங்க. மற்ற 3 படங்கள், அறம், இருமுகன், திருநாள், இது 3 வந்து நயன்தாரா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க.
1: சூப்பர். அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க இல்லையா? உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இணையறிந்தால் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில அருமையான அந்த பாடல் கேட்டோம்.
1: இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் விளையாண்டாங்க, நல்ல ஆன்சரும் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப சூப்பராகவே இந்த நிகழ்ச்சி இருந்தது. பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். பங்கு பெறாத நேயர்கள், அடுத்த நிகழ்ச்சி தினமும் இருக்கிறதுனால நீங்க தினமும் கான்டாக்ட் பண்ணி விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்க ஊட்டி FM 101.8. நான் உங்க ஷர்மிலி.
0: நான் உங்க கார்முகில்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: மாலை 5 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியா வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான் பாத்தார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. நேயர்கள் இனி கேட்கலாம் வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
6: நெஞ்சிலே வந்தது நண்பனே, நண்பனே, நண்பனே.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

நேர்களே, ஒழித்த பாடல் 1968 வெளியான உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரல்ல அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

எங்கு நின்றேனே வானிலே ஒரு நிலா நேரிலே இரு நிலா காதலா முதை பொழியலாம் அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

ஒலித்த பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட குரல்ல, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 5:12. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.

0: ஒளித்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக கேட்டோம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: 5:33.

என்று ஜோன் 5. ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாள், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரஷன். இது ஆண்டுதோறும் ஜூன் 4 ஐக்கிய நாடுகள் சபையால் நினைவு கூறப்படும் ஒரு நாளாகும். 1982 ஆகஸ்ட் 19 முதல் ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. 1982 லெபனான் போரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மீது கவனம் செலுத்தியது. பின்னர் இதன் நோக்கம் உடல், மன வளர்ச்சி, உணர்ச்சி ஆகிய பாதிப்புகளுக்கு ஆளான உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள் அனுபவிக்கும் வலியை உணர்ந்து கொள்வதாக விரிவடைந்தது. பன்னெடுங்காலமாக பல்வேறு போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணுவதாக அமைந்துள்ளது இந்த நாள்.

0: முகத்தை பாக்குறதப்போ
1: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது?

0: மனிதன் வாழ்வதில்லை. புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொற்கவுரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

ஒலித்த பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில்

ஒளித்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களோட குரல்ல ஒலிக்க கேட்டோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில

கேட்ட பாடல் படகோட்டி திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட குரல்ல ஒலிக்க கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிலையத்தில் நேரம் 6 மணி.

0: മുട്ടാൽ മുതുകാർ വെല്ല വായ്പ അപ്പാവുക്ക് സർപ്രൈസ് കൊടുപ്പോ. ഡാൻ ഇനി കൊഞ്ചന് അവരോട് ഡീറ്റെയിൽസ് തരണം.
1: നിൽക്ക് മുട്ടാലേ.
2: എന്ന് ഇന്ന് മാതിരി പോപ്പ്സ് കിട്ട് ഉഷാറായിരിക്കണു. സ്കാമേഴ്സ് പേഴ്സണൽ ഡീറ്റെയിൽസ് മിസ്യൂസ് ചെയ്യ മുടിയും.
0: ഓ
1: നീ പുരഞ്ചിക്കിട്ടല്ല, റിലാക്സ്.
0: ആണോ കാർവൻ പണിരുന്നാ അപ്പ ഹോംവർക്ക് ചെയ്യ വെക്ക മാട്ടാരേ.
2: ആർബിഐ சொல்கிறത് സ്മാർട്ട് ആയിടുങ്ങൾ,
0: കൂൾ ആകായിരുങ്ങൾ.
3: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: நேரலினை கேட்கலாம். இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நேரலினை இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெடதகமலு படுகமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர்களின் பங்களிப்புகள் குறித்து உதகை ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வேளாண் தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலேயே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 நாடக மலர் அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், அமைப்பு கே.ஆர். ஜெய்கணேஷ், 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்களே, இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். இனி நாளைய தினத்திற்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள், 7:00 காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள். நாளை காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத்தொடரின் 2வது பருவம், 7:50 உணவே உன்னதம், 8:02 உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின உரை வழங்குபவர் எம். கார்த்திக் ராஜா அவர்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சாய்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும் நேயர்கள் கருத்து பகிர்வு, 11:00 செய்திச் சுருக்கம், 11:20 என் கேள்விக்கென்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்களே, இன்று மற்றும் நாளைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில
1: நொடிகளில். குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரமுஜ்தபா.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டேட்டா அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள. ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கல யாரு எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால். அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
4: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்கா மூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங் ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நிலையத்தில் நேரம் 6:40.
6: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: நாக்குபிட்டன ஜன எல்லாக நமஸ்காரா. இது ஊட்டி எஃப்எம் 101.8. நங்க ஜனாவோ சந்தோ நங்க ஊட்டி எஃப்எம் தோக 6:41 இஜுமணி கெட்டா பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள் கேத்தன. ஈ படுகுமொழி பாடல்கள் ஒந்தொந்த ஜனவோ ஒந்தொந்த மாக்கியான பாடல்கள். இதில் சந்தோஷ, துக்கா, ஆனந்தா, யோசனை எல்லா விதவாத கலந்த ஒன்று கலவையா நாங்க ஜனஜனகு கேத்துந்திதா. நீங்க ஆர்வமா கேப்பா ஈ கதைய நான் நீங்க பிளே மாடினேன். இந்தன ஜனதோக நாங்க கேப்பா ஈ கதை ஏனாந்தேகி நீங்கவோ கேத்து நோடிவி.
5: ரோஜா ஹூவே நீ எல்லி, மல்லிகை ஹூவே நீ எல்லி இத்தே, நின்ன நோடினே எந்து ஒன்று அரசி நீ எல்லி இத்தே எந்த ஏகு, நீ ஒன்று காணாத ஒப்ப பெண்டு, ஈ உலகன உட்டிதா மாணிக்க அரலுன செண்டு எம்ப ஈ ஒன்று சிங்கரவாத கதை ஈக நீங்க.

0: ஒழித்த பாடல் நந்தவன தேரு திரைப்படத்திற்காக கேட்டோம். கேட்ட பாடலுடன் திரைகானம் நிறைவுற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 7:10. ஆகாஷவாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 பயிற்சி வகுப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த பயிற்சி குறித்த ஆய்வினை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பயிற்சிக்கு மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்கள் குறித்த கணக்கெடுப்பினை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பொது

0: மருத்துவமனையில் ஒரு நாள் தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சத்யபாமா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயரமான கட்டிடங்கள், ஆக்சிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள், துணி வகைகள், சேமிப்பு கிடங்குகளில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது போன்ற அவசரகால பணிகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தீ அணைப்பது குறித்து பயிற்சியினை எடுத்துக்கொண்டனர். ஓசூர் அடுத்த அந்திவாடி அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சப் ஜூனியர், ஜூனியர் என்ற இரண்டு பிரிவுகளின் கீழ் மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவாக 76 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக பதிவாகியது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடிக்கு 50 அடி நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றின் வழியாக வினாடிக்கு 400 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி, பருகூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்தர ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதல் கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பள்ளி வாகனங்களின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு வாகனங்களாக சென்று குழந்தைகளின் இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பானின் செயல்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து உள்ளுக்குறுக்கை எனும் இடத்தில் வளைவில் திரும்பும் போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 28க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அருகில் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புகழ்பெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கடந்த வாரம் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மலை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிக அளவில் யானைகள் ஊருக்குள் வருவது காண முடிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனப்பகுதிகளில் 16 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பும் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி.
3: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக

0: குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 420

0: நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற உள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும், பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
2: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல. லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: RBI சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரம்.

0: பங்குதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேர்களின் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை, இடி மின்னல், புயல் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரலம் 4 கிராம் 1 கிலோ வீதம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கறிகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் வீதம் அல்லது குளோரோதோலனில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலைவெளி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள், நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது, நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும், நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும், மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும், ஒட்டுப்பயிர்களை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். நேர்களே, விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:30.
4: நேர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 22.

0: 3.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
4: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர் பங்கு குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர் பங்கு குறித்து வேளாண்மை தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம்ப்பா. என் பேர் ஜாய்ஸ் மேரி, நான் ஃபிங்கர் புஸ்லேருந்து வரேன். நான் ஒரு 25 வருஷமா தோட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
0: விவசாயம் நீலகிரி மாவட்டத்தினுடைய உயிர் நாடிகளில் ஒன்று. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வகையான விவசாயங்கள் இருக்கு. பயிர்களும் கட்டமைப்பும் வெவ்வேறு மாதிரி இருந்தாலுமே விவசாயம் அப்படிங்கிறது பொதுவாக ஒன்று தான். விவசாயம் செய்யணும் அப்படின்னா குறைந்தபட்சமாக 2 பேர் வேணும். தோட்டத்தை பொறுத்து ஆட்கள் எவ்வளோ ஆட்கள் வேணுமோ அவ்வளோ ஆட்கள் இருக்கு. இந்த விவசாயம் செய்யறதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் போட்டு தோட்டம் செய்யற ஒரு முதலாளி, அவர் மட்டுமே அந்த மொத்த தோட்டத்திலையும் பயிரை விளைவிக்க முடியுமா, இல்ல வந்து பராமரிப்பு பணிகள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது,
1: முடியாது.
0: அதற்கு நிறைய வேளாண் தொழிலாளர்கள்
1: ஆட்கள் தேவை.
0: ஸோ வேளாண் தொழிலாளர்கள் வந்து விவசாயம் செழிக்க எப்படி உதவுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: சரி,
0: ஒரு 25 வருஷம் விவசாய அனுபவம் இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன மாதிரி வேலைகள் வந்து செய்வீங்க தோட்டத்துல?
1: தோட்ட வேலைனா காடு கிளீன் பண்றது, விதை போடுறது, உருளைக்கிழங்கெல்லாம் விதை வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செய்வோம். காடு கிளீன் பண்ணும், காவாய் எடுக்கணும், பேடு அடிக்கிறது, பார் அடிக்கிறது, அந்த மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சிருக்கோம்.
0: இந்த மாதிரி வேலைகள் வந்து விவசாயத்தினுடைய அடிப்படை வேலைகளா இருக்கு. இந்த வேலைகள் எல்லாமே தொடர்ச்சியா தொய்வு இல்லாம நடந்தாதான் விவசாயம் வந்து செழிப்பா இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமா.
0: நான் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிற விஷயம், விவசாய வேலைகள் செய்வதற்கு நீங்க எப்படி பழகிக்கிட்டீங்க?
1: என்னுடைய இது வந்து அம்மா தோட்ட வேலை தான் செய்வாங்க, அவங்களுக்கு அதே வேலை தான் தோட்ட வேலைனால. நாங்கள் படிக்கக்குள்ளேயே அப்படியே ஸ்கூல் போகக்குள்ளேயே அம்மா கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி போய் பழகிருக்கோங்க வேலை.
0: எத்தனை வயசுல நீங்க முதல் முதலா விவசாய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சீங்க?
1: எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 15 வயசு இருக்கும், அப்பதுலேருந்தே விவசாய வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு.
0: சரிங்க, முதல் முதல்லா என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன வேலை செய்ய கத்துக்கிட்டீங்க?
1: முதல்ல வந்துட்டு அப்போனா இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக தனியா வேலைங்க தருவாங்க. அப்படின்னா இந்த கேரட்டு விதை போட்டுல இந்த கல்லுங்க இருக்கும், அந்த கல்லுங்களை எடுக்கிற வேலைங்க. அப்புறம் இப்பதாங்க டிராக்டர் இருக்கு, அப்போவெல்லாம் கை முழுதா போடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனதே வந்துட்டு கட்டி உடைக்க தான் போயிருக்கேன். இப்போ முள் போட்டு அந்த கட்டி உடைக்கிற வேலைக்கு தான் ஃபஸ்ட்டே நான் போனேன்.
0: இதிலிருந்து எப்படி நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு வேலையாக கற்றுக்கிட்டீங்க?
1: அப்படியே சொல்லித்தருவாங்க, கூட வேலை செய்கிறவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. காடு கிளீன் பண்ணுறோமா, அந்த குப்பையெல்லாம் எடுக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேலையை கொஞ்சம் பழகுவாங்க. அப்புறம் கூட கைக்கு வச்சுக்குவாங்க. ஒரு பெரிய வேலைனா இப்போ பார் இழுக்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க கூட வச்சுக்கிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் பழகிட்டது தான் இந்த வேலையெல்லாம்.
0: விவசாய வேலைகள் செய்வதிலேயே சில வேலைகள் கடினமாகவும் இருக்கும், சில வேலைகள் வந்து எளிமையாகவும் இருக்கும்,
1: சுலபமாக இருக்கும்.
0: நீங்கள் சொல்கிறாப்புல முதல்ல கச்சடா எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து எளிமையாக இருக்கும், அதில் இருந்தால் நம்ம
1: ஆரம்பிக்கும்.
0: இதே நீங்கள் சொன்னாப்புல கட்டி உடைக்கிறது அப்படிங்கிற வேலை கொஞ்சம் கடினமான வேலை, பார்க்க எளிமையான வேலையாக தெரியும். முள்கொத்து எடுத்து தட்ட ஆரம்பிச்சிடலாம், ஆனா எத்தனை நேரம் அப்படி தட்ட முடியும்?

0: இருக்கிற அளவுக்கு பக்கம் வந்துருச்சு, நம்ம பழகிட்டோம் அந்த அளவுக்கு. அந்த மாதிரி கட்டி உடைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு ஒரு தோட்டம் பிடிச்சி வேலை செய்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். அப்படின்னா பழகி இருக்கிறோம் வேலைங்களை,
1: அனுபவம்
0: ஒரு 25 வருஷமாக பெரியவங்க கூட சேர்ந்து சேர்ந்து அந்த வேலைங்கள்லாம் பழகி இப்போ தானாக தனியாக போய் அடுத்த காட்டில் வேலை செய்கிற அளவுக்கு ஒரு பக்கம் வந்திருக்குங்க.
1: இன்னொரு விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இதே வேலைகள் பழகும் போது நீங்கள் சொல்கிறாப்புல அந்த விதை வைக்கிறது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதை நம்ம பார்த்து செய்யணும். ஒரு அறுவடைங்கிறது அதிகமாக போகிறதும் கம்மியாகிறதும் விதை வைக்கிறவங்க கைப்பக்குவத்தை பொறுத்தும் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி பழகிட்டீங்க?
0: அதுக்கும் வந்துட்டு இப்போ பாருங்கனாக்கா இப்போது ஒரு அரைக்கு ஒரு அடிக்கு அப்படியே ரெண்டு பேர் நிற்கணும் அந்த பாரு இழுக்கிற அளவுக்கு. இப்போ ஒரு அடினாக்கா அந்த பாரு இழுத்து வைக்கிறாங்களா அந்த நீட்டத்துக்கு ரெண்டு பேர் நிற்கணும், நடுவில் ஒருத்தர் நிற்கணும். இப்போ வந்து ஒரு பாருக்கு வந்து எப்படியும் ஒரு 10-15 கிழங்கு வைக்கணும்னு வைங்க, விதைக்கிழங்கு வைக்கணும். அப்படின்னா அவங்க வைக்கிற அளவு வந்து பார்த்துக்கணும், ஒரு அரடியா இந்த கை விரல் இருக்கு இல்லைங்களா அந்த அளவு வச்சு வைக்குவாங்க, ஒரு ஜான் 1.5 ஜான் அந்த மாதிரி தான் வைக்கணும். அதுக்கு மேலே ஜாஸ்தி வைக்கிறனாக்கா இடைவெளி ஆகிடும், செடி முளைக்கிறது வந்து முன்ன பின் ஆகிடும், ஒன்று இந்த லாஸ்டில் முளைக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் நடுவில் முளைக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அது கரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு ஜான்னா ஒரு ஜான் அளவுக்கு வைக்கணும். பெரிய கிழங்கு இருந்தால் 1.5 ஜான் அளவுக்கு அந்த கிழங்குங்களை பக்கம் பக்கம் வைக்கணும்.
1: இது கிழங்குக்கு ஓகேங்க. மற்றபடி பூண்டு கேரட் இதெல்லாம்
0: கேரட்டு விதை விடுறது வந்து சும்மா எல்லாத்துக்கும் தரமாட்டாங்க, அது வந்து நல்லா பழக்கம் இருக்கணும். பழக்கம் இருக்குன்னா அந்த கோலம் விடுற மாதிரி விடணும், கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, கேப் விடாத லைனாக விழுகணும் அந்த விதைங்க. விதை விழுந்தா தான் அந்த செடி முளைக்கும், பெருசானால் தான் பிரிக்கணும், ஆனால் ஒரு கேப் கூட விடாத அந்த விதை விழுகணும். இந்த கோடு இழுக்கிறாங்க இல்லைங்களா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் விழுகணும். அப்படின்னா அது நல்லா பழகி இருக்கிறவங்க நல்லா சர்வீஸ் ஆனவங்களுக்கு தான் அந்த வேலை தருவாங்க. இப்போ நானும் அவங்க கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பழகி எனக்கும் அந்த இது வந்துருச்சு, விதை போடுற அளவுக்கு தெரியும்.
1: உண்மையான வார்த்தைகள், அதாவது சில வேலைகள் எல்லாமே வந்து பெரிய வேலைகள் அப்படி சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம கிட்ட அவ்வளோ சீக்கிரம் ஒப்படைக்க மாட்டாங்க,
0: கொடுக்க மாட்டாங்க.
1: முதல் விஷயம் என்னன்னா பார் இருக்கிறது, அதுவே வந்து கரெக்டா
0: இழுக்கணும், நேரம் இழுக்கணும்,
1: இல்லாட்டி அதை எல்லாமே மாறிடும். அதனால அதுவும் பெரிய வேலை அப்படிம்பாங்க. ரெண்டாவது விதை விடுறதும் வந்து பெரிய வேலை அப்படிம்பாங்க. என்ன சொல்றது, ஒரு லீடர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்களோ
0: அதை ஃபாலோ பண்ணணும்.
1: ஸோ இந்த விஷயம் வந்து விவசாய தொழிலில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா?
0: கண்டிப்பா
1: பாக்குறதுக்கு நம்ம சின்ன வேலை அப்படின்னு
0: வேலைன்னு அதை செய்யணும். இப்போ பாருனாக்கா வந்து ஒரு அடி விடுற இல்லைங்களா, அதை திட்டு திட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாருக்கு நடுவில் ஒரு திட்டு வரும், அந்த காவா நடுவில் வரும் பாரு. அப்போ அந்த பார் வந்து நேராக வரணும், அந்த பக்கத்துக்கு போகக்கூடாது, இந்த பக்கத்துக்கு போகக்கூடாது. அந்த பக்கம் போனாக்கா பார் கூட பார் சேர்ந்துருச்சுனாக்கா கஷ்டம், மண் மூடக்குள்ளே வந்துட்டு இந்த பார்க்கு மண் கிடைக்காது, அந்த பார்க்கு மண் கிடைக்காது. அதனால ஸ்ட்ரைட்டாக நின்று இழுக்கணும். அதான் பழகினவங்க ரெண்டு பக்கம் நின்றுக்குவாங்க, பழகாதவங்கள நடுவில் விட்டுருவாங்க. நடுவில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க இழுத்துட்டு வந்தாலும் கூட நம்ம இழுத்துட்டு வந்தாலும் அது கொஞ்சம் தப்பாக இருந்தாக்கா இந்த சைடு இருக்கிறவங்க நிறுத்தி நிதானமாக நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, அப்போ அது லெவலாக வந்துடும்.
1: சரிங்க. விவசாயம் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு தொழிலாக மாறிடுது, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி சின்ன வேலைகள் செய்ய போகிறோம். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுறோம், இதுதான் நம்ம தொழில், இதுதான் நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். ஸோ அப்படி நம்ம வரும்போது ரெண்டு விஷயங்கள் நமக்கு முக்கியமாக இருக்கணும். ஒன்று, எந்த பயிரை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் தெரியணும். ரெண்டாவது, அதை வந்து ரொம்ப நிதானமாகவும் செய்யக்கூடாது, ரொம்ப ஏனோதானாலும் செய்யக்கூடாது, வேலை தெளிவாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் நமக்கு கைவரப்பட்டுருச்சு அப்படின்னா, ஒரு முதலாளி விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னா கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம தோட்டத்தில் வேலை இருக்குது வேலை செய்யுங்க அப்படின்னு. நம்ம வேலை செய்கிறது கரெக்டாக இல்லை அப்படின்னு அவங்க பார்த்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன தான் பண்ணாலும் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி
0: வேறாளதான்.
1: ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை கைவர எத்தனை வருஷம் உங்களுக்கு பிடிச்சது?
0: எனக்கு அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டுன்னா நம்மளுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தால் சீக்கிரம் பழகிடலாம். இப்போ இந்த விவசாயம்னா எனக்கு அப்பத்துலேருந்தே கொஞ்சம் அம்மாங்க கூட இருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. வேலைக்கு போவேன் படிக்குவேன் அப்படி இருக்கக்குள்ளே அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகவும் ரொம்ப நம்ம விரும்பி எதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அது சீக்கிரம் பழகிடலாம். ஒரு 2 வருஷம் பிடிச்சிச்சு. அப்படின்னா இந்த வேலையை முழுசாக கற்றுக்கிறதுக்கு எனக்கு 2-3 வருஷம் பிடிச்சிச்சுங்க. தனியாக போய் செய்கிற அளவுக்கு வந்தாச்சு.
1: விவசாய வேலைகள் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது பாரம்பரியமாக செய்கிற வேலைகள் தான், ஒரு ஸ்டேஜில் இன்னும் சில வேலைகள் அதிகமாக நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். அதிகமாக அப்படின்னா இப்போது ஆம்பளையால் செய்கிற வேலை இருக்குது, பொம்பளையால் செய்கிற வேலை இருக்குது. சப்போஸ் ஒரு ஆம்பளையால் வரலை அப்படின்னா அந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா நிப்பாட்ட முடியும்
0: கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்.
1: அந்த மாதிரி நீங்கள் செஞ்ச வேலைகள்
0: வேலை செஞ்சுன்னா மெயின் காவை எடுக்க சொல்லுவாங்க,

0: அப்படின்னா இந்த கேரட்டுக்கு பேடுக்கு நடுவில் வந்துட்டு நீட்டமாக பட்டைக்காவா பட்டைக்காவான்னு சொல்லிட்டு ஒன்று நீட்டமாக இழுக்க சொல்லுவாங்க. அப்படின்னா அதெல்லாம் ஆம்பளை ஆள் வேலை, காவாய் எடுக்கிறது, இந்த சைடு காவாய் எடுக்கிறது. அப்படின்னா மழை ஜாஸ்தி வந்தாலும் பேடு உள்ளே தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, பேட்டுக்குள்ளே வந்து பயிரை நாஸ்தி பண்ணாத அளவுக்கு அந்த சைடில் காவாய் எடுக்கணும், நடுவில் காவாய் எடுக்கணும், அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ ஆம்பளை ஆள் வேலைன்னா அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கேன் நான், அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன்.
1: ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா?
0: காவானக்குள்ளே முள் போட்டு எடுக்கணுங்க, ஒருத்தர் முன்னால் முள் போட்டு போகணும், பின்னால் ஒருத்தர் எடுத்து போட்டு போகணும், அதை வந்து திரும்பி இன்னொருத்தர் வந்து க்ளீனாக எடுத்துகிட்டு வரணும். அது வந்துட்டு ஆம்பளை ஆள் செய்கிற வேலை தான். சப்போஸ் ஆம்பளை ஆள் வராத சூழ்நிலை, இந்த நாளில் விதை போட்டே ஆகணும் அப்படின்னா அப்போ அந்த வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். அந்த வேலை செஞ்சுருக்கேன், காவை எடுத்திருக்கிறேன், பட்டைக்காவை எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி கை மிஷின் வச்சு மருந்து அடிச்சிருக்கேன்.
1: இதை தாண்டி இன்னொரு வேலையும் இருக்குது, அப்பப்போ இரிகேஷன், அதாவது தண்ணி ஓட்டணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு ஸ்ப்ரிங்க்ளர் அப்படிங்கிற,
0: இப்போ மைக்ரோ வந்துருச்சு,
1: இந்த ஓஸில் பிடிச்சி அது ரொம்ப கடினமாக இருக்கும்.
0: அதே செஞ்சுருக்கேங்க, அந்த வேலையும் செஞ்சுருக்கேன். 30 மீட்டர் ஓஸு, அது வந்துட்டு தண்ணி இல்லாத வரைக்கும் ஓஸ் வெயிட் இருக்காது. அப்படின்னா சாதாரணமாக பைப் இழுக்கிற மாதிரி இழுத்துடலாம். அதை அந்த தண்ணி மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்ப வெயிட் ஆகிடும். அப்போ அது கண்டிப்பாக 2 சித்தாள் 1 ஆம்பளால் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அது இழுக்க முடியாதுங்களே, ரொம்ப வெயிட் ஆகிடும்.
1: இல்லை ஓஸ் பெண்டாகாமல்
0: பெண்டாகாத பார்க்கணும் ஒன்று. அப்படின்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்துச்சுனாலும் கஷ்டம். அது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மோட்டரே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நடுவில் ஒருத்தர் நிற்கணும், மெயின் பைப்பு மோட்டர் இல்லைங்களா, அங்கே ஒருத்தர் நிற்கணும், மோட்டர்கிட்ட ஒருத்தர் நிற்கணும். அப்போ அந்த பைப்பு பெண்ட் ஆகக்கூடாது, கொஞ்சம் கூட மடங்கக்கூடாது. மடங்காத ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் அது வந்து தண்ணி நல்லா போகும். மடங்கிருச்சுன்னா அங்கங்கே அப்படின்னா கட் ஆகிடும். ரொம்ப ஃபோர்ஸாக ஜாயிண்ட் கொடுக்குற இல்லைங்களா, ஃபோர்ஸும் வந்துச்சுனாக்கா அப்பப்போ கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து அந்த மெயின் காவை தேடி கொண்டு போய் விடுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் ஆகிடும், தொப்பையாக நனைஞ்சிருவோம். அதாவது வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாம்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு அங்கங்கே நின்றுட்டு கடைசியில் ஜெரி போடுவாங்க, அந்த ஓஸ் பிடிக்கிறா இல்லைங்களா அதுக்கு ஜெரி போடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா நம்மளே சேர்த்து தள்ளிடும். அந்த அளவுக்கு 3 பேர் வேணுங்க.
2: இதுவரை செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர் பங்கு குறித்து வேளாண்மை தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். பிரதாப். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை எதிர்வரும் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டு மகிழலாம்.
3: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: மந்திரிக்கு மந்திரியாக, மன்னனுக்கு மன்னனாக, தந்திரிக்கு மித்திரனாக என விடுகதையாக சித்தர் தேரன் மருந்து பாரதத்தில் பாடியிருக்கும் பழம் எலுமிச்சை. சித்த மருத்துவ புரிதலின்படி திரிகால தோஷம் எனப்படும் கபம், பித்தம், வாதம் ஆகிய மூன்றின் கலவைதான் நம் உடல். மந்திரி என்னும் பித்தம் அதிகரித்து வரும் நோய்க்கு அரசவையின் மந்திரி போல் சமயோசிதமாக உடலுக்கு வேறு பிரச்சனை ஏதும் வராமல் பக்க விளைவு இல்லாது தணிக்கும் ஆற்றலும், உடலின் மன்னனான வாதத்தை சரியாக நிர்வகிக்கும் மன்னனாக இருப்பதும், தந்திரமாக உடலில் சேரும் கபத்தை மித்திரனாக அதாவது நண்பனாக இருந்து வெளியேற்றும் இயல்பும் உடையது எலுமிச்சை. இதைத்தான் தேரன் சித்தர் கவித்துவத்துடன் கூறியுள்ளார். இன்றைய தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் எலுமிச்சை பழத்தில் உள்ள சத்துக்கள் குறித்து அறிந்து கொள்வோம். இறை வழிபாடாக இருந்தாலும் சரி, பெரியோரை வணங்கும் விருந்தோம்பலாக இருந்தாலும் சரி, எலுமிச்சைக்கு தமிழர் அளித்திருக்கும் இடம் மிகப்பெரியது. மஞ்சள் வேம்பு போல எலுமிச்சைக்கும் நம் மருத்துவ மரபில் பெரும் பயன் இருக்கிறது. நோய் எதிர்ப்பாற்றலுக்கு மிக அவசியமான வைட்டமின் சி எலுமிச்சையில் அதிகம் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் வாந்தி, தலைச்சுற்றல், இரத்த கொதிப்பு காரணமாக வரும் தலைவலி, மயக்கம் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் எலுமிச்சை அருமருந்து என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று. எலுமிச்சை பழத்தில் அதிக அளவில் கால்சியம், ஃபோலிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமிலம் ஆகியவை உள்ளது. இது தாகத்தை போக்க உதவும் பானமாகவும் மற்றும் பலவித மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ள பழமாகவும் உள்ளது. எலுமிச்சையின் தோலில் பழத்தில் உள்ள எரிகோசிட்ரின், ஆஸ்பரடின், நரின்சின் முதலான ஃப்ளோவினோகிளைகோசைடுகள் உடலின் எடை குறைப்பில், சர்க்கரை நோய் வராது தடுக்க, இரத்த கொழுப்பு குறைக்க என பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. சில நேரங்களில் வயிற்றில் காற்று அடைத்தது போல் அழுத்தமாக இருந்தால் சுடுநீரில் எலுமிச்சை சாறு, வறுத்து பொடித்த சீரகம், சிறிது தேன் கலந்து அருந்தலாம். சற்றென்று காற்று வெளியேறி வயிறு லேசாகும். எலுமிச்சை பழத்தின் விதைகளை நீரில் போட்டு காய்ச்சி அதில் இருந்து எழும் ஆவியை முகத்தில் படும்படி ஆவி பிடித்தால் முகம் பொலிவு பெறும். கபம் அதிகமிருந்தால் 10 மில்லி லிட்டர் எலுமிச்சை சாற்றுடன் 5 மில்லி லிட்டர் இஞ்சி சாறு, சிறிதளவு தேன் சேர்த்து சுடுநீரில் கலந்து குடிக்கலாம். உடல் சிறப்பாக இயங்கவும் கடுமையான வெளிப்புற அழுத்தங்களை தாங்கவும் எலும்புகளில் அதிக வலிமை தேவைப்படுகிறது. அத்தகைய எலும்புகள் வலிமையாக இருக்க நமது உணவில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாது பொருட்கள் அதிக அளவில் தேவைப்படுகின்றன. எலுமிச்சை பழத்தில் இந்த அத்தனை சத்துக்களும் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது. அடிக்கடி எலுமிச்சை பழச்சாறு அருந்துபவர்கள் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்த உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு எலும்புகள் வலிமை பெற்று எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோராசிஸ் போன்ற நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் தினமும் எலுமிச்சம் பழச்சாற்றை காலையில் அருந்தி வந்தால் பாதிப்பு வெகுவாக குறையும். தலைமுடியின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சிக்கு எலுமிச்சை பழம் பெருமளவில் உதவுகிறது. எலுமிச்சம் பழச்சாற்றை எடுத்து தலையில் விட்டு தலையின் வேர்களில் ஊறும் அளவிற்கு நன்கு தடவ வேண்டும். சிறிது நேரம் ஊற வைத்து பின் தலைக்கு ஊற்றி குளிக்க வேண்டும். இம்முறையில் தலையில் இருக்கும் ஈறு, பொடுகு, பேன் ஆகியவற்றின் தொல்லைகள் நீங்குகின்றன. மேலும் தலைமுடியும் இயற்கையான பளபளப்பை அடைகிறது. அதிக அளவு முடி கொட்டுவதையும் தடுக்கிறது. எலுமிச்சையில் இயற்கையான கிருமிநாசினி வேதிப்பொருட்கள் அதிகம் நிறைந்திருக்கின்றன. எனவே தோல் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் எலுமிச்சை பழச்சாற்றை சிறந்த தீர்வாக பயன்படுத்தலாம். சொறி, படர்தாமரை, பூஞ்சை போன்றவற்றால் நமது தோலில் ஏற்படும் பாதிப்புகளின் மீது எலுமிச்சை பழச்சாற்றை நன்கு தடவி வருவதால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குகின்றன. மேலும் தோலின் ஈரப்பதம் காக்கப்பட்டு தோல் பளபளப்பையும் இளமையான தோற்றத்தையும் தருகிறது. நாம் எலுமிச்சை பழத்தை சாப்பிடாமல் தவிர்ப்பதற்கு அதனுடைய புளிப்பு சுவையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆனால் எலுமிச்சையில் உள்ள புளிப்பு சுவையானது நாம் உண்ணும் உணவை எளிதில் ஜீரணம் செய்து பசியை தூண்ட பயன்படுகிறது. எலுமிச்சை பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் பித்தத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறையும். ஒற்றை தலைவலி, வாந்தி, மலச்சி

0: கல் போன்றவை ஏற்படாமல் தடுக்கும். எலுமிச்சை சாறை பயன்படுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை: எலுமிச்சை பழச்சாறினை நேரடியாக அருந்தக்கூடாது. எலுமிச்சை சாறில் உள்ள அமிலத்தன்மையை மட்டுப்படுத்த எப்பொழுதும் சிறிதளவு தண்ணீரில் கலந்து அருந்தலாம். இன்றைய தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் எலுமிச்சை பழம் பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அறிந்து கொண்டோம்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி ஆர். பிரதாப்.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம் இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்னோடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆனது வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். பின்னர் அமைந்தகரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜூன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் ஆரோன் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05. நேர்கள் இனி கேட்கலாம் நினைத்தாலேயே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 8300-1910-18 என்ற எண்ணுக்கும், 9-3-4-4-9-0-1-0-1-8 என்ற எண்ணுக்கும், 8300-1910-18 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பலாம்.

உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?

0: இதோ உங்களுக்காக தான் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நம்ம நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாட்ஸ்அப் வழியாக தாராபுரம் எம் துரைராஜ் கேட்டிருக்காரு. என்ன பாடல் அப்படின்னா, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் இளையராஜா மற்றும் ஜென்சி இணைந்து பாடிய அந்த பாடல் வைரமுத்து அவர்களோட வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 8:13. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். மனதுக்கு பிடித்த இனிமையான இன்னிசை பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போறீங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வடநிலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இரவு வணக்கத்துடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: வணக்கம் கந்தசாமி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. மழைங்களா?
0: இங்க லேசான சாரல் மழை எல்லாமே கலந்த ஒரு வானிலையா இருக்கு.
1: ஆமா ஆமா, இப்போ கேரளாவில் மழை ஆரம்பிச்சதுனால நமக்கு இன்னைக்கு எங்க ஊர்லயுமே இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நல்லா சோறுங்க, நல்லா காலை குடிச்சு நல்லா வெயில். இப்போ சாயந்தரம் அருமையா இருக்கு, நல்ல ஜில்லுன்னு சோற்றுல நின்றுக்கிறேன், நான் நின்று உங்க பாட்டை கேட்டுக்கிறேன்.
0: ஓகேங்க, இன்னைக்கு என்ன பாடல் வேணும் நம்ம நிகழ்ச்சியில?
1: பாடலுங்க, இந்த இரவு நேரத்துல கொஞ்சம் சாயா குடிச்ச நல்லா இருக்கு, குளிர் குளிரா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டுங்க. ஒன்று போட்டால் ஒன்று வாழ்வில் கரம் சாயா அருமையாக பாடத்தில் சார், சாயா குடுத்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சார்.
0: ஓகேங்க, கண்டிப்பாக உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில்
1: கண்டிப்பாக போகணும். நன்றி நன்றி நன்றி நன்றி.

நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். மனதுக்கு பிடித்த இனிமையான இன்னிசை பாடல்களை தான் கேட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 8300019018 என்ற எண்ணுக்கும், 9344909018 என்ற எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். 8300019018 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய பாடல்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் ஊட்டியிலேருந்து நித்யா கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, சாதனை திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் சாணக்கி இணைந்து பாடியது. எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், இங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இதமான இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கலம் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்குங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: ஒரு அருமையான பாடல், கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து மலர்களே நாதஸ்வரங்கள் என்ற பாடல்.
0: ஓகேங்க, கண்டிப்பாக உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி.

நேர்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு. என்ன பாடல் அப்படின்னா, உத்தமன் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் என்பி ரவிச்சந்திரன் அவர்கள் கேட்டிருக்காரு என்ன பாடல் அப்படின்னா, நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இணைந்து பாடியது.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். இனிய வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: குமார், மாவட்டம் கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் குமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: ஓகேங்க, சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: படம் வந்து கேளடி கண்மணி.
0: ஓகே,
1: பாடல் வந்து மண்ணில் இந்த காதல்.
0: ஓகேங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம். உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் 8:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலேயே இனிக்கும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் இங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். இரவு வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசு வந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: வணக்கம் இளங்கோ, எப்படி இருக்கீங்க?
1: நினைத்தாலே இனிக்குது பாடல் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எந்த பாடல் கேட்டாலும் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு படம் வந்து துணிவே துணை அப்படிங்கிற பத்தில வாணிஜரம் பாடின ஆகாயத்தில் தொட்டில் கட்டி இந்த பாடல் கொடுங்க ஐயா.
0: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் இந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றிங்க ஐயா.

0: ஏப்பா, இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு வருதே.
1: எங்க எங்க?
0: இந்த பக்கப்பா.
1: எனக்கு ஒண்ணுமே தெரியலங்களே, ஒரே இருட்டா இருக்கு. கீச்சு கீச்சுன்னு சில்லு வண்டு கத்துற சத்தம் தான் கேக்குது.

ஏங்க இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு போறது மாதிரி தெரியுதுங்களா? இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேய்கள் தெரியும் மிரட்டும். ஈர்னா ஆளையே தொலைச்சிடும். அதனால தான் கேட்டேன், உங்க கண்ணுக்கு தெரியலேங்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்கு.

அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் சுதாகரன், அம்பிகா, பூக்கொடை, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் இணைந்து கேட்டிருக்காங்க. தேவாலா ஹட்டியிலிருந்து என்ன பாடல் அப்படின்னா, துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அவர்களோட குரலில் ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: became a blessing in our lives because it makes government purchasing transparent, efficient and hassle-free.
1: India's ease of doing business framework today reflects the combined strength of digital infrastructure, policy reforms and trust-based governance. With Dipen, Anupam Mishra, Akashwani News, Delhi.
2: External Affairs Minister Dr. S. Jaishankar today said, India and UK are well positioned to build a new future-oriented and mutually beneficial partnership. In his remarks at the meeting with UK Foreign Secretary Gyat Cooper in New Delhi this evening, Dr. Jaishankar said the meeting will be an opportunity to discuss the India-UK Vision 2035 under all the five pillars of growth, technology and innovation, defence and security, climate and clean energy, as well as education. On to sports. In Indonesia Open Badminton, Indian pair of M.R. Arjun and Hariharan Amsakarunan has advanced to the men's doubles quarterfinals in Jakarta. The Indian duo defeated the Malaysian pair of Aaron Tai and Kang Kai Shing in a hard-fought match today. India has retained its strong presence in the latest world boxing rankings. Jasmine Lamboria climbed to number 1 in the women's 57kg category, while Asian champions Priya Ghangas in 60kgs and Vishwanath Suresh in 50kgs surged into the top 3 of their respective categories. In men's section, Sachin Sivaj and Narinder Berwal broke into the top 5 following a sustained run of international success. The southwest monsoon has arrived in Keralam today. The India Meteorological Department or IMD has forecast heavy to very heavy rainfall over Keralam and Karnataka and heavy rainfall over Tamil Nadu during the next 7 days. Heavy to very heavy rainfall is also likely over Mahe, Puducherry and Karaikal tomorrow. Meanwhile, Delhi NCR today witnessed heavy rainfall, bringing relief from warm and humid conditions. IMD also predicted very light and light rainfall accompanied by thunderstorms and lightning tonight. And now, before we end the bulletin, here are the headlines once again. India and Venezuela review full spectrum of bilateral relations and explore new avenues of cooperation in energy, trade and healthcare. Home Minister Amit Shah asked CMs of northeastern states to focus on AI, machine learning and blockchain infrastructure for new generations. World Yogasan Sports Championship begins in Ahmedabad. Prime Minister Modi hopes it will give Yogasan a global sports identity. India launches first flex-fuel passenger vehicle operating on a wide range of ethanol-petrol blends. Southwest monsoon hits Keralam. IMD forecasts heavy to very heavy rainfall over Keralam, Karnataka and Tamil Nadu during the next 7 days. And in world boxing rankings, India's Jasmine Lamboria climbs to world number 1, while Priya Ghangas and Vishwanath Suresh enter top 3. That's all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்று பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் சார்.
6: வணக்கம்.
7: வணக்கம்.
5: இந்திய அரசாங்கத்தில் புதுசா கூட்டுறவு அமைச்சகம் ஒரு தனி அமைச்சகத்தையே 2021 கொண்டு வந்தாங்க. இந்த அமைச்சகத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது?
6: கூட்டுறவு என்பது 100 வருடங்களுக்கு மேலாக இருந்துகிட்டு இருக்கு. 1904 பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து கூட்டுறவுகள் வந்து செயல்பட்டு வருது. இது வரைக்கும் அந்த கூட்டுறவுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் வந்து இல்ல, ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கீழே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால புது அமைச்சகம் வந்ததுல இருந்து ஏன் கூட்டுறவுத்துறைக்காக நாம் புதுசா ஒரு அமைச்சகம் ஆரம்பிக்கூடா அப்படின்னு பார்த்துட்டு July 4, 2021 பாத்தீங்கன்னா புதிய கூட்டுறவு அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு வந்து நம்மளுடைய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தான் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள். ஸோ அதனால கூட்டுறவுத்துறை வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகளை நம்ம வந்து இந்த கூட்டுறவு அமைச்சகம் கடக்க போகிறது. அதற்கு பல்வேறு திட்டங்கள்லாம் வந்து அரசு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே July 4, 2026 5 ஆண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை கொண்டாட போறோம். கூட்டுறவு அமைச்சகம் கடந்த 5 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா கூட்டுறவோட வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தி இருக்காங்க.
5: ரகுபாலன் சார், வெங்கடேஷ் சார் வந்து சொன்னாங்க மக்கள் நலனுக்காக இந்த அமைச்சகம் வந்து தொடங்கப்பட்டது, தனியா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த 5 ஆண்டு காலம் சார் குறிப்பிட்ட மாதிரி அதனுடைய நடவடிக்கைகள் என்னவா இருந்தது சார்?
7: முதல்ல நம்ம நாட்டில் ஒரு தனி அமைச்சகம் உருவானது அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்தான்.

0: நட்புறவு சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே தெரியும். ஏன்னா அதற்கு முன்னாடி இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கூட்டுறவுகளுக்கு இல்லை. தொடர்ந்து கூட்டுறவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய விவசாயிகள், நெசவாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான். இன்னும் பல்வேறு வகையான முக்கியமா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை அவங்களுக்கான ஒரு நிறுவனங்களா, அவங்களுடைய பொருளாதார சமூக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளா கூட்டுறவுகள் செயல்பட்டுட்டே இருக்குன்னு சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட துறைக்கு தனி அமைச்சகம்ங்கிறது பல்வேறு ஆண்டுகளா நம்மளுடைய நாட்டில் இல்லை. ஸோ அதற்கென ஒரு தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டதே இந்திய அரசை நிச்சயமா நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த முன்னெடுப்பை எடுத்ததற்காக இந்த 5 வருடங்களில் 100க்கும் மேற்பட்ட திட்டங்களையும் சீர்திருத்தங்களையும் செயல்பாடுகளையும் அமைச்சகம் கொண்டு வந்திருக்கு. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல, மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில இந்த அமைச்சகம் 2021 ஜூலை 4 உருவாக்கப்பட்டது. அடுத்த மாதம் நம்ம இந்த 5வது ஆண்டை கொண்டாட இருக்கிறோம். இந்த 114க்கும் மேற்பட்ட இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுமே கூட்டுறவு சங்கங்களை அடுத்த கட்டத்துக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் சீர்திருத்தங்கள் வாயிலாகவும் அதே போல சட்ட ரீதியாகவும் இன்னும் நல்ல செயல்பாடுகளை கொண்டு வந்து கூட்டுறவினுடைய உறுப்பினர்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்குவதற்கான அடுத்த கட்டத்துக்கு கூட்டுறவுகளை கொண்டு போறதுக்கான இளைஞர்களை எப்படி நம்ம அதிகப்படியாக கூட்டுறவுகளை கொண்டு வரணும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த 5 ஆண்டுகள் அமைச்சகத்தினுடைய செயல்பாடுகளை கூட்டுறவுகளை அடுத்த தலைமுறைக்கு தயார்படுத்திருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும்.
1: வெங்கடேஷ் சார், இப்ப நம்ம இருக்கிறது டிஜிட்டல் யுகம். டிஜிட்டல்ல தான் பண பரிவர்த்தனை முதற்கொண்டு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ கிராமப்புறங்கள்ல வந்து தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். விவசாயிகளுக்கு ரொம்ப கை கொடுக்கறது வந்து இந்த சங்கங்கள் தான். இந்த சங்கங்கள் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கா, எதிர்கால திட்டங்கள் என்ன சார்?
2: தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கிறது பாத்தீங்கன்னா, முதல்ல எல்லாம் கடன் அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் அதை வழங்குறது எல்லாமே மேனுவலா தான் இருந்தது. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்லி அமைச்சகம் எல்லாம் வந்த பிறகு அனைத்து 63,000 பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை எல்லாம் கணினிமயமாக்கறதுக்காக ஒரு திட்டத்தை வகுத்து நபார்டு வங்கி மூலமாக அனைத்து தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களை எல்லாம் கணினிமயமாக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து விஷயங்களும் கணினியிலேயே வந்து செயல்பாடு வந்து இருக்கு. கடன் வழங்குவதிலிருந்து அவங்களுக்கு நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்ல போய் கடன் வந்து விழுந்துடும். அதே மாதிரி அவங்களும் திருப்பி செலுத்தும் போது அதன் மூலமாக செலுத்தல, மேனுவலா எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு நேரடியாக போய் சேரும், யாரும் இடைத்தரகர்கள்ங்கிறதே கிடையாது. அதாவது ஒரு கணவன் மனை இருக்கும், அது மனைவிக்கு போய் சேரணும், அது மனைவிக்கு தான் போய் சேரும். கணவன் அதன் நடுவில் வந்து இது பண்ணவும் முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அவங்க வந்து செய்திருக்கிறார்.
1: பயனாளி யாரோ அவங்களுக்கு உரிய பயன் வந்து சென்றடையணும் அப்படிங்கறத இது உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. ரகுபாலன் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த டிஜிட்டல் நடைமுறைகள், கம்ப்யூட்டர் மயமாக்கல் இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து பழகிக்கிட்டாங்களா, எந்த அளவுக்கு இருக்கு அவங்களுக்கான புரிதல்?
0: நம்ம விவசாயிகளுடைய சேவைகளை டிஜிட்டலி மயப்படுத்துறோம். இதுல விவசாயிகள் இதுல டிஜிட்டலைசேஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணுமா, அவங்களுக்கு மொபைல் போன் யூஸ் பண்ண தெரியணுமா, இல்ல ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாதான் இந்த சேவைகளை பெற முடியுமா அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் விஷயம் இல்ல. நம்ம இங்க பண்ணக்கூடிய ஒரு சீர்திருத்தம் அல்லது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு முக்கியமான கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்தியாவில பார்க்கும்போது தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள். சோ அந்த சங்கங்கள் இந்த டிஜிட்டலைசேஷன் சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை கம்ப்யூட்டர் மயமாக்கல், இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டோம்னா அது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்றோம். மற்ற வங்கிகள்ல நம்ம என்ன சேவையை பெறுறோமோ கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளும் அதே மாதிரியே சேவையை பெறணுங்கிறது தான் இந்த டிஜிட்டலைசேஷனுடைய நோக்கம்.
1: நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்க முன்னாடி கொடுக்கும் போது அந்த கார்டு அவங்க பத்திரமா வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனதுனால சீக்கிரமா வந்து அந்த தகவல்களை பாத்துக்க முடியும் அப்படின்றது புரியும்.
2: எப்படி மத்தவங்க செய்யறமே விவசாயிகளுக்கும் வந்து கிசான் கிரெடிட் கார்டுன்றது கொடுக்கறாங்க. சிட்டியில வந்து ஒருத்தர் வந்து கிரெடிட் கார்டு வச்சு பணம் வாங்குறாரு, அதே மாதிரி இவங்க வந்து கடனை வந்து கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக அந்த சங்கத்துல இருந்து கடன் வாங்கலாம். சோ அவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கிறது விவசாயிகளுக்கு.
0: பயிர்கடனை கிசான் கிரெடிட் கார்டா கொண்டு வந்தது, இப்போ இ கிசான் கிரெடிட் கார்டா ரூபே கார்டுன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம் டெபிட் கார்டாவே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒரு விவசாயி வெளியில போய் பக்கத்துல இருக்க நகரத்துல தான் முத போய் ஏடிஎம்ல எடுக்க முடியும். இப்ப அடுத்த அதுக்கும் ஒரு சொல்யூஷன் என்ன கொண்டு வந்துட்டாங்க அமைச்சகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அந்த மைக்ரோ ஏடிஎம் சொல்லக்கூடியது அந்த சங்கமே அந்த மைக்ரோ ஏடிஎம் ஃபெசிலிட்டியை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏடிஎம்ல அவங்களே அதை ஸ்கேன் பண்ணிட்டு பணம் செலுத்துவதற்கும் எடுப்பதற்கும் ரெண்டு வசதியுமே கூட்டுறவு கடன் சங்கத்திலே நம்ம கொண்டு வர்றதுக்கான சேவையும் மத்திய கூட்டு

0: அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க.
1: விவசாயிகள் வந்து மைக்ரோ ஏடிஎம் போய் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க சங்கத்துக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லை, அதற்கு பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் அவர் வீட்டுக்கே கொண்டு போய் அந்த விவசாயியோ இல்லை உறுப்பினர்களுக்கோ அவங்க வந்து அதை உபயோகப்படுத்திக்கலாம்.
0: வங்கி சேவை வந்து சேராத இடத்துக்கும் கூட்டுறவு மூலமாக வங்கி சேவையை கொண்டு சேர்ப்பதுதான் அமைச்சகத்தினுடைய ஒரு முக்கிய பணியா இருக்குன்னு சொல்லலாம்.
2: நிச்சயமா சார், நாட்டின் உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யறவங்க வந்து விவசாயிகள் தான். அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றத அறிந்து வந்து கூட்டுறவு அமைச்சகம் நிறைய செயல்பாடுகளை மேற்கொண்டு வருது அப்படிங்கறதுக்கு இது ஒரு சாட்சின்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் சார், இப்ப நீங்க சொல்லுங்க, விவசாயிகளுக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த விளை பொருட்களை வந்து பத்திரமா சேமிச்சு வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்தான். எப்படி நம்ம இதை சேர்த்து வைக்கிறது, கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உலகனுடைய மிகப்பெரிய உணவு தானிய சேமிப்பு திட்டத்தை கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கியிருக்காங்க, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க சார்.
1: விவசாயிகளுக்கு முக்கிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி. அவர்கள் உற்பத்தியும் செய்து விடுகிறார்கள், ஆனா அதை வந்து சரியான விலை வர்ற வரைக்கும் அவங்களால வச்சிருந்து விற்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு உடனடியாக பண தேவைகள்லாம் இருக்கிறதுனால விலை கிடைக்கலன்னா அதை சேமித்து வைக்கணும், சேமித்து வைக்கணும்னா அதுக்கு சேமிப்பு கிடங்கு வேணும். ஸோ அந்த சேமிப்பு கிடங்குங்கிறது ரொம்ப முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் அவங்களோட கூட்டுறவு சங்கத்தில் கிடங்குகள் வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கிடங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதில் சேமித்து வைத்து அவர்களுக்கு சரியான விலை கிடைக்கும் போது அதை விற்று அதில் வரும் பணத்தை கடனை அடைத்து விட்டு மீதி தொகையை அவர்களுடைய செலவுக்கு வைத்தார். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரெயின் ஸ்டோரேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிடங்கு வசதி திட்டத்தை அமைச்சகம் மூலமாக இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறார். பர்டிகுலர்லி முதல்ல குஜராத்தில் வந்தது, அதே சமயத்தில் தேனி மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய அளவில் 1000-2000 மெட்ரிக் டன் அளவுக்கு கிடங்குகள் வசதிகள் ஏற்பாடு செய்து இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் அதில் வந்து அவர்களில் பொருட்களை சேமித்து வைத்து சரியான விலை கிடைக்கும் போது அதை விற்று அவர்கள் பணத்தை வைத்தார். அந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம்.
2: ரங்குபாலன் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப நாட்டின் உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுல இந்த கிடங்குகள் என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது சார்?
0: இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையில முன்னணியில இருக்கு நாடு அப்படின்னு சொல்றோம். ஒரு தானியம் அப்படிங்கறத நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போதா இருக்கலாம், இல்ல சரியான முறையில குடோன் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல சேமிச்சு வச்சோம் அப்படின்னா உணவு தானியம்ங்கிறது வீணாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டுதான் கூட்டுறவு சங்கங்களை அடிப்படையா வச்சு கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கூட்டுறவு அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாகவே செயல்படுத்தப்படுது. அப்போ எந்தெந்த கூட்டுறவு சங்கங்கள்லாம் அவங்க ஏற்கனவே குடோன் கட்டி வச்சிருக்காங்களோ இந்த திட்டத்தின் கீழே பதிவு செஞ்சுக்கலாம். எந்தெந்த இடங்கள்லாம் இல்லையோ அந்த இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 500 to 2000 டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளை கட்டுவதற்கான அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம், அந்த திட்டத்தின் மூலமாக கிடங்குகள் கட்டுவதற்கான பணிகளை கொண்டு போய் கூட்டுறவுகளில் சேர்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது சாரு கூட சொன்னாங்க, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல சில்லமரத்துப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல தமிழ்நாட்டினுடைய முதல் கிடங்கு இந்த திட்டத்தின் கீழே கட்டப்பட்டிருக்கு, 1000 மெட்ரிக் டன். நான் நேரடியாவே அந்த கிடங்கை போய் பார்த்தேன், ரொம்ப நல்ல முறையில் சிஸ்டமேட்டிக்காக கட்டியிருக்கிறாங்க. அந்த சங்கத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிடங்கின் மூலமாக மாதம் 60,000 ரூபாய் வருமானமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று விவசாயிகளும் பயன்படுறாங்க, ரெண்டாவது சங்கத்துக்கும் அதன் மூலமாக வருமானம் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். சங்கத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டு வரக்கூடிய நிகரலாபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் திரும்பவும் பங்காதாயமாக உறுப்பினர்களே போய் சேரும், கிடங்குகள் மூலமாக கூடிய வருமானமா இருக்கட்டும் இல்ல வேறு வகையில இன்னும் சங்கத்தினுடைய இந்த அமைச்சகத்தினுடைய முன்னெடுப்புகள் மூலமா வரக்கூடிய இதற்கப்புறம் உருவாகக்கூடிய அதிகப்படியான வருமானங்கள் எல்லாமே திரும்பவும் பங்காதாயமாக விவசாயிகளுக்கே போகும். அதன் மூலமாக விவசாயிகளுடைய ஆண்டு வருமானமும் அதிகரிப்பதற்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய ஒரு காரணிகளா இருக்கும்னு சொல்லலாம்.
2: நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கேட்கும் போது ஒரு மௌனமான புரட்சின்னு கூட சொல்லலாம் சார், குறிப்பிடுற மாதிரி
1: விவசாயிகள் வந்து அந்த கிடங்களை சேமித்து வைக்கும் போது அது வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பண தேவைகளை அந்த கூட்டுறவு வங்கியிலே கடனாகவும் பெற்றுக்கொள்ளலாம். கடனாக பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு சரியான விலை வந்த பிறகு அதை விற்று அந்த கடனை திருப்பி செலுத்தி விட்டு உங்களுடைய உரிய லாபத்தையும் வாங்கிக் கொள்ளலாம். முன்னாடியா பிசிக்கலா அது வந்து இருந்தது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மின்னணு மாற்று முறை கிடங்கு ரசீது, அதன் மூலமாக நம்மளுடைய சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருளை வந்து இந்தியாவில எங்க இருக்கு வேணா நம்ம வந்து அதை விற்கலாம், மொத்தமாகவும் வைக்கலாம் அல்ல ஒரு பார்ட்டாகவும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வசதியும் நமக்கு அதன் மூலமாக கூட்டுற வங்கிகள் தான் இல்லை கமர்ஷியல் பேங்க்லேயும் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு வசதி கிடங்கினால நமக்கு ஏற்படக்கூடிய பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
2: நல்ல விலை கிடைக்கும் போது அவங்க விற்று லாபம் அடையலாம் அப்படின்னு சொல்றீங்க. விவசாயிகள்னு பார்க்கும்போது சார், நம்ம வந்து பால் உற்பத்தியாளர்களையும் நம்ம குறிப்பிட்டு தான் ஆகணும். அவங்களும் வந்து இந்த கடன் சங்கங்கள் மூலமா வந்து பயனடைகிறாங்க. புதுசா கொண்டு வந்திருக்கிற இந்த வெண்மை புரட்சி 2.2 அதை பத்தி சொல்லுங்க சார். அப்புறம் மீன்வள கூட்டுறவு சங்கங்கள் மூலமா என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது சார்?
1: எந்தெந்த பஞ்சாயத்துல எல்லாம் வந்து இந்த கூட்டுறவு சங்கங்கள் இல்லையோ அங்கையெல்லாம் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க திட்டமிட்டு 200,000 கூட்டுறவு சங்கங்கள், பர்டிகுலர்லி மீனவர் கூட்டுறவு சங்கங்கள், இரண்டாவது பாத்தீங்கன்னா பால்வள கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு நோக்கத்துல கடந்த 2-3 ஆண்டுகளாக அதை வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல பால்வள கூட்டுறவு சங்கங்கள் நிறைய பெண்களை உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களோட பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்பட்டு இருக்கிறது. பாலை வந்து ப்ராசஸ் பண்ணி உபப்பொருட்களை உற்பத்தி செய்து அதை விற்று நிறைய லாபங்கள் சேர்ப்பதற்கு வெண்மை புரட்சி 2 வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது.
2: கூட்டுறவு சங்கங்கள் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்திருக்காங்க ரகுபாலன் சார், வரி சலுகைகளை கேட்கிறேன்.
0: சோ வரி சலுகைகள் அப்படின்னு சொல்லும் போது கூட்டுறவு சங்கங்களுக்கு குறிப்பா பார்த்தோம்னா சிறப்பா செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள்ல அங்க வருமானம் அதிகமா இருக்கும். ஒரு சில கூட்டுறவுகள் தொழிற்சாலைகள் மாதிரி செயல்படக்கூடிய கூட்டுறவுகள் இருக்குன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா நம்ம பஞ்சாலைகள், இது கூட்டுறவு அடிப்படையில் செயல்படுறது இருக்கு. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், இதெல்லாம் தொழிற்சாலைகள். இப்போ அங்கெல்லாம் டாக்ஸ் வந்து தொழிற்சாலைகளுக்கான வரி அப்படிங்கறது இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பார்த்தோம்னா முன்னாடி ஒரு தனியார் நிறுவனம் என்னெல்லாம் செலுத்தணுமோ அதே அளவு கூட்டுறவுகளும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. கூட்டுறவுக்கான அமைச்சகம் தனியா வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் நிதித்துறைக்கு கொண்டு போகப்பட்டு அதெல்லாம் நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க. சர்சார்ஜ், 1 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வரக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுடைய இந்த சர்சார்ஜ் அப்படிங்கிறது 12%-ல் இருந்து 7% குறைச்சிருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது மேட், மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம், குறைந்தபட்ச மாற்று வரி. கார்பரேட்டுக்கெல்லாம் மேட்ல பார்த்தோம் அப்படின்னா சலுகைகள் கொடுக்கறாங்க. இப்ப கூட்டுறவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை 18.5%-ல் இருந்து 15% குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கேஷ் வித்ட்ராயல் லிமிட், இது வந்து ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ கிராம அளவுல செயல்படக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கங்கள்ல பார்த்தோம்னா அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பணம் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி டெபாசிட் பண்றதுக்கும் இது ரெண்டுமே முன்னாடி பார்த்தோம்னா 20,000 வரைக்கும் தான் பண்ண முடியும். இப்போ 2,00,000 ரூபாய் வரைக்கும் அதை உயர்த்தி இருக்கிறாங்க. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கான இன்கம் டாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்காதாயத்திற்கான இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறது எடுத்துட்டாங்க. மொத்த வருமானத்துல பங்காதாயம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் டாக்ஸ் கட்டினா போதும். இதெல்லாம் தான் இந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு சீர்திருத்தங்களா வரி சலுகைகள் கூட்டுறவுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
2: மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவு அமைச்சகம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை நாளை கேட்கலாம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30, ஆகாஷ்வாணி.
4: அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ, நடித்துள்ளவர்கள் பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர்.

0: தினேஷ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் மேரேஜ் எப்படி நடந்தது?
1: மேரேஜ் விடு, யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் வரேன்னாங்களே, எல்லாம் வந்தாங்களா?
2: சரி, அவங்கள விடு. கல்யாண சாப்பாடு எப்படி இருந்தது?
1: ஆஹா ஓஹோவா இல்லை ஓகேவா?
0: தினேஷ், தினேஷ் என்ன அப்படி பார்க்குற? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு
3: இருக்கேன். என்ன கேட்ட?
0: என்ன கேட்டேனா, உன் காலேஜ் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
3: சுந்தர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
0: தப்பு பண்ணிட்டியா?
3: எஸ், புதுசாக கட்டின அந்த திவ்யா கல்யாண மஹாலுக்கு போயிருக்கவே கூடாது.
0: ஏன்பா? ஏன்?
3: ஏன்னா எனக்குள்ள பொறாம வந்துருச்சு. எப்பவுமே நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்ல.
0: அதுக்கு அவசியமே இல்லையே தினேஷ். நீ யாரு? கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ல நல்ல கம்பெனியில வேலை, கை நிறைய சம்பளம். இப்ப நீ என்னடனா, இன்னமும் திவ்யா மகால யாரோ ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிட்டு வந்தேன், அதனால பொறாம அது இதுங்கிற?
3: ஆமா, எனக்கு பொறாம பொறாம.
0: தினேஷ், ஏன் அதையே திருப்பி திருப்பி சொல்ற? கார்த்திக் கல்யாணத்துல என்ன நடந்தது?
3: சுந்தர், அந்த கல்யாணம் சாதாரணமா நடக்கல, பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம்.
0: இருக்கட்டும், நீ ஏன் அதுக்கு பொறாம படணும்?
3: கார்த்தி படிப்புல ரொம்ப ரொம்ப சுமார், அவன் தகுதிக்கு இது டூ மச்.
0: நீ என்ன சொல்ல வரேன்னு இப்ப புரிஞ்சு போச்சு.

0: நீங்கெல்லாம் கார்த்திக்கு உதவாத கேஸ், இவன் லைஃப்ல தேர்றது கஷ்டம், தோக்குறது நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க.
1: கரெக்ட். ஆனா அவனுக்கு லைஃப்ல இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல.
0: பொறாமப்படுறத நிறுத்திட்டு இப்ப பிராக்டிக்கலா என்ன பண்ண போற அது சொல்லு.
1: ஆசைப்பட போறேன். எஸ், ஆசைப்பட போறேன். கார்த்திக்க விட ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு, இல்ல இல்ல நாலு மடங்கு பெரிய இடமா பொண்ணு பார்க்க போறேன். சுந்தர் நீ சொல்லு, இது நியாயமான ஆசையா இல்ல பேராசையா?
0: பேராசைன்னு சொல்லவே மாட்டேன். நீ யாருன்னு காட்டு.
1: காட்டுறேன், காட்டுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் ரெண்டே மாசத்துல நான் யாருன்னு காட்டுறேன். அதே திவ்ய மகால்ல என் கல்யாணத்தை ஓஹோல் பண்றேன் பாரு.
0: வாராஜன் வா வா.
2: வந்துட்ட வரதா? வந்துட்டேன் வரதா. எங்க உன் அருமை மக செல்வி வீட்டுல இல்லையா?
0: அவ திவ்ய மகால் மண்டபத்துக்கு போயிருக்கா.
2: நிஜமாவ சொல்ற? திவ்ய மகாலா?
0: என்னது திவ்ய மகாலா? என்னமோ தாஜ்மஹால் மாதிரி வாய புலந்து கேக்குற.
2: வரதா, எப்பவாவது நீ திவ்ய மகால் போயிருக்கியா? அட்லீஸ்ட் அந்த ரோடு பக்கமாவது.
0: நான் ஏன் போகணும்?
2: ஒரு தடவை போய் பாரு. அங்க நடக்கிற கல்யாணம் சாதாரண ஆளுங்க கல்யாணமே இல்ல.
0: மசாலா ஆளுங்க கல்யாணமா?
2: ஜோக் அடிக்கிறத நிறுத்துப்பா. சரி செல்வி, ஏன் அந்த திவ்ய மகாலுக்கு போனா?
0: அங்க ஏதோ ரிசப்ஷனா.
2: என்னது ரிசப்ஷனா? அங்க திவ்ய மகால ரிசப்ஷன் வைக்கிற அளவுக்கு நம்ம செல்விக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா?
0: மறுபடியும் வாய புலக்காத. கல்யாண பொண்ணு ஃப்ரெண்ட் இல்ல.
2: அப்ப மாப்பிளையா?
0: ரெண்டு பேரும் இல்ல. கல்யாண ரிசப்ஷன்ல லைட் மியூசிக்

0: இப்ப தானா கிடைச்சிருக்கு, தவற விடக்கூடாது அங்கிள். சோ செல்வி அந்த ஆபீஸ் டிராமாவில நடிக்கிறா.
1: ரேவதி நீ சும்மா இருக்கியா?
0: முதல்ல நீ சும்மா இருக்கியா? நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அத வெளியில காட்டி மேல மேல போகணும். எப்பவோ குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாரு செல்வி, நான் சொல்றத கேளு. எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது. விட்டுறாதடி.
1: எப்படி சொல்ற?
0: நம்பர் ஒன், அது பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னால நீ பிரமாதமா நடிச்சு பேர் வாங்கிட்டேன்னு வையே, அவங்க உன்னை பத்தி விசாரிப்பாங்க. நம்பர் டூ, அந்த அறிமுகத்தை வச்சு உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கலாம்.
2: ரேவதி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற வேலையா?
0: ஏன் நடக்காது? எனக்கு நடக்கல.
3: உனக்கு என்னமா நடந்தது?
0: ஒரு ஃபைவ்

0: சூப்பர், ரொம்ப பிடிச்ச ஜிலேபி. ஆமா, என்ன விசேஷம்
1: அன்னைக்கு? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்?
0: என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன பாக்ஸ் நீயே எடுத்துக்கிட்ட?
1: அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு முதல்ல சொல்லு, நான் தரேன்.
0: என்ன சொன்னேன்? என்ன சொன்ன ப்ளீஸ் ஒரு சின்ன க்ளூ கொடு. திவ்யா மகால், எஸ் உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கல்யாணம். அப்போ நீ பொறாமப்பட்ட, கார்த்திக் விட நாலு மடங்கா கிடைச்சிருச்சா?
1: எஸ், பணக்கார குடும்பம், ஒரே ஒரு பொண்ணு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான்.
0: போச்சுடா, எப்ப கண்டிஷன் ஒண்ணு வருதோ கூட வில்ல மாதிரி. என்ன இப்ப நீ வேலை பாக்குற கம்பெனி கூட இன்னும் வேற ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ண சொல்றாளா?
1: நோனோ, இதுவே பெரிய கம்பெனி. ஆனா
0: ஆனா என்ன தினேஷ், இந்த ஆனாவுலதான் பெரிய மேட்டரே இருக்கு. போகுது. என்ன ஆனா?
1: அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு.
0: அதான் சொல்லிட்டிய,
1: அதுவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவங்க கண் முன்னே இங்கேயே சென்னையிலேயே தான் இருக்கணுமா?
0: ஓஹோ, பெங்களூர் பாம்பே டெல்லி இல்லாம சென்னையிலேயே இருக்கணும், அவ்வளவுதானே? நீ சொல்ல வேண்டியதுதானே, சென்னையை விட்டு மாத்தவே மாட்டாங்கன்னு.
1: சான்ஸே இல்லைன்னு நானும் கிளியரா சொல்லிட்டேன். இருந்தாலும்
0: எப்பா தினேஷ், இந்த இருந்தாலும் ஆனா மாதிரி ஒரு வில்லங்கமான மேட்டர் தான்.
1: ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க.
0: சரி, பொண்ண பாத்துட்டியா?
1: கண்ணிலேயே காட்டலையே.
0: போட்டோல இல்ல செல்போன்ல அது மாதிரி?
1: நோனோ.
0: சோ ரெண்டு வாரத்துல எஸ் ஆர் நோ சொல்லணும். சரி, என்ன சொல்ல போற? எஸ் ஆ நோவா?
1: நோ சொல்லுவேனா? எஸ் தான்.
2: வணக்கம் கண்ணன் சார், ரொம்ப பிஸியா? பிஸினா நான் நாளைக்கு வரேன்.
3: ராஜன், நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன்.
2: என்ன மேட்டரா?
3: இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. ஆபீஸ் ராமாவோட நடிகை கேட்டானே,
2: இன்னும் யாரும் வரலையா?
3: வந்தாங்க, வசனத்தை சரியா பேச வரலையே. அரை மணி நேர டிராமாவுக்கு நடிகைக்கு 20,000 தர்றோம். பிரமாதமா பேசி நடிக்க வேண்டாமா? அப்பதான கலை நிகழ்ச்சிக்காக ஆபீஸ் பணத்தை நான் சரியா செலவு பண்றேன்னு பேர் கிடைக்கும். இல்லன்னா அடுத்த வருஷம் டிராமா பேரை எடுத்தா குருமா தான்.
2: சோ, நான் இப்ப ஒரு நல்ல வசனம் பேசுற நடிகையா கொண்டு வந்தா அவங்களுக்கு 20,000 தருவீங்க, கரெக்டா?
3: என்ன புதுசா கேக்குறீங்க? இதனா அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி யாராவது இருந்தா போன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்குள்ள நடிகை கிடைச்சாகணும்.
2: கிடைச்சாச்சு, இப்பவே இங்கேயே.
3: எங்க எங்க?
2: முதல்ல ரிசப்ஷனுக்கு போன போட்டு அங்க செல்வின் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்க.
3: தோ போன் பண்றேன். ஹலோ, ரிசப்ஷனா? அங்க செல்வின் ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்கள என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஆமா ராஜன், செல்வியோட வர வேண்டியதுதானே?
2: வந்திருந்தா இன்னும் நடிகை உங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னும் நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. வாமா செல்வி, இவர் தான் மிஸ்டர் கண்ணன். இந்த நாடகத்தோட கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவர் தான்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் செல்வி. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட், இது இந்த நாடகத்துல வர முக்கியமான வசனம். இத தெளிவான வசன உச்சரிப்போட ஏத்த இறக்கமா கரெக்டா படிச்சு காட்டுங்க. இந்தாங்க புடிங்க.
4: படிக்கட்டுமா சார்?
3: படிங்க.
4: அப்ப எனக்கு 10 வயசு, அம்மாக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், உடனே ஆபரேஷன் பண்ணணும். அம்மா அது ரொம்ப ரேர் பிளட், 1 மணி நேரத்துல கிடைக்கலன்னா அம்மா இல்ல, அப்பா அங்க இங்கன்னு அலையிறாரு, கிடைக்கல. இன்னும் 10 நிமிஷம், அப்ப நர்ஸ் ஓடி வந்து ஒரு தகவல் சொன்னாங்க, இங்க அட்மிட் ஆகியிருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் மனைவிக்கு கூட இதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான், அவங்களுக்கு தேவை 2 யூனிட் தான். அவருக்கு இருக்கிற செல்வாக்கால இப்ப அவர்கிட்ட 10 யூனிட் இருக்கு, அவர்கிட்ட போய் கேளுங்க உடனே. அப்பா என் கைய பிடிச்சிட்டு அந்த பணக்கார கால விழுந்து கெஞ்சுறாரு, நான் அங்கிள் அங்கிள் அழற. ஆனா அந்த பணக்கார் கண்டுக்கவே இல்ல. அப்ப நர்ஸ் மெதுவா வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க, சார் பிளட் எல்லாம் வேண்டாம், அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு.
2: சூப்பர்
3: செல்வி, போதுமா, ரொம்ப பிரமாதம். இந்தாங்க இந்த அட்வான்ஸை வாங்கிக்கோங்க, 10,000 ரூபாய். அடுத்த வாரம் நாடகம் தயாராயிடுங்க. ராஜன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா, ஒரு நல்ல நடிகையை அறிமுகப்படுத்திட்டீங்க.
0: என்ன தினேஷ், பொண்ணு வீட்டிலேருந்து ஏதாவது நியூஸ் உண்டா?
1: நியூஸ் அங்க.

0: இல்ல, இங்க ஆபீஸ்ல ஒரு சூப்பர் நியூஸ். இப்போ இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு பதிலா வீரபத்ரன் ஒருத்தர் வராரு அடுத்த வாரம்.
1: வீரபத்ரனா? பேரே அதிருது இல்ல. சரி, இப்ப யார் வந்தா உன்னை என்ன பண்ண முடியும்?
0: ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா வீரபத்ரனை ஒரு இடத்த போஸ்டிங்ல போடுறாங்கன்னா ஆபீஸே தலைகீழா மாறின மாதிரிதான்.
1: ஓஹோ, ஆபீஸ் கேலண்டர், வால் கிளாக் எல்லாத்தையும் தலைகீழா திருப்பி வச்சிருவாரா?
0: ஜோக் அடிக்காத. அந்த வீரபத்ரன் இங்க இருக்க போறது மூணே மூணு மாசம் தானா?
1: மூணே மூணு மாசம் தானே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும்.
0: ஆனா அந்த வீரபத்ரன் எஃபெக்ட் அப்படியே இருக்கும். நாலு மடங்கு மிலிட்டரி டிசிப்ளின்.
1: தினேஷ், நீ சொல்றத பார்த்தா அந்த வீரபத்ரன் ஒரு மாதிரி ஆள் மாதிரி தெரியுது.
0: இப்பதானே வந்திருக்காரு, இன்னும் மூணு மாசம் இருக்க போறாரு. என்ன நடக்க போகுதோ?
2: என்ன வரதன், நான் வரப்ப எதிரில யாரோ திட்டிக்கிட்டே கோமா பேசிட்டு போனாரு. யார் அவரு?
1: பக்கத்து வீட்டுல யாராவது இருக்கும்.
2: சும்மா கதை விடாத. அந்த ஆள் உன் வீட்டுல இருந்து தான் வந்தான். நான் பாத்தன செல்வி, உன் அப்பா ஏதோ போய் சொல்றாரு. நீ சொல்லுமா, யார் அது?
3: அதான் அங்கிள், அப்பா 20,000 கடன் வாங்கினாரே, அவரே தான்.
2: சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் பணம் வரும், கொடுத்துறேன்னு
3: அப்பா சொன்னாரு. ஆனா அத காதலியே வாங்காம சத்தம் போட்டுட்டு போறாரு.
2: அட்வான்ஸ் கொடுத்தாங்களே 10,000 ரூபாய், அத கொடுத்துருக்கலாம்ல?
3: அது வேண்டாம் அங்கிள், ஒரேடியா மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம்.
2: சரி விடு. சரி, நாடக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு நாடகம்னா கூட செல்வி ரெடி. ராத்திரி பகலா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறா. கண்ணாடி முன்னால் நின்று நடிச்சு நடிச்சு பாத்துக்கிறா. என்னமோ நல்லா வரணும், அவ்வளவுதான்.
2: செல்வி நீ கவலைப்படாதம்மா. ஓஹோன்னு வருவ. ரேவதி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இந்த ஆபீஸ் நாடகத்தினால வருதா இல்லையா பாரு.
3: இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள்.
2: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா. இன்னைக்கு சாயங்காலம் நாடக ரிஹர்சல் இருக்கு, மறந்துடாத.
3: மறப்பேனா? நேரா நான் அங்கேயே வந்துடுறேன்.
2: ஓகேமா, வந்துடும்.
4: குட் மார்னிங் சார், என் பேர் கண்ணன்.
2: ஆஹா, நீங்க தான் ஆபீஸ் கல்ச்சரல் அசோசியேஷன் செக்ரட்டரியா?
4: ஆமா சார், 10 வருஷமா செக்ரட்டரியா இருக்கேன். காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ரிசப்ஷன் ஷோ கேஸ்ல பாருங்க, டிராஃபிக்கு கப்ஸ் எல்லாம்.
2: ஸ்டாப் இட். டிராஃபியா கப்ஸா? மொத்தத்துல ஆபீஸ் வேலை பார்க்காம 10 வருஷமா டிராமா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க.
4: அப்படி இல்ல சார்.
2: என்ன அப்படி இல்ல? அப்படிதான். இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட்ல கம்பெனி டெவலப்மென்ட் பார்க்காம டிராமா காம்படிஷன்ல ஜெயிக்கிறது பெருசா போச்சா உங்களுக்கு?
4: சார் சார் சார், அப்படி இல்ல சார்.
2: என்ன அப்படி இல்ல? அப்படிதான். இனிமே டிராமாங்கிற பேச்சை இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது.
4: ஓகே சார், அடுத்த வருஷத்துல இருந்து நிறுத்திக்கிறேன் சார்.
2: அடுத்த வருஷம் என்ன அடுத்த வருஷம்? இப்பவே இந்த வருஷமே ஸ்டாப் பண்ணுங்க
4: சார். சார் சார் ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் அலோவ் பண்ணுங்க சார். நாடகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சார், அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும் சார்.
2: ஓஹோ, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறது கஷ்டம், அங்க டிராமால நடிக்கிறது சந்தோஷமா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க. ஒரு டிராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க.
4: சார் சார் சார் இல்ல சார்.
2: டோன்ட் வேஸ்ட் மை டைம். நீங்க போயிட்டு தினேஷ் அனுப்புங்க.
5: குட் மார்னிங் சார்.
2: வெரி குட் மார்னிங் தினேஷ். உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், எக்ஸலன்ட்.
5: ரொம்ப தேங்க்யூ சார்.
2: உங்களை மாதிரி இங்க ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்தா நம்ம கம்பெனி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ போயிடும்.
5: தேங்க்யூ சார்.
2: உங்க திறமைய நீங்க இந்த சென்னை பிரான்ச்ல மட்டும் காட்டினா போறாது, மத்த பிரான்ச்லயும் காட்டணும். சென்னைக்கு சமமா அந்த பிரான்சஸும் வளரணும் இல்லையா? அதனால ஏன் பதறீங்க? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சம்பளத்தோட ஹரியானா பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன்
5: சார். சார் எனக்கு ஹரியானா வேணாம் சார், சென்னையே போதும் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார்,
2: அத முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல, இந்த ஆபீஸ்.
5: சார் இருக்கலாம் சார், ஆனா எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் சார். ப்ளீஸ்.
2: பெரிய கமிட்மெண்ட் எனக்கு இல்லாததா? எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நீங்க ஹரியானா போறீங்க, கம்பெனியை டாப்புக்கு கொண்டு வரீங்க. ஓகே, என்ன பேசாம நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க.
5: ஓகே சார்.
2: இன்னும் சத்தமா சொல்லுங்க.
5: ஓகே சார்.
2: அது வணக்கம் கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதான் நானும் செல்வியும் நேரா ஆபீஸ்க்கே வந்துட்டோம்.
3: நாடகம் வசனம் முழுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார்.
2: தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட செல்வி அப்படியே சொல்லுவா, வசனம் மட்டும் இல்ல நடிச்சே காட்டுவா சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த கேரக்டர், ஏழ்மையான குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணு கட்டுற புடவை வறுமைய காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால செல்வி அதை காட்டு.
3: இதான் சார் அந்த புடவை. எப்படி சார் அந்த கேரக்டருக்கு இது சரியா இருக்குமா?
2: இந்த பழைய புடவைக்கு செல்வி கட கடையா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கா. சும்மா கையில வாங்கி பாருங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை சரியில்லைன்னா நோ ப்ராப்ளம், வேற புடவை மாத்தி தருவாங்க.
4: அவங்க மாத்தி தருவாங்க சார், ஆனா நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன்.
2: கண்ணன் சார் என்ன சொல்றீங்க?
4: சாரி, டிராமா நடக்காது, கேன்சல் ஆயிடுச்சு.
2: ஏன் சார்?
4: புதுசா வந்த ஆபீசர் நாடகம் நடத்த கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் சார்.
2: அடடா, நாடகம் நடத்த கூடாதா? அப்புறம் ஏன் சார் செல்வியை இங்க வர சொன்னீங்க? நாடகத்துல வர வசனத்தை வேற கொடுத்து அதை படிக்க சொல்லி பிரமாதம் அப்படி இப்படின்னு உசு பேத்துனீங்களே சார்.
4: ரொம்ப சாரி சார்.
2: சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா
4: சார்? இந்த புது ஆபீசர் வருவாரு இப்படி சொல்லுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல சார்.
3: அங்கிள், இனிமே இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். வாங்கின அந்த அட்வான்ஸ் 10,000 அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம்.
2: செல்வி, அந்த அட்வான்ஸ் 10,000 நாம ஏன் திருப்பி தரணும்? நீ இதுக்காக ராத்திரி பகல வசனத்தை படிச்சிருக்க, நடிப்ப பிராக்டிஸ் பண்ணிருக்க, அந்த கேரக்டருக்கு ஏத்த புடவைய கடகடையா ஏறி உன் பணத்தை போட்டு வாங்கியிருக்க, கஷ்டப்பட்டு இருக்க.
3: அங்கிள், நான் இத கஷ்டமா நினைக்கல, எனக்குள்ள இருந்த ஆர்வம், இத நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன்.
2: என்ன பொண்ணுமா நீ, இப்படி அப்பாவியா இருக்கியம்மா. சரி, உன் இஷ்டம். மிஸ்டர் கண்ணன், அட்வான்ஸ் பணத்தை நாங்க இங்க வந்து தரமாட்டோம்.
3: அங்கிள்,
2: செல்வி நீ பேசாம இரு. இந்தாங்க இது அட்ரஸ், இங்க வந்து ஆள் அனுப்பி நீங்களே வாங்கிக்கோங்க.
1: தினேஷ், பொண்ணு வீட்டுல கொடுத்த அந்த டைம் எப்ப முடியுது?
6: நாளைக்கு முடியுது, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல.
1: என்ன தினேஷ் திடீர்னு இப்ப இந்த மாதிரி சொல்ற?
6: ஆமா சுந்தர், அநேகமா நான் தோத்துருவேன். எந்த கார்த்திகை நினைச்சு சவால் விட்டேனோ அது வெறும் வாய்ஸ் அவடால் தான்.
1: இந்த பார், ஆபீஸ்ல என்னமோ நடந்திருக்கு, அது என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு.
6: அதான் சொன்னேனே, ஆபீஸ்ல புதுசா வந்த வீரபத்ரன் எல்லாத்தையும் தலைகளா மாத்திக்கிட்டு இருக்காருன்னு. என்ன, ஹரியானாக்கு மாத்த முடிவு பண்ணிட்டார்.
1: ஹரியானாவா? நீ சென்னையை விட்டு போனா நீ பார்த்த அந்த பெரிய இடமும் ஒன்ன விட்டு போயிடுமே.
6: நிச்சயமா போயிடும். அதான் என் கூட வேலை பாக்குற கண்ணன் ஒரு பிளானோட இப்ப இங்க வரேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு 30,000 ஆகும்னு என்கிட்ட பணமும் வாங்கியிருக்கான்.
1: பணம் ஓகே, என்ன பிளானா?
6: தெரியலையே, கண்ணா வந்தாதான் தெரியும். இரு, காலிங் பெல் சத்தம் கேக்குது. அநேகமா கண்ணன் தான். வாக்கண்ணா, இவர் தான் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
4: ஹலோ சார். தினேஷ், கொஞ்சம் இப்படி வரையா, பர்சனலாக பேசணும்.
6: கண்ணன், எதுவாக இருந்தாலும் சுந்தரம் எதிரிலேயே பேசலாம், என் ஃப்ரெண்டு தான் அவர்.
4: அதாவது தினேஷ், வீரபத்ரன் மனம் மாறி உன்னை சென்னையிலே இருக்கிற மாதிரி செய்ய எனக்கு ஒரே ஒரு வழி தான் தோணுது.
6: முதல்ல அந்த வீரபத்ரன் மனம் மாறுவாரா?
4: ஏன் மாறமாட்டார்? ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஒவ்வொன்னுக்கும் ஒரு வழி இருக்கு.
6: இதுக்கு என்ன வழி அத சொல்லு.
4: சொல்றேன், அதுக்கு முன்ன உன்னை தயாரிக்கணும்.
6: தயாரிக்கணுமா? நான் நாடகமா தயாரிக்க போற?
4: கிட்டத்தட்ட நாடகமே தான், நீ நடிக்காமலேயே உன்னை வச்சு ஒரு நாடகம்.
6: கொஞ்சம் புரிய முடியா சொல்றியா? அதான் வீரபத்ர ஆபீஸ்ல நாடகமே வேண்டாம்னு சொல்லிட்டாரே.
4: ஆமா, அந்த ஆபீஸ் நாடகத்துல நடிக்க வேண்டிய நடிகையை உனக்காக நடிக்க சொல்ல போறேன்.
6: எங்க நடிக்க சொல்ல போற?
4: அது சஸ்பென்ஸ். வீரபத்ரன் உன்னை கூப்பிட்டு உன்கிட்ட எதை கேட்டாலும் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ஆமா ஆமான்னு சொல்லு, போருமா?
6: என்னமோ இது ஏமாத்துற வேலை மாதிரி தெரியுத.
4: ஒரு ஏமாத்து வேலையும் இல்ல. வீரபத்ரன் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா பிரான்ச்ல இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னால உன்னை ஹரியானாவுக்கு மாத்த முடியாத மாதிரி பண்ணிடணும். வீரபத்ர ஆர்டர்ல கையெழுத்து போட்டா அவ்வளவுதான், மாத்தவே முடியாது.
6: இருந்தாலும்
4: தினேஷ், உனக்கு திவ்யா மகால்ல உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கூட 4 மடங்கு ஓஹோன்னு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா?
6: நடக்கணும், நடக்கணும். ஆனா இப்படி நாடகம் போட்டுதான் நடக்கணுமா? சரி, முதல்ல அந்த நடிகை இதுக்கு சம்மதிப்பாங்களா?
4: இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க
3: அங்கிள், கண்ணன் சார் வந்திருக்காரு. இந்த அட்வான்ஸ் 10,000 இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க.
7: இருங்க இருங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் சார், நடிக்கிறவங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா ஆயிட்டாங்களா? நீங்க கூப்பிட்டா நடிக்க வரணும், வேண்டாம்னா பேசாம போயிடணுமா?
8: செல்வி, அப்பா ரொம்ப பாவம், யாருக்கிட்டயோ கடன் வாங்கி தொலைச்சு.

0: அதை இன்னைக்கு தரதா வேற ப்ராமிஸ் பண்ணிட்டான். கடங்கான அன்னைக்கே சத்தம் போட்டு போனோம், தெரியும்ல
1: ராஜன். இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு?
0: நம்ம கஷ்டத்தை சொல்றதுல தப்பே இல்லை
2: சார். செல்வி அப்பா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கார்?
0: 20,000 ரூபா. ஏன், நீங்க தர போறீங்களா?
2: 20,000 தானே இந்தாங்க அந்த 20,000.
0: கண்ணன் சார், என்னது நிஜமாவே தரீங்க?
2: செல்வி என் நாடகத்துலதான் நடிக்க முடியல, ஆனா வேற இடத்துல நடிக்க வைக்க போறேன். எங்க ஆபீஸ்ல நாடகம்னா 20,000 தான், இங்க 30,000.
0: நீங்க 30,000 கொடுக்கறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு.
3: அப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இப்போ உங்க கடன் பிரச்சனை தீரணும்.
4: சூப்பர் செல்வி. பிரச்சனை பிரச்சனைன்னு பயந்து ஓடி ஒளியாம இப்படித்தான் எதிர்த்து நிக்கணும், ஒரு கை பாத்துறணும்.
3: கண்ணன் சார், நான் ரெடி.
2: சோ தினேஷ், உனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு அந்த செல்வி உதவ போறாங்க. செல்விக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு நீங்க உதவ போறீங்க. தட்ஸ் ஆல்.
5: இருந்தாலும் நீ என்ன பண்ண போற?
2: அது சஸ்பென்ஸ்.
0: எஸ், கம் இன்.
3: வணக்கம் சார். என் பேரு?
0: உன் பேரெல்லாம் நான் கேக்கல, எதுக்கு வந்த?
3: நான் ஒரு துரதிருஷ்டசாலி சார். நான் எங்க போனாலும் அன்பா ஆதரவா என்ன உட்கார வச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு தான் கேப்பாங்க. இப்ப நீங்க கேக்கல, அந்த மாதிரி தான் வரேன் சார்.
0: நில்ல, உன் பேர் என்ன?
3: செல்வி.
0: சரி சரி, உட்காரு. ஏன் சோஃபா மணியில உட்கார்ற? நல்லா வசதியா உட்காருமா? குடிக்க தண்ணி வேணுமா?
3: ஹரியானாவுக்கு மாத்த போறீங்களா?
0: இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த தினேஷ் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா?
3: இல்ல சார், நான் அவரை பாக்கல. என்ன அவரு பாக்கல? நானா தான் வந்தேன்.
0: இந்த பார்மா, நான் ரொம்ப கண்டிப்பானவன், என்கிட்ட எந்த சிபாரிசும் எடுபடாது. நான் ஒன்னு முடி பண்ணா பண்ணதுதான், அதை யாராலும் மாத்த முடியாது.
3: தெரியும் சார், இத்தனை வருஷமா ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருந்த நாடகத்தை நடத்த கூடாதுன்னு ஒரேடியா நிறுத்திட்டீங்களே.
0: உனக்கு எப்படி தெரியாது?
3: அந்த நாடகத்துல நடிச்சிருக்க வேண்டிய துரதிருஷ்டசாலியே நான் தான்.
0: இப்ப நீ தினேஷ்காக வந்தியா இல்ல நாடகத்துக்காக வந்தியா?
3: ரெண்டும் தான் சார்.
0: புரியலையே.
3: தினேஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாரு. படுத்த படுக்கையா இருக்கிற தினேஷ் அம்மாவுக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்ன பிடிக்கல. ஒரு வழியா தினேஷ் அவங்க அம்மா அம்மாவை சம்மதிக்க வச்சாரு. சம்மதிக்க வச்ச ரெண்டே நாள்ல நீங்க அவர் ஹரியானா மாத்த போறது தினேஷ் அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், நான் ராசி இல்லாதவ, என்னாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்ன திட்டுனாங்க.
0: இதுல உன் ராசி எங்க வந்துச்சு? சொல்ல போனா தினேஷ்க்கு நல்ல சம்பளம் கொடுத்து பெரிய ப்ரமோஷன் கொடுத்துதான் அனுப்புறோம்.
3: இல்ல சார், இது உங்க பார்வை. ஆனா அந்த அம்மா பார்வையில பாருங்க, படுத்த படுக்கையா கிடக்குற அந்த அம்மா தான் பெத்த மகன் கடைசி காலத்துல தன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு?
0: சரி, உன் பேர் என்ன சொன்ன? செல்வி தானே? செல்வி, உன்னை அந்த அம்மா ராசி இல்லாதவன் திட்டினா கூட அந்த அம்மாவுக்காக நீ விட்டு கொடுக்காம ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. எதுக்குமே கலங்காத என்னையே நீ கலங்க வச்சிட்டமா. ஆமா, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட?
3: நாடகத்துலதான்.
0: என்னது, நாடகத்துல இருந்தா?
3: ஆமா சார், நாடகத்துல நாங்க பேசுறது வெறும் வசனம் மட்டும் இல்ல, சில சமயம் அதுவே எங்களுக்கு வாழ்க்கையில உதவும்.
0: எங்க ஆபீஸ் நாடகத்துல நீ நடிக்கிறதா இருந்ததா?
3: ஆமா சார், அங்கேயும் என் துரதிருஷ்டம், நாடகம் நடத்த கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. தினேஷ் ஹரியானா போக சொல்லிட்டீங்க. இவ்வளவு எதுக்கு சார்? இப்ப நான் கட்டி இருக்கிற இந்த புடவை
0: ரொம்ப சுமாரா இருக்கு.
3: இது ஆபீஸ் நாடகத்துக்காக தேடி அலைஞ்சு வாங்கினது. நான் வரேன் சார்.
0: நில்லு செல்வி, ஆபீஸ் விஷயம் பேச தினேஷையும் கண்ணனையும் இங்க வர சொல்லிருக்கேன், அவங்கள பாத்துட்டு நீ அப்புறமா போலாம். வாங்க தினேஷ். கண்ணன், ஆமா உங்களோட வந்திருக்கிறாரு, இவர் யாரு?
5: சார், இவர் பேர் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
0: தினேஷ், மனச விட்டு சொல்றா, செல்விய நீ மனைவிய அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எந்த கல்லையும் கரைக்கிற திறமை செல்வி கிட்ட இருக்கு, என் மனசையே அப்படியே மாத்திட்டாங்க. தினேஷ், நீங்க சென்னையிலே இருங்க, ஹரியானா வேண்டவே வேண்டாம்.
5: Thank you sir.
0: அத இந்த செல்வி கிட்ட சொல்லுங்க. கண்ணன்
1: சார்,
0: நீங்களும் ஆபீஸ்ல நாடகத்தை நடத்துங்க.
2: சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: இதுக்கும் காரணம் செல்வி தான். அப்புறம் தினேஷ், இந்தாங்க இந்த மோதிரத்தை நீங்க வச்சுக்கோங்க.
5: சார், எதுக்கு சார் இந்த தங்க மோதிரம்?
0: நாளைக்கு நான்

0: ஆஸ்திரேலியா போறேன். அங்க ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்ண இந்த தங்க மோதிரத்தை வாங்கினேன். உங்க கல்யாணத்தப்ப வர முடியுமான்னு தெரியல. அதனாலதான் இப்ப இந்த தங்க மோதிரத்தை ஏன் முன்னால நீங்களே செல்விக்கு போட்டு விடுங்க. தினேஷ், ஏன் தயங்குறீங்க? செல்வி, நீ எதுக்குமா தயங்குற? விரல நீட்டு. அப்படிதான், வெரி குட், வெரி குட். வாழ்க வளமுடன். எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க, உங்க எல்லாருக்கும் என் கையாலேயே காஃபி போட்டுட்டு கொண்டு வரேன்.
1: என்ன இது, இங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் என்னன்னோ நடக்குது. வீரபத்ரன் சார் வேற உள்ள காஃபி போட போயிட்டாரு.
2: தினேஷ், இப்ப என்ன பண்ண போற?
1: செல்வி, செல்வி, இப்ப ஏன் அந்த மோதிரத்தை கைட்டுற? எதுக்குமா கைட்டுற?
3: இத தினேஷ் விருப்பப்பட்டு போடலப்பா.
4: யார் சொன்னது? செல்வி, உங்களை எப்போ இந்த எளிமையான புடவையில பாத்தேனோ அப்பவே உங்களை நான் விரும்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வேண்டாம்னா வேண்டாம்.
3: இல்ல தினேஷ், நீங்க எனக்கு வேணும்.
2: தினேஷ், அப்போ இந்த திவ்யா மகால்
4: எதுவுமே தேவையில்லை. செல்வியே போதும்.

0: இதுவரை அலையும் ஆசைகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ. நடித்தவர்கள் தினேஷாக பி ராமன், சுந்தரமாக எஸ் எஸ் சுந்தரராஜன், ராஜனாக வி சசிகுமார், செல்வியாக எஸ் ஜெயந்தி, ரேவதியாக ஆர் கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி டி சுஜின்குமார், அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி தொடர்பது டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களை. நேரம் 11:00. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இனிமையான இரவு பொழுதில் இனிய பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சாமி போட்ட முடிச்சு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.